புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 26ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சொலபர்க்கு. இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான விளக்கம் மு. வரதராசனர் அவர்களின் உரையிலிருந்த. யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லை என்றாகும். அதிகாரம் 10, குறள் எண் 94. குறளோசை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள். இன்று காலை 8:05 தஞ்சை உழவன் ஆட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை

காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள். இன்று காலை 8:05 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குபவர் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சிஎம் திவ்யசாந்தி அவர்கள். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் பேராசிரியர் எஸ் பினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெடங்களூர் இணையின் இன்சொலமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறும் தளிர் எம் சர்வேஷ். காலை மணி 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி. இன்று காலை 8:10 துள்ளி வரும் பாட்டு. 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்று காலை 10:00 ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் மங்கா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள். 10:30 சிந்தனை அரங்கம் அன்பெனும் மருத்துவம் என்ற தலைப்பில். காலை 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பார்சலின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை ஒப்பனை இல்லா என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள், 1:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் தேன்மழை, 1:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் பிகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 எல்எஸ்சி, 4:00 அறிவோம் நம் உரிமை. காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் அறிவோம் நம் உரிமை. இன்று மாலை 5:15 கலையோசை, 5:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை மாதர் என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொலமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 6:45 இசைத்துறிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் பணியில் தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி தொழில்நுட்பங்கள், நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 8:00 காட்சியில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: பாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையிலிருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: நீர் நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் 6:15. காரைக்கால் பண்பலையில் பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் பி. லீலா பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:22:25. அடுத்து வரும் பாடல் சுஜாதா பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களை, இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 31 வியாழக்கிழமை. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா, சுபாக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்களேன்.
9: என்ன பொங்கடி, நீ மேல பாத்துட்டு

0: சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றத பார்த்தா ஏரோப்ளேன் எதுவும் போகுதா?
1: அட ஏன் சுபாக்கா, நீங்க வேற இன்னுமா நீங்க ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மாத்தி யோசிங்கக்கா.
0: மாத்தி யோசிக்கிறதா? இதுல என்ன மாத்தி யோசிக்கிறது? ஓ, ஜெட்டு எதுவும் போகுதா?
1: சுபாக்கா, உங்களை என்னமோ நினைச்ச நானு, விட்டா பறக்கும் தட்டு பறக்குதுன்னே சொல்லுவீங்க போல.
0: சரி பொங்கடி, நீ எதுக்குதான் என்ன கூப்பிட்டேன்னு நீயே சொல்லிடு.
1: அது ஒண்ணு இல்லக்கா, நம்ம ராமு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வயல்ல ட்ரோன் மூலமா மருந்து தெளிச்சிட்டு இருக்காங்க. அது இங்க இருந்து பாக்குறப்போ நல்லா தெரிஞ்சது. அதான் உங்களையும் கூப்பிட்டு காட்டலான்னு கூப்பிட்டேன். ஆனா நீங்க வளவலன்னு பேசிட்டு இருந்தீங்களா, அது பறந்து போயிடுச்சு திரும்பவும்.
0: என்னது, நம்ம ராமு அண்ணன் ட்ரோன் பயன்படுத்துறாங்களா? சொல்லவே இல்ல. பயம் பொங்குடி, போய் பாத்துட்டு தான் வருவோம்.
1: இதுல என்னக்கா ஆச்சரியம் உங்களுக்கு? இனிமே இதெல்லாம் நம்ம ஊர் வயல்லே பாக்கலாம்.
0: எப்படி பொங்குடி, இவ்வளவு சாதாரணமா சொல்ற?
1: ஆமாக்கா, நவீன தொழில்நுட்பம் மூலமா விவசாயத்தை எளிமையாக்குறதுக்காக இந்த ட்ரோன் வாங்கறதுக்காக நிதி உதவியே தராங்கக்கா.
0: என்ன பொங்குடி, நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நிதி உதவியே தராங்களா?
1: என்னக்கா இதுவே ஒரு ஆச்சரியமா பாக்குறீங்க? இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேளுங்க. பெண் விவசாயிகளுக்காகவே ட்ரோன் வாங்கறதுக்கு ₹5 லட்சம் தராங்களா நிதி உதவியா?
0: ஓ, இது வேறையா? யார் பொங்குடி தரா இதெல்லாம்?
1: அக்கா, நம்ம மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துல வேளாண் துணை திட்டத்தின் கீழ பெண் விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காகவே இந்த அதிரடி சலுகைய அறிவிச்சிருக்காங்க.
0: அதெல்லாம் சரி பூங்கடி, இதுக்கு நான் தகுதியானவங்க தானா அப்படின்னு தெரியலையே.
1: அக்கா, விளம்பரத்திலேயே குறிப்பிட்டு பெண் விவசாயிகளுக்கு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற மகளிருக்கு, இவங்க எல்லாருமே இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு தகுதியானவங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க.
0: ஓ, நல்ல விஷயமா இருக்கு பொங்கடி. அந்த மானியம் தராங்கன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் விவரமா சொல்ல.
1: விவரம் தானே, இதோ சொல்றேன் கேளுங்க. பெண் விவசாயிகளுக்கு ட்ரோன் வாங்குறதுக்கு மொத்த செலவுல 50% வர, அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா ₹5 லட்சம் வர மானியமா மத்திய அரசே வழங்குது.
0: பரவாயில்ல பொங்கடி, வீடு தேடி வந்து நல்ல விஷயத்த சொல்லிருக்க. அப்ப இனிமே நம்மளும் ட்ரோன் பயன்படுத்தலாம்.
1: இதுல என்ன சந்தேகம் சுபாக்கா உங்களுக்கு? முதல்ல ட்ரோனை வாங்குற வழிய பாருங்க.
0: பாத்துருவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: வேளாண் பெருமக்களின் இனிய கவனத்திற்கு, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான்வாணியில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கேட்டது காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி செட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுத. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
9: பூமெக்ஸ்.
11: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
12: வணக்கம். பணமும் குணமும். இன்றைய வாழ்வில் பணம்தான் உலகை ஆட்சி செய்கிறது. பணம் சம்பாதிக்க மனிதர்கள் ஓடி ஓடி அலைகிறார்கள். ஒருவருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து என அனைத்தையும் அளிப்பது பணமே. மனிதனின்

0: அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உதவுவதும் பணமே. வள்ளுவரும் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று அடித்து சொல்கிறார். நாம் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் பூஜைகள் செய்தாலும் சரி, செல்வத்தை தான் முதன்மையாக கேட்கிறோம். இதுவே உண்மை. அப்படியானால் குணம், இப்போது குணத்தை பற்றியும் ஆராய்வோம். பணத்தோடு மிகவும் தொடர்புடையது குணம். பணம் இருப்போருக்கு பொதுவாக தலைக்கணம் இருக்கும். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆணவமும் அகங்காரமும் இருக்கும். நேர்மையான வழியில்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். நல்ல வழியில் ஈட்டும் பணமே ஒருவன் வாழ்வை உயர்த்தும், கௌரவமும் புகழையும் தேடிக் கொடுக்கும். முக்கியமாக தேடிய செல்வங்களும் நிலைத்து நீடித்து நிற்கும். இதில் இன்னொரு செய்தியை நீதி இலக்கியங்கள் சொல்கின்றன. சம்பாதிக்கும் பணத்தில் நம்மால் இயன்ற அளவில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கின்றன இலக்கியங்கள். புண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அந்த புண்ணியம்தான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தேடி வைக்கும் சொத்து. நாம் ஒரு பிரச்சனையில் சிக்கும் போது யார் செய்த புண்ணியமோ தப்பித்தேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம். நம்மை அழிவிலிருந்து காப்பது நாம் செய்யும் புண்ணியம் மட்டுமே. ஒரு பெரியவர் தன் வியாபாரம் நன்றாக செழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைக்கிறார். அவர் செய்வது ஒரு நேர்மையான தொழில். இறைவனருளால் வியாபாரமும் நன்றாக செழித்தது, நிறைய லாபமும் கிடைத்தது. தனக்கு கிடைத்த லாபத்தில் ஒரு வீதத்தை அன்னதான பணிக்கு கொடுத்து விடுவார். நடந்தே சென்று பணத்தை உண்டியலில் போட்டுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வருவார். இதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். வழக்கம் போல அவர் பணத்துடன் கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது இதனை நுட்பமாக அறிந்து கொண்ட ஒருவன் அந்த பணத்தை பறிக்கும் நோக்கத்துடன் வண்டியில் அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை இடித்து தள்ள முயற்சிக்கிறான். அப்போது அவன் நிலை தடுமாறி வண்டியிலிருந்து கீழே விழ அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் சிந்த சிந்த அவன் கிடப்பதை பார்த்த அந்த பெரியவர் அவனுக்காக இறக்கப்பட்டு அவனை அருகில் உள்ள மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார். ஆபத்துக்கு பாவமில்லை என தான் உண்டியலில் போட வைத்த பணத்தை கொஞ்சம் வைத்திய செலவுக்கும் கொடுத்து உதவுகிறார். பின்னர் அவன் உறவினரிடம் சொல்லிவிட்டு அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு கோவிலை நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். மனிதாபிமான அந்த பெரியவரின் செயல் அந்த இளைஞன் தான் செய்யவிருந்த இடிசெயலை எண்ணி தலைகுனிந்தான். தன் தவறுக்கு வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த இளைஞன். அவர் செய்த புண்ணியமோ அவரை காப்பாற்றியது. ஆனால் அந்த இளைஞனின் தவறான செயலுக்கோ காலம் தண்டனையை கொடுத்தது. அந்த பெரியவர் செய்தது போன்ற புண்ணிய செயல்கள் எப்போதும் நம்மை காக்கும் என்பதனை நம் வள்ளுவர் அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்கிறார் வள்ளுவர். நாம் செய்யும் புண்ணிய செயல்கள்தான் நம்மை உயர்கதிக்கு கொண்டு சேர்க்கும். எந்த ஆபத்தான காலங்களிலும் துணையாக வரும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமக்ஸ்
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்று இரவு 10 மணிக்கு இரவும் மலரும். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள் இன்று காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். காலை 9:55 நாமக்கல் இமயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச்

0: செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 அன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400க்கும் சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் ஹம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:55.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
1: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கேடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
2: மேலணிக்குடி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குடி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற சிறுவன் அருண் என்ன பண்ணானா, வழியில கீழே விழுந்திருந்த வயதான பாட்டிய பார்த்தானா. உடனே ஓடி போயிட்டு அந்த பாட்டிய எழுப்பி சாலைய கடக்க உதவினானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, தம்பி ஓ இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்பா, என்னைக்குமே ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் சிரிச்சுக்கிட்டே, உதவி செய்வதற்கு நன்றி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொன்னானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் தம்பி.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: எம் சர்வேஸ்.
7: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
8: பருத்தியூர்.
7: என்ன சனம் படிக்கிறீங்க?
8: 5th.
7: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: பாட்டு.
7: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
8: மூதுரை பாடல் பாட போறேன்.
7: எங்க சொல்லுங்களேன்.
8: அக்க முடையார் அருள என்றே கடக்க கருதம் வேண்டாம், மடத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு அவ்வையார். அடுத்ததான் நான் பழமொழி சொல்ல போறேன்.
7: சொல்லுங்களேன்.
8: ஓல்ட் இஸ் கோல்ட், பழமையே சிறந்தது. புக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், புத்தகமே நல்ல நண்பன். நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பில்லாமல் புகையாது. நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல். லவ் இஸ் காட், அன்பே கடவுள். நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியமில்லை. ஆல் இஸ் வெல்த், எல்லாம் நன்மைக்கே. டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது. ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. பொருள், நாம் கற்கும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், அதற்கு தகுந்த வரை நடந்து கொள்ள வேண்டும்.
7: சரிங்கப்பா, சூப்பர பழமொழிகள்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: ஆர்மியாக ஆசைப்படுறேன்.
7: எதனால நீங்க ராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய.
7: சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
8: நன்றி.
6: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.

0: நேரம் 7 மணி, காரைக்கால் பண்பலை 100.3.
1: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
2: அட்ரஸ் சக்க.
3: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கல்லுக்குள்ளே சிலை இருப்பது சிற்பிக்கு தெரியும், சொல்லுக்குள்ளே சுவை இருப்பது புலவருக்கு தெரியும். கல்லுக்குள்ளே

0: தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: ஹலோ, வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கல்லுக்குள்ளே சிலை இருப்பது சிற்பிக்கு தெரியும், சொல்லுக்குள்ளே சுவை இருப்பது புலவருக்கு தெரியும், கல்லுக்குள்ளே கருணை இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி அற்புதமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கலக்க போற லக்கி நேர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா? வாழ்வில் நீங்கள் பெற்றவை உங்களுக்கு தகுதியானவை, மற்றவை உங்களிடம் இருக்க தகுதியற்றவை. கேட்டதை வைத்து சந்தோஷமா வாழ சொல்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் மருதூர் தெற்கை சேர்ந்த ராஜேந்திரன். ராஜேந்திரன் விவசாயம் பண்றாங்க, மனைவி வள்ளி இல்லத்தரசி, மகள் சௌந்தர்யா காலேஜ் படிக்கிறாங்க, அக்கா ஜெயபாரதி, கணவர் நாகராஜ், மகள் அகல்யா, இரண்டாவது அக்கா அஞ்சிதா, கணவர் மணிகண்டன், மகன் அஸ்வின். அழகான கூட்டு குடும்பத்துல இருக்காங்க ராஜேந்திரன். ராஜேந்திரனோட புல் டைம் வேலையே வயல்ல வேலை பார்க்கறது தானா? வீட்டுல இருக்கிற நேரத்தை விட வயல்ல தான் அதிக நேரம் இருப்பாரா? வயல்ல உள்ள நாத்து தான் அவரோட அடுத்த பசங்கன்னு சொல்றாரு. இதோ ராஜேந்திரன், நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: திரைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி
2: அட்ரஸ்
0: திருத்திரைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி
2: வீதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடக்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய்து வீதியை மதியால வெல்ல சொல்றாங்க திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் தென்கரை ஆலத்தூரை சேர்ந்த சிவசங்கரி சிவசங்கரி மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க கணவர் சக்திவே மூத்த மகன் சர்குணராஜ் இளைய மகன் சபரிராஜ் ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாங்க சிவசங்கரியோட மெஸ்ல எப்போதும் மோட்டிவேஷனான பாடல் தான் ஓடிக்கிட்டே இருக்குமா சக்திவேலும் சிவசங்கரியும் ஓயாம உழைச்சுட்டே இருப்பாங்க அவங்க மெஸ் பெரிய ஹோட்டலா மாத்தணும்னு ஆசையா இருக்கதா சொல்லிருக்காங்க சிவசங்கரியோட முயற்சிக்கு பெரிய வாழ்த்துகளோட சிவசங்கரி கேட்ட பாடலையும் ஒளிபரப்பு இல்லாம இதோ சிவசங்கரி நீங்கள் கேட்ட பாடல் வானலையில்

0: பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: அட்ரஸ்
0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு.
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தோல்விகளை கைவிடுங்கள், நடக்கும் நம்பிக்கையை கையெழுங்கள், நாளைய வெற்றிகளை கைப்பற்றுங்கள். சொல்றது யாரு? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த பூங்குழலி. பூங்குழலி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க. கணவர் சுரேஷ்குமார் கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க. மகன் மதன்ராஜ் காலேஜ் படிக்கிறாங்க. பூங்குழலி வீட்டு வேலைகளை செய்யும் போது பாடல்கள் கேட்டுக்கிட்டேதான் செய்வாங்களாம். அதுவும் டிராவல்ல பாட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பூங்குழலி தன் மகன் மதன்ராஜுக்கு பிடித்த இசையமைப்பாளர பாடல்

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசி எனக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பர்சன் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சில நேரங்களே நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அட்ரஸ்
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசகன் ராசகன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து

0: தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு

0: தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி, ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மலையை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். செங்கல் சூளை விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
6: விரைவில் மயிலாடுதுறை.
8: பெத்தவங்க சரியா மதிக்கிறது இல்லை அப்படி

0: ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்டேருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளைய எப்போவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.

நேர்களே, மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர்.
2: கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி

0: தானே எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதுருஞ்சடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானே வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானே சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப்பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷபம் உத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
1: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணி அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புது பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலன திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையுருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளு

0: பூமி, பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி, அகிலகோண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள், ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாசு சாந்தி என்று நிலம், திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னானுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் ஓதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகினியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள், வாசனை திரவியங்கள், நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும், விழா காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளாகவும், சாயரட்சியிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி

0: மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன, சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, மூன்று நிலை கோபுரங்கள் என்றால் மூன்று கலசங்கள், ஐந்து நிலை கோபுரங்கள் என்றால் ஐந்து கலசங்கள், ஏழு நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏழு நிலை கோபுரத்திலே ஏழு கலசங்கள், அதே போல ஒன்பது கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இதோ நேயர்களை மீண்டும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி

0: சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் RS நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
2: ஆவலியர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே விற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகர்த்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை

0: எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் எழநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்வாளிக்கக்கூடியவள். நயனதீட்சியினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான், அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவன சொக்கர், புழுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை
0: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகாபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சன மாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை ஏ விக்னேஷ், எஸ் செண்பகவள்ளி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை புரட்டாசி மாத தோமாலை சேவை நடைபெறும். திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயிலில் இன்று காலை 10:30 ஸ்ரீ மகாமாரியம்மன் விமான மகா கும்பாபிஷேகம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் இன்று மாலை 4:30 மேல் அருள்மிகு பத்திரகாளியம்மனை பேழையில் ஸ்தாபிதம் செய்தல். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 10 மணிக்கு ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு வேலைக்காக ஒரு வேலைக்காரங்களை அமர்த்துறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம சொல்றதை புரிஞ்சு

நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு வேலைக்காக ஒரு வேலைக்காரங்களை நம்ம அமர்த்துறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். ஒரு ஊரில் ஒரு வணிகர், அவர் நல்ல பணக்காரர் ஆனால் ரொம்ப கஞ்சர். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் யாருமே அவருக்கு செட் ஆக மாட்டுறாங்க. ஒரு நல்ல ஒரு முட்டால் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து வேலைக்கு சேர்றான். சரி, எது சொன்னாலும் ஐயா நீங்கள் சொல்றது கரெக்டு, நீங்கள் சொல்றது கரெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனை பார்க்குறாரு. சரி, இவன் தான் நமக்கு சரியான ஆள்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை அப்பாயின் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு, ஒரு நாள் நேரா வண்டி எடுத்துட்டு பணங்காட்டுக்கு போ, அங்க பனை மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க, நீ அந்த வெட்டி மரத்தை வண்டியில ஏற்றி இங்க கொண்டு வா அப்படின்றாங்க. அங்க போனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பனை மரத்தை வந்து அந்த முறியை வச்சு வெட்டி கட் பண்ணிட்டு இருக்காங்க, அது திருப்பி மெனக்கட்டு தூக்கி இந்த வண்டியில போட்டுட்டு இருக்காங்க. இந்த முட்டாள் வேலைக்காரனுக்கு சிரிப்பு தாங்கல. அவன் கேக்குறான், என்னப்பா இப்படி முட்டாளா இருக்கீங்க, இத வந்து கட் பண்றீங்க, திரும்பி தரையில விழுந்துருது, திரும்பி தூக்க முடியாம தூக்கி மரத்தை வண்டியில தூக்கி போடுறீங்க, இதுக்கு பதிலாக ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படின்றான். என்ன ஐடியா உன்கிட்ட இருக்குன்னு கேட்டோடனே, இந்த வண்டியை கரெக்டாக நிறுத்திட்டு இந்த பனமரத்தை வெட்டினோம்னா நேராக வந்து அந்த வண்டியில் விழுந்துடும், அப்படியே தூக்கிட்டு போடலாமல, கீழே விழுந்து தூக்குறது மிச்சம் தானே அப்படின்னு சொன்னோடனே, கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, அது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் அதை ஐடியா பண்ணிட்டேன், நீங்கள் ரெண்டு மரத்தை வெட்டும் போதே யோசனை பண்ணேன், இது நல்ல ஐடியான்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கரெக்டாக வண்டியை கூட நிறுத்துறாங்க. பாதி அளவு வெட்டி முடிச்சுட்டு அந்த மரத்தை விழக்கூடிய அளவுக்கு வண்டியை நிறுத்திட்டு மாட்டு வண்டியோட வண்டி நிற்கிது. வெட்டி விட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் சட சடனா அந்த மரம் வந்து வண்டி மேலே விழுது. அதோட மட்டும் இல்லை, வண்டி தூள் தூளாக நொறுங்குது, அந்த மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட்டோட துடிச்சிட்டு இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் இருக்கிற குறை என்னன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நல்ல திட்டம் தான், ஆனால் வண்டிக்கு வலிமை இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை கேட்ட வணிகர் சொல்கிறாரு, முட்டாளே நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை பார்த்தேன், அவர்கிட்ட வந்து நான் ஒரு வேலை செஞ்சேன், அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னப்ப நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னேன். அப்படியா, நீ என்ட்ட அப்படி என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பீப்பாய் பீப்பாயே நிறைய மண்ணெண்ணெயை வந்து வீட்டில் வச்சிருப்பாரு. இப்போ மண்ணெண்ணெய் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்ச நாள் வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிக ரேட்டு விற்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சவர், இந்த பீப்பாயை பார்த்தா யாராவது கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு மண் வெட்டி இந்த பீப்பாயை உள்ளே போச்சிருங்கன்னு சொல்லிட்டு வணிகர் போய் வீட்டில் தூங்கிட்டாரு. பெருசாக மண்ணை வெட்டினாங்க. மண்ணை வெட்டினோன்னா என்ன சொன்னாரு, மண்ணெண்ணெயை பத்திரமா ஸ்டோர் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு பீப்பாயில் இருக்கிற மண்ணெண்ணெய்லாம் வெட்டின பள்ளத்தில் ஊற்றிட்டாங்க. ஊற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியல, ராத்திரி மிட் நைட்டில் போய் வணிகரை எழுப்பி, ஐயா அந்த பீப்பாயெல்லாம் காலி பண்ணிட்டேன், மண்ணெண்ணெய்லாம் பத்திரமா சேவ் பண்ணிட்டேன், இந்த பீப்பாயை எங்கே கொண்டு மறைக்கிறது அப்படின்னா பீ மண்ணெண்ணெய்லாம் எங்கேப்பா ஊற்றுனேன்னு குழியில் கொண்டு ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவருக்கு புரியுது, உன்ன மாதிரி ஆளுங்களை நான் வேலைக்கு வச்சுட்டேன்னு சொல்லி உடனே அவனை வேலையை விட்டு நீக்கினாரு. அந்த வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நான் இங்கே வச்சுக்கிட்டு உன்னே இவர் சொன்னாரு, உன்னை நான் இப்பயே டிஸ்மிஸ் பண்ணுறேன், நீ வெளில போ அப்படின்னாரு. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நம்ம வேலைக்கு எடுக்கும் பொழுது அவருடைய புத்தி கூர்மை என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அவர் நம்மளுடைய வேலைக்கு தேவதா செட் ஆவாரா ஆக மாட்டாரா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இப்படிலாம் யோசனை பண்ணி ஒருத்தர் நீங்கள் வேலைக்கு அமர்த்துனீங்க அப்படின்னா அவர் வந்து புத்திசாலித்தனமாக அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நம்பகமான ஒரு வேலைக்காரராக இருப்பார்கள். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05. நேயர்கள் இனி கேட்கலாம் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
3: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சாவூர் அனுமதி.

0: மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
5: காலை வணக்கம், நான் டாக்டர் திவ்யசாந்தி, ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து இணை பேராசிரியர், ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் மருந்தியல் துறையிலேருந்து வந்திருக்கேங்க. நான் வந்து இப்போ அடுத்த 7 நாளைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன பேச போகிறேன் அப்படின்னா, பேஷண்ட் சேஃப்டி பற்றி பேச போகிறேன். பேஷண்ட் சேஃப்டி அப்படின்றது நோயாளியோடைய பாதுகாப்பு, அதை பற்றி நம்ம இந்த பேச போகிறோம். ஏன் இப்போ பேச போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 17ஆம் தேதியை பேஷண்ட் சேஃப்டி டேன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு இது நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக இதை செய்கிறோம்னா, பேஷண்ட்டுக்கு கரெக்டான மருந்து கரெக்டான முறையில் கரெக்டான அளவில் போய் சேருதா, இந்த சேஃப்டியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அடிக்கடி ஒரு சின்ன விஷயம் நம்ம நடந்திருக்கோம், எங்கன்னா ரெண்டு பேஷண்ட்டுக்கு ஒரே மாதிரி பேர் இருந்தது, அதனால ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபைல் மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அந்த கையெழுத்து புரியாததுனால ஒரு மருந்து டிஸ்பென்ஸ் பண்ற இடத்துல ஒரு தவறான மருந்துகள் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சிறிய சிறிய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளையும் நம்ம பார்ப்போம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியத்தில் உங்களோட ரோல் என்ன, ஆஸ் அ பேஷண்ட் நான் என்னென்னலாம் செஞ்சா நான் பாதுகாப்பான முறையில் மருத்துவத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் பார்ப்போம். உலக சுகாதார மையம் அவங்களோட கருப்பொருள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு கருப்பொருள் கொடுப்பாங்க. இப்போ 2026க்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொற்றாத நோய்களுக்கான பாதுகாப்பு சிகிச்சை. நம்ம நோய்களில் தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள்னு சொல்லுவோம். இப்போ உலகத்திலேயே நமக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது மக்கள் வந்து இந்த தொற்றாத நோய்கள், அதாவது சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய், புற்றுநோய், அப்புறம் நீண்ட நாள் சுவாச நோய்கள், இதெல்லாம் நம்ம தொற்றாத நோய்கள்னு சொல்லுவோம். இதுக்கான சேஃப்டியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ. சரி, இப்போ நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறது ஈஸி இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், அதாவது வருமுன் காப்பது ரொம்ப நன்று. அதனால எப்படியெல்லாம் ஒரு நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியுன்றத நம்ம பார்ப்போம். இப்போது முதல் கட்டமாக நம்ம வந்து ஒரு நோய் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நோயை கண்டறிவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கண்டறிகிறது, அதுதான் நம்ம ப்ரிவென்ஷனில் முக்கியமாக சொல்லுவோம். நமக்கு உடம்புக்கு நோய், உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு சின்ன அறிகுறி தென்பட்டால் கூட உடனே போய் ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை எனக்கு நோய் வரணும், எனக்கு வேறு எதுவும் பிரச்சனையே இல்லையே, நான் எதுக்காக ரத்த பரிசோதனையோ இல்லை என்னுடைய ரத்த அழுத்தத்தையோ செக் பண்ணிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அது ரொம்ப நாள் தள்ளி போயிடும். ஸோ அதனால கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் முன்னாடியே கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சையை ஆரம்பித்து, அந்த நீண்ட கால சிகிச்சை வேணுமா இல்லை அதுக்கு தொடர் சிகிச்சையே தேவைப்படாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிகிச்சையை நம்ம பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் சுய பராமரிப்பு ரொம்ப முக்கியம். டாக்டர் தான் மருந்து கொடுத்துட்டாரே அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நினைக்காம நம்மளும் நம்மளோட முயற்சியில் சுய பரிசோதனைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உன்னை யோசிக்க வைப்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர என்னை பின்பற்று, உன்னை மாற்றிக்கொள் என்பது அல்ல. நீயாகவே இரு என்ற தந்தை பெரியாரின் பொன்மொழியுடன் தொடங்குகிறது இன்றைய துள்ளி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: நேர்களே, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம் 43868 என்ற முன்னிப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா. இந்திய குடியரசுத் தலைவரின் ADCயாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ராணுவ அதிகாரியின் பெயர் என்ன? விடையை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம் நேயர்களே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ அழித்தாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏபிசி கோல் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். அபி பேரிச்சை நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க? வருக வணக்கம்.
12: அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
12: கத்தரிப்புலத்திலிருந்து பாக்யராஜ் பிரமணன்.
5: உங்களுக்கு பிடித்த பாடல்?
12: வேட்டையன் படத்திலிருந்து பாடல்.
5: நன்றி.
12: நன்றி மேடம்.

கண்ணா அண்டர் கட்டுல தந்தர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா.

0: நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: நீமத்திலிருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்குங்களா?
0: எல்லாருமே நல்லமா இருக்கோம்மா. சொல்லுங்க அமுதாம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: வாணி படத்துல இருந்து தென்கிழக்கு.
0: நன்றி
2: நன்றிம்மா.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: நிகழ்ச்சிக்காக இடையே வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: புத்திரி சங்கரி.
2: சங்கரிமா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: படம் காதலிக்க நேரம் இல்லை தாரை பண்பலை கேட்பதால் பாடல். என்னை இழுன்னு இழுக்கிறீங்க சுஜிதா மேடம், 100.3.
2: தேங்க்யூம்மா.
3: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து அடிக்கிறீங்க?
2: துகிராமா பட்டேல் நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
1: எல்லாருமே நல்லமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: எனக்கு வாழ்த்து பட்டை மேடம், சங்கீதத்தை
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி. அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் ஒரு பொது அறிவினா கேட்டிருந்தோம் இல்லையா, இந்திய குடியரசுத் தலைவரின் ADCயாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ராணுவ அதிகாரியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை மேஜர் நவ்யா ஷெகாவத். இந்திய தரைப்படையில் இருந்து குடியரசுத் தலைவரின் ADC பதவியை வகிக்கும் முதல் பெண் ராணுவ அதிகாரி என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரலம் சந்தோஷ்குமார், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெய விவேகானந்தன், கனற்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மல்லியம் ரவி, மேலவாஞ்சு சம்சுதீன், மன்சூர் அலி ஆகூர், கும்பகோணம் குமரன், ஆக்கூர் செல்லராஜா, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, கல்லேரி பிரகாஷ், ரவிச்சந்திரன், பாக்யராஜ், ஃபைசூர் ரஹ்மான், மயிலாடுதுறை கவிநிலா, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, சோமசுந்தரம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், காரைக்கால் ஸ்ரீதர், காட்டுமன்னார் கோயில் குலஞ்சியப்பன், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, நன்னிலம் நாகை குமரன், அதம்பார் கலைச்செல்வி, காரைக்கால் நளினி, பேரலம்

கண்ணன், சிவபுரி சோமசுந்தரம், நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெயகிருஷ்ணன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஜஹபர் சாதிக், கருணா சித்ரா, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், தலைஞாயிறு கம்பன், புவனகிரி சுமதி பாபு, மேலமுழுதுறை விஜயராகவன், நாகூர் அலோன்ஸ் ராஜ், ராஜா முகமது கோவை, மேட்டுப்பாளையம் நாகராஜன், நாகை பாபு, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அல்லிநகரம் மகாதேவன், ஜான் ஹாஜா நஜிமுதீன் கொடிக்கால் பாளையம், பழனிவேலு ஆயக்காரன் புலம், முக்கரும்பூர் ஆனந்த், செல்வகுமார் புதுத்துறை, நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், கீழ்வேலூர் சத்யா பாபு. நேயர் கேட்ட அந்த பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: படம் வீர சிவாஜி, பாடல் அடடா அடடா அந்த பாடல் கொடுங்கம்மா.
4: நன்றி.
5: நன்றிம்மா.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:47.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம்,
3: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: ரஜினி.
3: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சிக்காக இணைவரும் நிறைவான நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
5: காலை வணக்கம்.
4: சொல்லுங்க சார், யார் எங்க அழைக்கிறீங்க?
5: நான் பண்ண சிவா.
4: உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: அர்மனா 2 ல இருந்து குச்சி மிட்டாய் பாட்டுமா.
4: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: சரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவார் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: டைனோசிஸ் கேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, டைனோசிஸ் கேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் இடைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சல்லுசாய் வாங்க

0: என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
3: சர்க்கரை நோய் அப்படின்னாலே பாதத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற இடத்துல பிரச்சனை வராதானே, உடம்புல எந்த இடத்துல வேணாலும் சர்க்கரை நோயால் பிரச்சனை வரலாம். அது ஏன் குறிப்பிட்டாப்புல பாதத்தை பற்றி மட்டும் அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோயில் வந்து நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும். இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொடுதிறன், சூடு, குளிர்ச்சி இதெல்லாம் தெரியக்கூடிய உணர்ச்சிகள் வந்து குறைஞ்சி போயிடும். பாதம் தான் நம்ம உடம்புலேருந்து அடிக்கடி வந்து தரையிலையோ இல்லை வேறு ஒரு பொருளில் பட்டு உரசக்கூடிய, இல்லை நம்ம உடம்புடைய முழு எடையையும் தாங்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நமக்கு மற்ற இடத்துல இருக்கிறத விட அங்கே வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம பாதத்தை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துறது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு. இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா, இப்போ கையில் ஒரு சின்ன கீறல் இருக்குது, இல்லை ஒரு சின்ன முள் குத்திருச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்ணில் தெரியும் அது. ஆனால் அதேது பாதத்தில் நடந்ததுன்னா, வலியோ இல்லை சூடு தெரிகிறதோ இல்லை குளிர்ச்சி தெரியக்கூடிய திறனோ குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது தெரியாமலே போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் தான் நமக்கு தெரியாது. இதனால தான் வந்து சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாதத்தை வந்து முகத்தை மாதிரியே பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நம்ம குளிக்கும் பொழுது உட்காந்து ரெண்டு பாதத்தையும் எடுத்து இன்னொரு கால் மேலே வச்சு பாதத்தில் எதுவும் புண்ணு இருக்குதா இல்லை பாதத்தில் எதுவும் கொப்பளம் வந்துருக்குதா இந்த மாதிரிலாம் பார்க்க சொல்கிறது. ஏன்னா ஆரம்ப நிலையிலே பார்த்தோம் அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து வெறுங்காலில் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. வீட்டுக்குள்ளேயே கூட பல சமயங்களில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்னு தனியாக காலணிகள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, காலணி வந்து சரியாக பார்த்து வாங்கணும். உள்ளே வந்து காலணியோட சோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காலணியோட மேல்புறம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. அதே சமயத்தில் முள் எதுவும் குத்துனா கூட மேலே வராத மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பாதத்தை வந்து நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம். தினந்தோறும் பாதத்தை வந்து உட்காந்து கழுவுறது வந்து நல்லது. அதில் எதுவும் பாதிப்பு இருக்குதா, சின்ன புண்ணோ இல்லை கொப்பளங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சின்ன கவனக்குறைவால் ரொம்ப மோசமாக அப்படின்னு யோசித்தோன்னா பாதத்தை இழக்கிற அளவுக்கு கூட இல்லை காலை இழக்கிற அளவுக்கு கூட போகலாம் அது. ஏன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது குறைஞ்சிரும். அந்த மாதிரி நிலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தொத்துகள் வந்து ரொம்ப சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி செய்கிறதுனால பாதத்தில் எதுவும் பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கலாம். இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே அதை கவனித்தோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லபடியாக குணப்படுத்திக்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
4: நேயர்கள் கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி சொல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
6: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

0: உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு தெரிந்த கைத்தொழில் நேரிலே உங்களுக்கு தெரிந்த கைத்தொழில் பற்றி இன்று நீங்கள் உங்கள் பாயிண்ட்களை பகிரலாம். காரைக்கால் பண்பலை என்று தமிழில் தேடினால் வரக்கூடிய முகநூல் பக்கத்தில் நீங்கள் இதற்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை பற்றி எழுதுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: எனக்கு தெரிந்த கைத்தொழில், அதை பற்றி நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச கைத்தொழில் எலக்ட்ரிக் வேலை தாங்க. வீட்டு வயரிங் வேலை எதுனாலும் முழுமையாக செய்வேன். கடைகளுக்கு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
3: அடுத்ததாக பார்த்திங்கன்னா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்பது போல நாம் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தொழிலும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தருகிறது. எனக்கு தெரிந்த கைத்தொழில் என்றால் டிரைவர் தொழில்தான். வாகனம் ஓட்டுவது வெறும் தொழில் மட்டுமல்ல, பொறுமை, கவனம், பொறுப்பு, நேரம், தவறாமை என பல திறமைகளை கற்றுத்தரும் ஒரு வாழ்க்கை பயணம். என்னுடைய கைத்தொழில் டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு தெரிந்த தொழில் வியாபாரம்தான். வேறு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் காலத்துக்கேற்ற கைத்தொழில் இப்போ உள்ள வியாபாரம்னு சொல்லியிருக்காங்க நாகராஜன்.
3: அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காரைக்கால் நளினி, தையல் தொழில், கூடை பெண்ணுதல், கைவினைப் பொருட்கள், பொம்மை செய்கிறது ஓரளவுக்கு எல்லாம் தெரியும். கற்று வைத்திருக்கிறேன், ஆட்டோ ஓட்ட கற்று வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கற்றுத்தான் வைத்திருக்கிறேன், எப்பயாவது பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லும்போது, நான் ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தால் கூட தட்டச்சு என்ற கைத்தொழில் என் கைவசம் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காங்க.
3: அடுத்ததாக காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அதாவது என்ன இப்படி கேட்டுட்டீங்க, நான் கார்பெண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் வேலை எனக்கு கொஞ்சம் தெரியும். எங்கள் வீட்டில் டிவி, ரேடியோ, கரண்ட் அடுப்பு இதெல்லாம் நானே சரி பண்ணிப்பேன். 2 ஆண்டுகள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வேலை செய்தேன், அப்படியே கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: எனக்கு தெரிந்த கைத்தொழில் கேஸ் ஸ்டவ் சர்வீஸ், 20 வருஷ அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி எழுதியிருக்காங்க.
3: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்லேரியிலேருந்து பிரகாஷ், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எனக்கு தெரிந்த கைத்தொழில் கூழ்வத்தல், கைமுறுக்கு, தேன் குழல், முறுக்கு, வீட்டிலிருந்தே வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், எனக்கு தெரிந்த கைத்தொழில் ஆள்பாதி ஆடைப்பாதி என்பார்கள், மக்களை அழகுபடுத்தும் தையல் தொழில் தாங்க நான் செய்து வருகிறேன். எண்ணற்ற அடையாளங்களை மக்களுக்கு பிடித்த வண்ணம் புது புது மாடல்களில் தைத்து கொடுத்து மக்கள் மனதில் பேரும் புகழும் எழுத்திருக்கிறேன், அதுவே எனக்கு ஆனந்தம் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு தெரிந்த கைத்தொழில் சைக்கிள் தொழில் தான், ஆனால் கால சூழ்நிலை கருதி அதை நான் மாற்றிக்கொண்டேன். 20 வருடங்களுக்கு முன்னால் சைக்கிள் ஓட்டுபவர்கள் அதிகம் இருந்தார்கள், ஆனால் இப்போது மிகவும் குறைந்து விட்டார்கள். எல்லாம் இன்ஜினால் கூடிய இயந்திர வாகனத்தை பயன்படுத்தி பின்னால் ஜிம்முக்கு போய் அங்கே சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன்.
3: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒயர் கூடை பின்னுவேன் அப்படின்னு சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும்.

0: வைர நகைகள் அது ரெடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை வழங்கும். சிறப்பு தொடர் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி செட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை
6: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி டிரேடர்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
1: எனக்கு தெரிந்த கைத்தொழில். அடுத்து நம்ம நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிரவி ராஜவேல், எனக்கு தெரிந்தது பெயிண்டர் தொழில் தாங்க. நாங்கள் அழுக்காகி பல வீடுகளை அழகாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: மல்லியம் ரவி, எனக்கு கடை வியாபாரம் மிகவும் பிடித்த தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு தெரிந்த கைத்தொழில் பூ கட்டுவது, தோடு ஜிமிக்கு வளையல் மணி கொலுசு இது பின்னுவது, விவசாய தொழில், அப்புறம் காகித பூக்கள், டம்மி பூக்கள், இப்படி பல வேலைகள் தெரியும். ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே கைத்தொழிலை கற்றுக்கொள்வது அவசியம். வத்தல், வடகம், இட்லி தோசை, இடியாப்பம், ஆப்பம், குழிப்பணியாரம், மிச்சர், காராபூந்தி, அதிர்சம், உருண்டை, கொழுக்கட்டை, அடை, புட்டு, சப்பாத்தி, இதெல்லாம் வீட்டில் தயாரித்து அதை வந்து விற்று தொழிலாக மாற்றிக்கொள்ளலாம். ஆடு மாடு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சேத்தூர் சீதா கலியபெருமாள்.
10: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகூர் யூசுப் மாலிம், வீட்டில் சிறு சிறு எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பர் வேலைகள் எல்லாம் நானே செய்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு தெரிந்த கைத்தொழில் 3 கையால் உணவை எடுத்து சாப்பிடுவது தான், வேறு எந்த தொழிலும் தெரியாது அப்படின்னு ரொம்ப திறமையான கைத்தொழிலை பற்றி சொல்லியிருக்காங்க நாகூர் ராஜ்.
10: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணார்பாளையத்திலிருந்து சுரேஷ் ராஜேந்திரன், எனக்கு தெரிந்த கைத்தொழில் வுட் ஒர்க்ஸ், மெட்டல் பிராஸ் காப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஒயர் கூட பின்னுவங்க அப்படின்னு பந்தநல்லூர் ரபேக்கா சொல்லியிருக்காங்க.
10: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒற்றுக்கொள், ஒப்புக்கொள்,
1: ஒத்துக்கொள்.
10: எனக்கு தெரிந்த கைத்தொழில் வியாபாரம்தான், மற்றபடி எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செய்து விடுவேன். என் கடையில் சில மிட்டாய் பொருட்கள் தயாரிப்பும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேரலம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க.
1: கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் அக்கௌண்டண்டாக வேலை செய்கிறேன், அந்த வேலை நேரம் போக துணி பவுடர் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், எனக்கு தெரிந்த கைத்தொழில் என்றார் பிளம்பர், ஏசி, அதுக்கப்புறம் 2-சக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்கள் ஓட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருபுவனம் ரவி சொல்கிறாங்க, எனக்கு தெரிந்தது கைத்தொழில் பட்டு நெசவு தான். 13 இருந்து கற்க ஆரம்பித்து

0: கல்விசாலைக்கு சரிவர செல்ல முடியாத நிலையில் நெசவு தொழில் தொடங்கியது, சிறப்பாக செய்து வருகிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மேட்டுப்பாளையம் ரவி, எனக்கு 15 வயதிலிருந்து கைத்தொழில், பூ கட்டும் தொழில், அழகாக கட்டி முடிப்பேன், இந்த கைத்தொழில்தான் எனக்கு கை கொடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: பிள்ளை தெருவாசல் ஆரோக்கியதா செல்லுமரி எழுதியிருக்காங்க, எனக்கு தெரிந்த தொழில் விவசாயம், கூடுதலாக டிராக்டர், அதாவது அறுவடை டிராக்டர் இயந்திரம், இப்போது ட்ரோன் ஓட்டுவதற்கும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், எனக்கு தெரிந்த கைத்தொழில் பிளம்பிங் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கருணா சித்ரா, எனக்கு தெரிந்த கைத்தொழில் சிகை அலங்காரம் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக வலங்கை மாநிலந்து ஆட்டோதுறை, எனக்கு தெரிந்த கைத்தொழில் ஓட்டுநர் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை உதயா ரம்யா, தையல் மற்றும் டிரைவிங்.
1: அதம்பார் கலைச்செல்வி வந்து, எனக்கு தெரிந்த கைத்தொழில் உயர்கூடை பின்னுதல், தையலும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு தெரிந்தது ஓவியம் வரைவதும் தையலும்னு அக்கறைவட்டத்திலேருந்து உஷா எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததான் நான் பார்ப்பது ஒரு வேலையாக இருந்தாலும் எனக்கு ஒரு கைத்தொழில் தெரியும், அது எலக்ட்ரானிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவி கார்த்திகேயன் குடவாசலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் எழுதும்போது, தையல் கலை, உயர்கூடை பின்னுதல், பொம்மைகள் செய்வது எல்லாமே தெரியும், ஆனால் எதையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு செய்ய முடியல, எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டது இன்றைக்கி கொஞ்சம் நினைவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் வேலை, பைப்பிங், ஃபிட்டிங், முகமது யூசுப் நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
6: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி.
9: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
10: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: VPN கண் மருத்துவமனையும்
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
12: முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
13: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
12: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் செய்தியும். இன்று செப்டம்பர் 17 சுகாதார பாதுகாப்பில் ஏற்படும் பிழைகளை குறைப்பதற்காகவும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டு

0: தோறும் இந்நாளை உலக நோயாளி பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் கருப்பொருள் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு தொற்றா நோய்களுக்கு பாதுகாப்பான சிகிச்சை என்ற கருப்பொருளில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதய நோய், புற்றுநோய், நீரழிவு, நாள்பட்ட சுவாச நோய்கள் போன்ற தொற்றா நோய்களுக்கு நீண்டகால சிகிச்சை தேவைப்படுகிறது. எனவே நோயாளியின் பாதுகாப்பான சிகிச்சை, சரியான நோயறிதல், மருந்து பாதுகாப்பு மற்றும் நோயாளியின் பங்களிப்பு ஆகியவற்றை இந்த உலக நோயாளிகள் பாதுகாப்பு நாள் வலியுறுத்துகிறது.
0: தமிழக எழுத்தாளரும் இதழாசிரியரும் தமிழறிஞருமான வரா என்று அழைக்கப்படும் வ ராமசாமி ஐயங்காரின் பிறந்த நாள் இன்று. 1889 இதே தேதியில் தஞ்சாவூர் திருப்பழனத்தில் பிறந்தார். தமிழ் வசன நடையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர்களில் ஒருவர். தேசப்பிதா காந்தியடிகள் மீது அளவற்ற பற்று கொண்டவர். இவரின் 17 நூற்படைப்புகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன.
1: தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் என்று. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1879 செப்டம்பர் 17 அன்று ஈரோட்டில் பிறந்தார். சமூக சீர்திருத்தம், பகுத்தறிவு, சாதி எதிர்ப்பு, பெண்கள் உரிமை, சமூக சமத்துவம் உள்ளிட்ட கருத்துக்களை தனது பொது வாழ்வின் முக்கிய அம்சங்களாக முன்மொழிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள்.
0: தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசை அறிஞரான லால்குடி ஜெயராமனின் பிறந்த நாள் இன்று. 1930 சென்னையில் இதே தேதியில் பிறந்தார். இவர் ஒரு வயலின் கலைஞர், பாடல் இயற்றுநர், இசையமைப்பாளர், பாடகர், இசை ஆசிரியர் என பன்முகத்திறமை கொண்டவர். இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: 1948 செப்டம்பர் 17 ஹைதராபாத் சமஸ்தானம் இந்திய ஒன்றியத்துடன் இணைந்த வரலாற்று நாள். சமஸ்தானத்தின் நிஜாம் ஆட்சி முடிவுக்கு வந்து அந்த பகுதி இந்திய ஒன்றியத்துடன் இணையும் செயல்முறை இந்த நாளில் நிறைவடைந்தது. இதற்கான இராணுவ நடவடிக்கை ஆப்ரேஷன் போலோ என்று அழைக்கப்பட்டது. அன்றைய இந்திய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதில் முக்கிய பங்கு வகித்தார்.
0: கவிஞர், மேடை பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முகத்திறன் கொண்டவரும் தமிழ் தென்றல் என போற்றப்பட்டவருமான திரு வி கல்யாண சுந்தரனாரின் நினைவு நாள் இன்று. தமிழ் பணி, நாட்டுப்பணியுடன் சமயப்பணியும் ஆற்றிய திரு வி கா 70வது வயதில் 1953 இதே தேதியில்தான் மறைந்தார்.
1: செப்டம்பர் 17 பாரம்பரிய விஸ்வகர்மா ஜெயந்தி. விஸ்வகர்மா கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், கட்டுமானத்துறையினர், பொறியியல் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவோர் இந்த நாளை போற்றி கடைபிடிக்கின்றனர். இந்திய நவீன ஓவியக் கலையின் முக்கிய கலைஞர்களில் ஒருவராக அறியப்படும் ஹுசேன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அதேபோல தொழில்நுட்ப வரலாற்றில் செப்டம்பர் 17 ஒரு முக்கிய இடம் உண்டு. லினக்ஸ் என்ற அந்த செயலி இணையத்தில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்ட நாள் என்று. அது வெளியிடப்பட்ட திறந்த மென்பொருளாக இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வெளியிடப்பட்ட நாள் செப்டம்பர் 17 1991.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: அடுத்து கும்பகோணம் குமரன் சொல்கிறாங்க, எனக்கு கைத்தொழில் எதுவும் தெரியாது, ஆனால் வியாபாரம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் சக்தி, எனக்கு தெரிந்த கைத்தொழில் வந்து கேபிள் டிவி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: எனக்கு தெரிந்தது சின்ன சின்னதாக சில்லறை வேலைகள் அரைகுறையாக தெரியும், ஆனால் எழுத்து மட்டும்தான் என்னுடைய கைத்தொழில் அப்படின்னு நாகை பாபு எழுதியிருக்காங்க.
1: அரசரிக்குப்பம் சரவணன், எனக்கு தெரிந்த கைத்தொழிலாக தையல் கலை மற்றும் சைக்கிள் பழுது நீக்குதல், முந்திரி பதப்படுத்துதல் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: குத்தாலம் சிவசுப்பிரமணியன், எனக்கு தெரிந்த கைத்தொழில் விவசாயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பூங்குன்றன் காவலக்குடியிலிருந்து, இட்லி மாவு அரைத்து கொடுப்பதுன்னு சொல்லியிருக்காங்க.
2: நிரவி கஜேந்திரன், ஆர்டிஸ்ட் வேலை ஓவியம் வரைதல், எழுதுவது, பத்திரிகைகளுக்கு நகைச்சுவை கவிதைகள் எழுதுவது, திரைப்படத்தில் நடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த கைத்தொழில் ஒயர் கூடை, பேப்பர் பூ, இவையெல்லாம் தெரியும் அப்படின்னு தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க.
2: எனக்கு தெரிந்தது நியூஸ் பேப்பரில் கவர் செய்து கடைகளுக்கு போடுவேன், பிளாஸ்டிக் கவர்களுக்கு பதிலாக என் நியூஸ் பேப்பர் கவரை உபயோகிப்பார்கள் அப்படின்ட்டு பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மேமாத்தூர் அமுதாசேகர், எனக்கு தெரிந்த கைத்தொழில் தையர் ஒயர் கூடை, இப்போதைக்கு கை கொடுக்கும் தொழில், மாடு

0: கோழி வளர்ப்பதில் வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆக்கூர் மடப்புறம் மன்சூர் அலி சொல்கிறாங்க, எனக்கு தெரிந்தது வாகனம் ஓட்டுவது, அதுதாங்க ஆட்டோ ஓட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள்.

0: கேட்ட பாடலோடு நிறைவேற்றது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 9:55.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வந்தாங்க. என்னன்னா ஒரு வேலை செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஏணிலேருந்து உழுவும் போது ஒரு 12 மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த காலும் சுத்தமாக இந்த காலை வந்து நான் அவங்களால மடக்கி நீட்ட முடியல. ஸோ அது உணர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க. மெயின் நம்ம இதை என் எதுக்கோசரம் இதை சொல்கிறோம் அப்படின்னா அங்கே அந்த மாதிரி இடத்துல அடிபடுது அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப போட்டு உட்கார வைக்கிறதோ ரொம்ப குனிய வைக்கிறது இல்லை ரொம்ப ஹேண்டில் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். இல்லைனா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அது நம்ம போட்டு அவங்களை இன்னும் அழுத்தும் போது அது முதுகு தண்டில் இருக்க நரம்பு டேமேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அடிபடுது அப்படின்னா அவங்களோட டேஞ்சரான இடத்துல இருந்து தனியாக தள்ளிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு அழுங்காத அப்படி ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நம்ம எந்த இதுவும் இல்லாமல் நம்ம பொறுமையாக கரெக்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். அப்படி பண்ணலனா இன்னும் டேமேஜ் ஃபர்தர் அதிகமாக வர ரெக்கவரி பூரா இருக்கும். ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அதில் வந்து ஒரு எலும்பு வந்து நல்லாவே முதுகு தண்டு இடத்துல நசுங்கி இருந்தது. அதுக்கு உடனே எம்ஆர்ஐ எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த வந்து நரம்பு நசுங்கி இருக்குன்னு பார்த்துட்டு உடனே நம்ம வந்து சர்ஜரி பண்ணியாச்சு. யூஸ்வலா முதல் ஒரு 12 நம்ம சர்ஜரி பண்றதுல அட்வான்டேஜ் இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்கவரி நரம்போட ரெக்கவரி பீரியட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கான மெடிசன்ஸ் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுல இருக்க டேமேஜ் அந்த நரம்புல இருக்க டேமேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் அது ரெக்கவரி வரும் எந்த அளவுக்கு வரும் என்னங்கிறதுல இருக்கும். சில இதெல்லாம் ரொம்ப லேட்டா வருவாங்க. அடிபட்டு 1 ஆயிருக்கும் 10 ஆயிருக்கும் இந்த மாதிரி டைம்ல வரும்போது லேட்டா வரும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெக்கவரி ரிசல்ட்ஸ் ரொம்ப போவது தான். சில பேருக்கு வராம கூட போகும். அது உடனே வரும்போது நான் ரிசல்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது அது ஒன்றும் இல்லை அது முது தண்டுவடத்தில் ஒரு ஸ்க்ரூஸ் மாதிரி போட்டு அந்த ஆல்ரெடி உடஞ்ச எலும்பை என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ

0: ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகளோ இதோ நமக்கு வராது. உடனே இதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, அடுத்த நாள் வந்து சப்போஸ் அவங்க கால் உணர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஈவன் நிக்க கூட வச்சிருவோம், நடக்க வைக்கிறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல இந்த கால் உணர்ச்சி எல்லாம் கம்மியா இருக்குன்னா உடனே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிசியோதெரப்பி. பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணோம்னா அவங்க ரெக்கவரி பீரியடும் ரொம்ப நல்ல எக்ஸலண்டா இருக்கும். மெயின் வந்து இந்த மாதிரி கால் கீழே வரல அடிபட்டு வரல அப்படின்னா ஷோரா அதுக்கு வந்து பிசியோ ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் பிசியோ பண்ணும் போது ரிசல்ட் வைஸோ இது வைஸோ அது மட்டும்தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அடங்கும் திருச்சி சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொலமது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 10:00. நேயர்கள் கேட்க இருப்பது திருவாரூர் ரத்னா ஜுவல்லர்ஸ், திருவாரூர் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக் வழங்கும் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரத்னா ஜுவல்லர்ஸ்,
2: ஸ்ரீ தியாகராஜர் அருள் புரியும் திருவாரூர் அழகிரி நகர், ஸ்ரீ மகா மாரியம்மன், ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ வீர விநாயகர் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது. இன்று முதல் இனிய உதயமாய் திருவாரூர் மார்க்கெட் சாலையில் புத்தம் புதிய தங்க நகைகளின் அணிவகுப்பாய்.
3: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ், 122 மார்க்கெட் ரோடு, விஜயபுரம், திருவாரூர். உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ், 916 ஹால்மார்க் ஷோரூம், விஜயபுரம், திருவாரூர்.
3: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக்.
4: தண்டுவட மூட்டு மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படும் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக், திருவாரூர். கும்பாபிஷேகம் காண வந்திருக்கும் அனைவரையும் மகா மாரியம்மனின் அருள் பெற அன்போடு அழைப்பது ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக், பிடாரிக்குள் தெரு, திருவாரூர். தண்டுவட மூட்டு மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படும். சவ்வு பிதுக்க பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லை. கழுத்து வலி, கீழ் முதுகு வலி, எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிதுக்கம், நரம்பு வலி போன்றவற்றிற்கும்

0: அறுவை சிகிச்சை இல்லாமல் நவீன முறையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் ஐசரியம் ஸ்பைன் அண்ட் ஜாயின்ட் கிளினிக் பிராரிக்கோயில் தெரு திருவாரூர்.
1: நேர்களே, இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசிக்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள். வாருங்கள் நேர்களே, திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகருக்கு செல்வோம்.
2: வைரவி உண்ணும் உயர் சண்டி காலி ஒளி ரூகலா வைரவி மண்பலி மாலினி சூலினி வராகி என்றே செய்யரவி நான்மறை சீர் திருநாமங்கள் செப்புவரே. அன்பிற்கு நீ காரைக்கால் மக்களை வானொலி நிலையர்களே, முக்தி தலம் தீர்த்தம் என்னும் மூன்றாலும் சிறந்து விளங்கக்கூடிய திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு தென்கிழக்கு திசையில் திருவாரூர் அழகிரி நகரில் அருளே வடிவாய் திகழும்

0: வர்ணனையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகருக்கு செல்வோம்.
1: வைரவி மண்பலி மாலினி சூழினி வராகி என்றே செய்யரவி நான்மறை சீர் திருநாமங்கள் செப்புவரே. அன்பிருக்கிய காரைக்கால் பல்கலை வானொலி நேயர்களே, முக்தி தலம் தீர்த்தம் என்னும் மூன்றாலும் சிறந்து விளங்கக்கூடிய திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு தென்கிழக்கு திசையில் திருவாரூர் அழகிரி நகரில் அருளே வடிவாய் திகழும் ஸ்ரீ வீர விநாயகர் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவிலே நாம் இரண்டர கலந்து இந்த நேரலையே உங்களுக்கு வழங்குவதில் காரைக்கால் பண்பலை பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஆமணியர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/1/2026 வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இன்று காலை 10 மணிக்கு மேல் 10:30க்குள் அதாவது விருட்சக லக்கணத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களே 2 நாட்களாக நடைபெற்ற அந்த யாகசாலை பூஜையானது நிறைவு செய்யும் விதமாக இன்று காலை தொடங்கி சிறப்பான பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று இதோ சரியான இந்த 10 மணி அளவிலே சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகமானது விநாயக பெருமானுக்கு நிகழ்ந்தேறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 அளவிலே மகா மாரியம்மனுக்கு விமர்சையாக அந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. எனவே அந்த சிறப்பான முறையிலே இந்த நேரலையை காரைக்கால் பண்பலை உங்களுக்கு நேரலையை தந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நேரத்திலே மகிழ்ச்சியான இந்த நேரத்திலே பத்தகோடிகளுக்கு மத்தியிலே யாகசாலையிலிருந்து ஒவ்வொன்றாக 3 வேதிகள் அமைக்கப்பட்டு அந்த வேதிகையிலே புனித நீரானது பூஜைகளால் செய்விக்கப்பட்டு தற்போது வீர விநாயக பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையிலே நிகழ்ந்தேறி இருக்கிறது. அந்த சிறப்பான முறையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலையே காரைக்கால் பண்பலை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர்களே. தற்புருசாய வித்மகே மகாசேனாய் தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாது ஓம் தற்புருசாய் ஜெகதந்தாய் வித்மகே தன்னோ தந்தி பிரஜோதயாது என்று சொல்லும் விதமாக 5 கரத்தனை ஆன முகத்தனை என்று சொல்லுவோமே, அந்த வகையிலே விநாயக பெருமானுக்கு சிறப்பான ஒரு முறையிலே தற்போது விநாயக பெருமானுக்கு மகிழ்ச்சியான முறையிலே ஏக காலத்திலே சகல வாத்தியங்கள் வாசிக்கும் வகையிலே தற்போது அந்த விமான கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேறி தற்போது இந்த மூல விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய மூல விநாயக பெருமானுக்கு மகா அபிஷேகம் தற்போது தெரிவிக்கப்படுகிறது. தற்போது மகிழ்ச்சியான முறையிலே பத்தகோடிகள் வணங்கும் விதத்திலே தற்போது அந்த கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையில் நிகழ்ந்தேறியிருக்கிறது. அன்பிற்குரிய நேர்களே, மகிழ்ச்சியான நேரத்திலே அந்த சகல வாத்தியங்கள் சொல்லக்கூடிய வாத்தியங்கள் வாசிக்க தற்போது மகா அபிஷேகம் நிகழ்ந்தேறி விமானத்திற்கும் மூல விக்கிரகத்திற்கும் தற்போது கற்பூர ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரிலே உங்களுக்கு நேரலை தந்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, மகிழ்ச்சியான முறையிலே மாலை மரங்கள் மங்கள தோரணங்கள் என்ற வகையிலே அந்த மங்கள வாத்தியத்தோடு வேத மந்திரங்கள் விளங்க தற்போது அந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நிகழ்ந்தேறியிருக்கிறது. ஸ்ரீ மகா பராப வருடம் ஆவணி மாதம் இந்த ஆவணி 30ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே புதன்கிழமை நேற்று தொடங்கி காலை கணபதி ஹோமத்தோடு தொடங்கிய இந்த மகா இந்த யாகசாலை பூஜையானது தொடர்ந்து லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி நடைபெற்று திருவாரூர் கமலாலய திருக்குளத்திலிருந்து புனித நீரானது எடுத்து வந்து நேற்று மாலை முதற்கால யாகசாலை பூஜை மிக சிறப்பான முறையிலே துவங்கி பூர்ணாவதியோடு தீபாரதி நூலகத்தில் நடைபெற்றது. தற்போது அதே இன்று பராப வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகளானது துவங்கி பூர்ணாகதியோடு கடம் புறப்பாடு நடைபெற்று தற்போது மிக சிறப்பான முறையிலே இறைவனுக்கெல்லாம் மூத்தவனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தற்போது மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேறி அந்த மூல விக்கிரகத்திற்கு அபிஷேகம் நிகழ்ந்தேறி தற்போது அலங்காரங்கள் நடைபெற்று கற்பூர தீபாரதி நிகழ்ந்தேறி இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை உங்களுக்கு நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு குறித்த நேரத்திலே ஏக காலத்திலே யாகசாலையிலிருந்து புறப்பட்டு அந்த மகா கும்பாபிஷேகமானது நிகழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சியிலே பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே இந்த வீர விநாயகர் மதுரை வீரன் ஆலய கும்பாபிஷேகமானது மிக சிறப்பான ஒரு நிகழ்ந்தேறி 10:30 அளவிலே ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு விமான மகா கும்பாபிஷேகமும் தீபாரதனையும் அருட்பிரசாதம் நிகழ்த்தும் நிகழ்வானது நிகழ்ந்தேற இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே பக்தர்களுக்கு மத்தியிலே தற்போது இந்த ஆலயமானது திருவாரூருடைய பழைய பேருந்து நிலையத்திற்கு மிக அருகாமையிலே மிக பிரசித்தி பெற்ற அழகிரி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே

கேட்டவருக்கெல்லாம் கேட்ட விதத்தில் வாரி வழங்கக்கூடிய அருள் வெள்ளத்தை பொழியக்கூடிய அழகிரி நகர் அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து உங்களுக்கு மகா கும்பாபிஷேக வர்ணனையை நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் பக்தர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க போகும் ஒரு புனிதமான நாள். அம்மனின் அருளை வேண்டி பல நாட்களாக நடைபெற்ற இந்த திருப்பணிகளின் நிறைவாக வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க பக்தர்கள் திரளாக கூடியிருக்கக்கூடிய அருள்மிகு வீர விநாயகர், அருள்மிகு மதுரை வீரன், அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோவில்களின் மகா கும்பாபிஷேக வைபவமானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதில் சிறப்பான ஒரு நிகழ்வாக முதல் அபிஷேகமாக அந்த கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேகம் விநாயகர் பெருமானுக்கு நிகழ்ந்தேறி குறித்த நேரத்திலே அந்த சிறப்பான முறையிலே குறித்த நேரத்திலே அந்த மங்களகரமான மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேறி எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்தாலும் அது விநாயகர் பெருமானிலிருந்து தொடங்கினால் வெற்றி பெறும் என்கின்ற மகா நம்பிக்கையின் அடிப்படையிலே தற்போது அந்த மகா கும்பாபிஷேகமும் தீபாராதனையும் நிகழ்ந்தேறி தற்போது அடுத்த நிகழ்வாக யாகசாலையிலிருந்து கலங்களானது புறப்பட தயாராக இருக்கிறது. அந்த வேத விற்பனங்கள் மந்திரங்கள் முழங்க அந்த மாத்தியங்கள் எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் ஒழிக்க சகல வாத்தியங்கள் சொல்வது முன்னதாக மல்லாரியானது வாசிக்க தற்போது இதோ உங்கள் காதுகளை ஒழிக்கும் நேர்களே. அந்த மல்லாரியானது ஒழிக்க தற்போது வேத மந்திரங்களோடு அந்த கணங்களானது புறப்பட்டு தற்போது அன்னியினுடைய ஆழத்தை ஆலயத்தை நெருங்க மிக மகிழ்ச்சியாக பக்த வெள்ளத்தினுடைய ஊடு மெல்ல மெல்ல நிகழ்ந்தேறி அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் மந்திரங்களை ஒழித்துக் கொண்டு கணங்களை சுமந்து கொண்டு யாக சாலையில் இருந்து மெல்ல ஆலயத்தை நோக்கி அவர்கள் மெல்ல மெல்ல நிகழ்ந்தேறக்கூடிய நிகழ்வானது இன்னும் சில மணி துளிகளில் நிகழ்ந்தேற இருக்கிறது. ஆம் தத்பதாய வித்மகி ஏகதந்தாய வித்மகி தன்னோதந்தி பிரஜோதயாத்து என்று சொல்லும் விதமாக கணபதியை வழிபட்டு அந்த மகா அபிஷேகமானது நிகழ்ந்தேறி தற்போது மகா மாரியம்பிகைக்கு நிகழ்ந்தேற மெல்ல மெல்ல நிகழ்ந்தேற இருக்கிறது என்ற சிறப்பான இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த நேரலையை காரைக்கால் வானொலி தந்து கொண்டிருக்கிறது நீர்களே. தற்போது அந்த ஆலயத்தினுடைய அந்த வளாகத்தில் இருந்து தற்போது யாகசாலைக்கு அருகில் இருந்து உங்களுக்கு நேரலையை காரைக்கால் பண்பலை தந்து கொண்டிருக்கிறது நீர்களே. இந்த காட்சியினை உங்களுக்கு கண்ணார கண்டு நேரலையிலே வானலை வழியை தந்து கொண்டிருக்கிறோம் நீர்களே. இங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டம் பெண்களின் பக்தி பரவசத்தோடு அன்மனை தரிசிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் நீர்களே. ஆண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் என அனைத்து வயதினரும் இந்த புனித நிகழ்விலே பங்கேற்று இருக்கிறார்கள். ஆம்னர்களே, ஆலய வளாகம் முழுவதும் விழா கோலம் கொண்டிருக்கிறது. இந்த திருவாரூரின் அழகிரி நகரிலே மிக பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த மகா மாரியம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகம் என்ற நிகழ்வானது பக்தர்களுடைய கைங்கரியத்தினாலே மிகச் சிறப்பான ஒரு முறையிலே தற்போது நிகழ்ந்தேற காத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான நேரத்திலே மகிழ்ச்சி வெள்ளத்திலே பக்தர்கள் தற்போது அந்த மகா கும்பாபிஷேகத்திற்காக காத்திருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. தோரணங்கள் ஒருபுறம், வாழைமரங்கள் மாவிலைகள் ஒருபுறம், அழகிய மலர் அலங்காரங்கள் ஒருபுறம், மங்கள விளக்குகள் ஒருபுறம், கதிரனுடைய வருகையோடு விண்ணாது தேவர்களும் பூதங்களும் பூமலை ஒழிய அருள்மலை ஒழிய தற்போது அந்த மிகச் சிறப்பானதொரு விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேறி இருக்கிறது. தொடர்ந்து மகா மாரியம்மனுக்குடைய அந்த ஆலய மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேற இருக்கிறது. அதனுடைய சிறப்பானதொரு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையோடு தாமிர தாம்பிராணி தூப வாசனையோடு மங்கள வாசனை திரவிய பொருட்களோடு பக்தர்களுடைய பரபரப்பான பரவசத்தோடு இவை அனைத்தும் இன்று நிகழ்ந்த இருக்கிறது. இந்த இருந்த இடத்தில் இருந்து ஆன்மீக திருவிழாவாக தற்போது காரைக்கால் பண்பலை உங்களுக்கு இதை நேரலையில் தந்து கொண்டிருக்கிறது நேர்களே. மகிழ்ச்சியான நேரு நேர்களே, தற்போது அந்த மந்திரங்கள் எல்லாம் உங்கள் காதுகளிலே வந்துவிடும். அந்த மங்கள நேரத்திலே உங்கள் வீட்டில் இருந்தபடியே வானொலியை கேட்டுக்கொண்டே உங்கள் பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு மகா ஆரியம்மனே சகல அருள்களை நமக்கு அருள்வாழ் அருள்வாள் என்கின்ற மனநிறைவோடு ஆனர்களே நமது செவிகளில் விழுகின்றன இந்த வேத மந்திரங்கள். அந்த ஆனந்த காட்சியை உங்களுக்கு நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த மங்களமான காட்சியினை தற்போது யாகசாலையில் இருந்து தற்போது அந்த மல்லாரிசையோடு அந்த மலர்களை தூவ வேத விற்பன்னர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கணங்களை சுமந்து கொண்டு அந்த பக்தியோடு தன்னிலை மறந்து தற்போது அந்த ஏக வாத்தியத்தோடு குறித்த காலத்திலே மகா கும்பாபிஷேகத்தை செய்வதற்காக பக்தர் குழுமத்தோடு அவர்கள் மெல்ல மெல்ல அந்த பூக்களை வாரி இறைக்க தற்போது அந்த சிறப்பானதொரு முறையிலே அந்த மகா கும்பாபிஷேகத்திற்காக யாகசாலையில் இருந்து அந்த புனித நீரானது தற்போது ஆலயத்தை நோக்கி நிகழ்ந்து மெல்ல மெல்ல செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது நீர்களே. சிறப்பானதோடு அந்த காட்சியை மங்கள வாத்தியங்களுடைய ஒளிகள்
நாதசுரத்தினுடைய இனிய நாதம், தமிழ் முழக்கத்தினுடைய கம்பீரம் என்று சொல்லக்கூடிய

0: இந்திர நாட்டையிலே மல்லாரி இசைக்க அதனோடு கலந்து ஒழிக்கும் வேத மந்திரங்களை அனைத்தும் சேர்ந்து ஒரு புனிதமான சூழலை உருவாக்குகின்றன. ஒருபுறம் சிவாச்சாரிய பெருமக்களுடைய வேத நிற்பந்தர்கள் தங்களுடைய பூஜை முறைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மறுபுறம் பக்தர்கள் இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்கின்றனர். தங்களிலே மனதிலே ஆனந்த பெருக்கெடுக்க அம்மா மகா மாரியம்மா என்று கோஷம் முழங்க உன்னை நாடி வந்திருக்கும் பக்தர்களுக்கு அருள் வருவாயாக, உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்வாயாக என்று அந்த வேண்டும் எண்ணம் தன்னுடைய கண்களிலே ஆனந்த பெருக்கெடுக்க அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் மலர்மலை தூவ மெல்ல மெல்ல கடங்களை சுமந்து கொண்டு தன்னிலை மறந்து அந்த கோப குறைகளை பிடித்துக் கொண்டு அந்த கலசமானது அந்த யாகசாலையை விட்டு தற்போது மெல்ல மெல்ல அந்த கடமானது புறப்பட்டு ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மகா கும்பாபிஷேகத்தை காண ஆவலோடு நாம் எல்லாம் இருக்கிறோம். அந்த வகையிலே இன்னும் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் தொடருவோம் இந்த அழகிரி நகர் மகா கும்பாபிஷேகத்தில் வந்து இணைவோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் ரத்னா ஜுவல்லர்ஸ், திருவாரூர் ஐஸ்வர்யம் ஸ்பெயின் அண்ட் ஜாயின்ட் கிளினிக்கின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்ப அபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: ஸ்ரீ தியாகராஜர் அருள் புரியும் திருவாரூர் அழகிரி நகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ வீர விநாயகர் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது இன்று முதல் இனிய உதயமாய் திருவாரூர் மார்க்கெட் சாலையில் புத்தம் புதிய தங்க நகைகளின் அணிவகுப்பாய்
3: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் 122 மார்க்கெட் ரோடு விஜயபுரம் திருவாரூர். உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் 916 ஹால்மார்க் ஷோரூம் விஜயபுரம் திருவாரூர்.
4: கும்பாபிஷேகம் காண வந்திருக்கும் அனைவரையும் மகா மாரியம்மனின் அருள் பெற அன்போடு அழைப்பது ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின்ட் கிளினிக் பிடாரிக்கோயில் தெரு திருவாரூர். தண்டுவட மூட்டு மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படும். சவ்வு பிதுக்க பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லை. கழுத்து வலி, கீழ் முதுகு வலி, எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிதுக்கம், நரம்பு வலி போன்றவற்றிற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நவீன முறையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின்ட் கிளினிக் பிடாரிக்கோயில் தெரு.
1: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் திருவாரூர் அழகிரி நகருக்கு செல்வோம்.
0: சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாலே மூவரை ஈன்று எடுத்தால் நமக்கு கொடுத்தால் சிவனுக்கு பாரியானால் மாண்டு பிழைத்து மறுரூபமானால் மாய சக்தி எங்கள் தாயே என்று சொல்லும் ஓம் சக்தி ஆதிசக்தி வித்மகே மகமாயி தீமகி தன்னோ சக்தி பிரஜோதயாது ஓ மகாசக்தியே வித்மகே சிவதீச பக்தி தீமகி தன்னோ அங்காள பரமேஸ்வரி பிரச்சோதயாது ஓம் காளிகாயாய வித்மகே மகாதவஸ்தூபாய தீமகி தன்னோ அங்காளி பிரச்சோதயாது என்று சொல்லும் விதமாக அன்னையை வழங்கும் விதமாக அந்த எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிமுன் பணியை போல நன்னிய நின்முன் நின்று நகுத்தல் வேண்டும் அண்ணா என்று சொல்லும் விதமாக அந்த அன்னையை வேண்டி விரும்பி பத்து கோடிகளுக்கு வெள்ளத்திற்கு மத்தியிலே தற்போது இரண்டு நாளாக நிகழ்ந்தேறிய அந்த யாகசாலை பூஜையானது நிறைவு பெற்று இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகமான அந்த நிகழ்ந்தேறுவதற்காக காத்திருக்கிறது. அந்த மகா மாரியம்மனுக்கு இன்னும் சில மணி துளிகளில் மகா கும்பாபிஷேகமும் மதுரை வீரனுக்கும் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேற இருக்கிறது நேர்களே. அதனைத் தொடர்ந்து அருப்பிரசாதம் வழங்கும் நிகழ்வும் மிகச் சிறப்பானதொரு தீபாராதனையும் அருள் பிரசாதம் நிகழும் நிகழ்வானது நிகழ்ந்தேற இருக்கிறது நேர்களே. ஆம், கும்பம் என்பது புனித நீரை கொண்ட கலசத்தை குறிக்கிறது. அபிஷேகம் என்பது அம்மனுக்கு புனித நீரால் செய்விக்கும் திருமுழுக்கை குறிக்கின்றது. திருக்கோவிலின் விமானங்கள் மற்றும் கலசங்களுக்கு புனித நீரை சேர்க்கப்படும் இந்த நிகழ்வானது ஆலய வழிபாட்டு மரபில் மிகச் சிறப்பானதொரு முக்கியமான ஒரு வைபவமாக கருதப்படுகிறது. அந்த கும்பாபிஷேகத்து நிகழ்வுகளில் யாகசாலை பூஜைகள், வேத மந்திரங்கள், பூர்ணாகுதி, கடம் புறப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகள் மிக முக்கியமாக இடம்பெறுகிறது. அந்த வகையிலே இந்த மகா கும்பாபி

அபிஷேகத்திற்காக மிகவும் சிறப்பானதொரு அந்த ஆகம விதிப்படி பூஜை நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கும் நிலையில் அந்த புனித நிகழ்வினுடைய நிறைவானது தருணத்தை எதிர்நோக்கி பத்து கோடிகள் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது. ஆம், அந்த மகிழ்ச்சி எல்லாம் தருணக்கூடிய அந்த அன்னையானவள் இன்று மகா கும்பாபிஷேகம் செய்வதற்காக சிறப்பானதொரு அந்த மறுநாளிகள் பத்து கோடிகள் ஊர் மக்கள் பொதுஜனங்கள் அந்த எல்லாரும் அந்த அன்னையினுடைய அருள் பாக்கியத்தை பெருமிதமாக மிகப்பெரிய உழைப்பினை இங்கு செலுத்தி இன்னைக்கு அன்னைக்காக அந்த மகா கும்பாபிஷேகத்தை செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. யாகசாலை என்று சொல்லும் போது சிறப்பானதொரு யாகசாலை அமைக்கப்பட்டு மூன்று விதமான வேதிகைகள் அமைக்கப்பட்டு அந்த கடங்கள் அமைக்கப்பட்டு இரண்டு நாட்களாக முளைப்பாரியோடு அந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு சிறப்பானதொரு அந்த யாகசாலைகள் அமைக்கப்பட்டு அந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேற இன்னும் சில மணி துளிகளில் அந்த மெல்ல மெல்ல யாக கடங்கள் புறப்பட்டு தற்போது ஆலயத்தை நோக்கி மெல்ல மெல்ல உடைகள் பிடிக்க அந்த மலர்கள் தூவ தற்போது வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க அந்த மல்லாரி என்று சொல்லக்கூடிய கம்பீர நாட்டையோடு தன்னிலை மறந்து பத்த கோடிகள் அன்னையை வணங்கும் விதமாக தற்போது அவர்கள் அந்த மெல்ல அந்த ஆலயத்தை நோக்கி அந்த ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை உங்களுக்கு நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம். ஆகும், தற்போது யாகசாலையில் பக்தர்களுடைய அந்த கூட்டமானது மெல்ல மெல்ல ஆலயத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. இந்த புனித அக்னியானது வளர்க்கப்பட்டு அந்த அக்னியை சுற்றிலும் பூஜைக்குரிய பொருட்களால் முறையாக வைக்கப்பட்டு சிவாச்சாரியருடைய அந்த வேத மந்திர ஒளி தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்த நிலையை தொடர்ந்து மந்திரங்களுடைய அதிர்வோடு அக்னியுடைய ஒளியோடு மங்களவாத்தியங்கள் இசையும் அந்த பக்தருடைய பக்தி முழக்கமும் இவை அனைத்தும் இணைந்து இந்த இடத்தை ஒரு புனிதமான ஒரு ஆன்மீக பகுதியாக ஒரு ஆன்மீக சூழலை ஏற்படுத்தும் விதமாக மங்களவாத்தியத்தோடு மங்கள நிகழ்ச்சியோடு மங்களம் எங்கும் மணக்கும் விதமாக தற்போது மகா மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகமானது நிகழ்ந்தேற இருக்கிறது. ஆம், இதுவும் அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் புனித நேரி கடங்களை தயார் செய்து அவர்கள் தன்னுடைய சினத்தின் மீது அவர்கள் சுமந்து கொண்டு ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. பூர்ணாவிதியுடைய அந்த நிகழ்வானது மிக சிறப்பானது ஒரு நிகழ்ந்தேனி தற்போது அந்த ஆலயத்தை நோக்கி கடங்கள் மல்லாறு இசையோடு கம்பீரத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான தருணத்தை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்களானது ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடியுது. உங்களுக்காக நேரலையை தந்து கொண்டிருக்கிறவர்களே, முன்னே மங்கள வாத்தியங்கள் அதனை தொடர்ந்து சிவாச்சாரியுடைய அவருடைய புனித கடங்கள் மெல்ல மெல்ல தொடர்ந்து பக்தர்கள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. நேர்களே, இந்த காட்சியை வார்த்தைகளால் மட்டும் முழுமையாக விவரிக்க முடியாது. மக்களுடைய உலங்களில் தெரியும் எதிர்பார்ப்பு, கண்களில் தெரியும் பக்தி பரவசம், கைகளை கூப்பி இறைவனை வேண்டுகின்ற அந்த தருணம் அனைத்தும் சேர்ந்து இந்த நிகழ்வை மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்னையுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தற்போது தன்னுடைய கடைக்கண் நம் மீது படாதா, அவருடைய அருட்பார்வை கிடைக்காதா என்று பக்தர்களுடைய அந்த இயக்கத்தை நிறைவு செய்யும் விதமாக அந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேற இருக்கிறது. கோபுரத்தை நோக்கி இதோ புனித கடங்கள் ஆலயத்தை சுற்றி வளம் வருகின்றன, மங்கள வாத்தியங்களோடு விளங்குகின்றன, பக்தர்கள் அம்மனை போற்றி வழிபடுகின்றனர். ஆமணிகளே, அம்மா தாயே மகமாயி மாரியம்மா, அவருடைய முதல்வர் முழுமுறுப்போடு தன்னுடைய திறமேர் கரங்களை கூப்பி வணங்கி இப்போது அவருடைய அந்த பார்வை ஆலயத்தினுடைய விமானத்தை நோக்கியும் கோபுரங்கள் கலசங்களை நோக்கி இருக்கிறது. பக்த கோடிகள் எல்லாம் அந்த ஆலய விமானத்தையும் அந்த கலசத்தையும் நோக்கி புனித நீர் எப்போது ஊற்றப்படும் என்கின்ற ஆவலோடு அவர்கள் இருக்கக்கூடிய காட்சியினை பார்க்கப்படுகிறது. ஆண்டைகளை இன்னும் சில நொடிகளில் பல நாட்களாக காத்திருந்த அந்த புனிதமான தருணம் நிகழ்ந்தேற இருக்கிறது. காரைக்கால் பந்தலை உங்களுக்கு நேரலையில் தர காத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான நேரத்திலே அந்த புனித நீரானது கோபுரத்தை நோக்கி நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுந்தரி சௌந்தரி நிரந்தரி சுரந்தரி ஜோதியாய் என்ற ஓயே, சுக்கரவாரத்தில் உணைகண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிடுவாய், சிந்தைகளில் உன்பவம் தன்னையே சொல்பவர்கள் துயரத்தை மாற்றிடுவாய், பத்தி விரல் மோதிரமும் எத்தனை பிரகாசமும் எத்தனை பிரகாசமும் பாடகம் கொண்ட பாடகம் கொண்ட பாடகம் கொண்ட பாடகம் கொண்ட பத்தி விரல் மோதிரமும் எத்தனை பிரகாசமும் எத்தனை பிரகாசமும் அத்தனை பாடகம் கொண்ட பாதம் கொண்ட பச்சை வைடூரியமும் இச்சையாய் இரட்டித்த பாலை சிலம்பின் ஒளியும் முத்த மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும்

அத்தனை அழகும், ஆம் அத்தனை அழகும் கொண்ட அந்த பகவாயி முத்து வள்ளுவரியமும் புஷ்பராகத்தினால் உடுத்திட்ட தாலி, சுத்தமாய் இருக்கின்ற காதலில் கம்மலும், செங்கையில் பொன் கங்கணமும், சிகமெல்லாம் விளை பெற்ற முகமெல்லாம் ஒளிவு பெற்ற சிறு காது கொழுப்பின் அழகும், மாயவன் தங்கினி மரகத வல்லினி என்று சொல்லும் விதமாக, மணிமந்திர சேகரணி என்று சொல்லும் விதமாக மேகலை அன்னையை வணங்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த வகையிலே அந்த வர்ண கொடையானது கோபுரத்தின் கலசத்தின் மேலே குடிக்க, தற்போது அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் கோபுர கலசத்தை வணங்கி அதற்கான முத்திரைகளை எல்லாம் காட்டி வண்ண மலர்களை தூவி அந்த அத்தனை மந்திரங்களை தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை கண்டு உங்களுக்கு நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோமே. மிக நீண்ட நாட்களான அந்த விண்ணப்பமானது பக்த கோடிகளுடைய மனதிலே எழக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் அன்னையிடையிலேயே வைக்கப்படுகிறது. மகா சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யும் விதமாக அன்னையினிடத்தே வேண்டுதலை வைத்து தற்போது சிவாச்சாரிய பெருமக்கள் கோபுர கலசத்தை நோக்கி அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டு அந்த பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது. விமான கலசத்தின் மேலே பக்த கோடிகளுடைய வெள்ளத்திற்கு மத்தியிலே மங்கள இசை வாசிக்க, அந்த வர்ணகொடை குடிக்க, கருட பகவானுடைய வருகைக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்க முடிகிறது. அதோ சிவாச்சாரியர் தன்னுடைய இரு கரங்களை கூப்பி, பக்த கோடிகளே தற்போது நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், அன்னையினிடத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது. அந்த கருட பகவானுடைய வருகைக்காக அவர்கள் குறித்த நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் நேரத்தை பார்த்துக் கொண்டு கருட பகவானுடைய வருகைக்காகவும் தற்போது மந்திரங்களை சொல்லிக் கொண்டு உச்சரித்துக் கொண்டு அவர்கள் கையிலே அந்த கலச நீரை வைத்துக் கொண்டு தற்போது குறித்த காலத்திலே ஏக காலத்திலே செய்ய வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது. அதுவும் சிறப்பானதோடு அந்த மகிழ்ச்சியான இந்த மகா கும்பாபிஷேகத்தை காரைக்கால் பண்பலை உங்களுக்கு தற்போது திருவாரூர் அழகிரி நகரில் இருந்து அந்த மகா கும்பாபிஷேகத்தை நேரலிய தருவதற்காக காத்திருக்கிறது. இதோ அந்த சிவாச்சாரியார் அந்த தர்ப்பணியினால் அந்த விமானத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசத்தை தொட்டு அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாங்க சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமாஸ்துதே தத்புரதாய விதமகே மகாசேனாய் தேவகி தண்டோஷமுக பிரஜோதயாது என்று சொல்லும் விதமாக தற்போது அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த அன்னையை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. அன்னை சிறப்பானதொரு ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருவாள் என்கின்ற அந்த மகிழ்வோடு பக்த கோடிகள் காத்துக் கொள்ளக்கூடிய காலத்திலே கபாலம் கையில் ஏந்தி சூளைக்கு நாளெல்லாம் கரத்தில் உள்ள நாக பாசாங்கசமும் மாலையன் அரண் அறியாத வடிவுக்கு மேல் அங்கமாய் மெல்லிடை கொண்ட மெல்லிகளே மேகத்தை போல் அங்கம் நின்றாரே அம்மையே தாயே பகவாயி என்று சொல்லும் விதமாக அந்த அன்னையை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. மாரியம்மன் ஒரு சிம்மாசனத்தில் தலிதாசன ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அருள்பாலிப்பவள். ஆம் அவளுடைய அந்த கீர்த்தி முகமும் முகமுடி உச்சத்தை அடைகிறது. ஆம் இதோ அந்த கோபுரத்தை தொடர்ந்து சிவாச்சாரிய பெருமக்கள் தற்போது அந்த வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியினை பார்க்க முடிகிறது. கர்ப்பை புள்ளினால் அவர்கள் தற்போது கோபுர கலசத்தை தீண்டி அந்த மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து இடைவிடாத மந்திரங்களை சொல்லிக் கொண்டே அவர்கள் அந்த கர்ப்ப பகவானுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. ஆமேர்களே அந்த விருப்பு போன்ற அவருடைய நாக்குகள் வெளிப்படுகின்றன. இரண்டு சிறிய கோரை மக்கள் அவருடைய வாயில் இருந்து நீல மேல் வலது தொடையில் கமருவை ஏந்தி அதை சுற்றி ஒரு நாகப்பாம்பு ஒரு கைப்பிடியாக இருக்கிறது. அவருடைய இடது கையில் திரிசூலமும் கீழ் வலது கையில் ஒரு நீண்ட வாளும் கீழ் இடது கையில் ஒரு கபால பாத்திரமும் வைத்துக் கொண்டு ஐந்து தலை நாகப்பாம்பு அவருடைய கிரீடமாக மேலே எழும்பி அருளே வடிவாக இணைத்தோருக்கு நின்னருள் புரியும் கருணை கடலாக தாயாக விளங்குகின்ற அந்த மகா மாரியம்மனுக்கு தற்போது கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்தேறுவதற்கான ஏற்பாடுகள் கதபகவானுடைய வருகைக்காக அவர்கள் தொடர்ந்து தவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. சிறப்பானதொரு மகிழ்ச்சியான மாய மகமாயி மணிமந்தர சேகரியே தாய் உமையானவனே ஆதிசவன் தேவியவரே மாரி தாய் வல்லவியே மகராசி ஆறுமம்மா மாயன் சோதரியே மாரிமுத்தே ஆறுமம்மா தாயன் சோதரியே ஆசான மாரிமுத்தே தாயே துரந்தரியே சங்கரியே வாருமம்மா என்று சொல்லும் மதி இந்த பகுதிகளுக்கு அன்னையே

0: ஆலயத்திற்கு எழுந்துள்ளோம் அம்மா. இந்த மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்ததற்கான ஆவலோடு பத்தோடி பெரு மக்கள் தற்போது வேத மந்திரங்களை வழங்கி உழங்கிக் கொண்டே அந்த வேத மந்திரங்களோடு மங்கள இசையோடு தற்போது சகலவாசியம் எப்போது வாசிக்கப்படும் என்கின்ற அந்த ஆவலோடு பக்தர்களுடைய வெள்ளத்திற்கு மத்தியிலே தற்போது அந்த மகா கும்பாபிஷேகத்தை நேரடியில் உங்களுக்கு காரைக்கால் பண்பலை திருவாரூர் அழகிரி நகர் அந்த மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து நேரடியாக தந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, ரத்தினம் போல வளர்பவள் உமா தெய்வமாக மாறியவள் சிவபெருமானுடைய திறமையவள் மிகவும் திறவையானவள் பெண்மணியாக எம்மை காப்பவள் என்று சொல்லும் விதமாக அன்னை நமக்கு அனுகிரகம் செய்பவளாக நம்மை காப்பவளாக ஓம் சக்தி வராசக்தி என்று சொல்லும் விதமாக தற்போது இருக்கிறாள். ஆகாம்பா யோகாம்பா நரியாம்பா ஜகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சவுடாம்பா சிவகாலி நமகாலி திரிசூலி சுபநீரி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அம்பாயி குருவாயி பொன்னாயி பூவாயி வேலாயி வீராயி அங்காளி செங்காளி செல்லாயி சிலம்பாயி மகமாயி கருமாரி என்று சொல்லும் விதமாக அந்த மகா மாரி அம்மனுக்கு இன்று மகா கும்பாபிஷேகத்திற்காக பக்தர்களுடைய வெள்ளத்திற்கு மத்தியிலே தற்போது குறித்த நேரத்திலே அந்த சகலவாசியத்திற்காகவும் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாசியத்தோடு கருட பகவானுடைய அந்த அனுகிரகத்திற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் சகல அந்த மந்திரங்களை சொல்லி அந்த குறையோடு பூவை மெல்ல மெல்ல அர்ச்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க முடிகிறது. சீதலேஸ்வம் ஜகத்பிதா சீதலேஸ்வம் ஜகத்தாத்தி சீதலாச்சாய நமோ நமகா என்று சொல்லும் இது போது சிக்கல்லா போதும் எக்கால தேவியரே தேவியரே சிக்காலம் நின்ற சக்தி கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே நாரண நல்ல முத்து மாறியே நல்ல முத்து மாறியரே நாகக்கண்ணி தாயாரே உன் தரகம் பிறந்தம்மா எங்கள் ஊர் வேலையிலே என்று சொன்ன விதமாக நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சிலமணி துளிகளிலே நிகழ்ந்தேற இருக்கிறது. ஆம், அந்த சக்க சிவந்தாரு செங்கண்ணன் தங்கையரு தற்போது மங்கை என்னும் அந்த மகராசி மகராசி காரமம்மா தாயே மகவாயி என்று சொல்லும் விதமாக அந்த கலசத்தில் கும்பாபிஷேகத்திற்காக அந்த கலசாபிஷேகம் செய்வதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ அவர்கள் தயாரான நிலையில் இருக்கிறார்கள். கையிலே கணக்கிலே கொண்டு இதோ அந்த அற்புதமான காட்சி இதோ அந்த மாவிளைகளால் தற்போது கணத்தில் இரண்டு நாளாக சாபிக்கும் செய்யப்பட்ட அந்த கலசாபிஷேகம் ஓம் சக்தி பராசக்தி சகலவாத்தியங்கள் முழங்க தற்போது அந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பானதொரு முறையிலே தற்போது கலசத்தை நிறைவு செய்து பக்தர்களுடைய அந்த சிறப்பிலே தற்போது பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியிலே உங்களுக்கு நிரலி தந்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தருடைய அந்த வெள்ளத்தின் விண்ணதிர அந்த முழக்கங்கள் அதில தற்போது மகி மகிழ்ச்சியான முறையிலே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று வந்தனங்களை சொல்லி சிறப்பானதொரு முறையிலே அந்த மகாமாயி மகாமாயி நம்மை காப்பாவளே நம்மை நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அவள் ஓடோடி வரக்கூடியவளாக அந்த மகாமாயி நம்மை காப்பாற்றுவாள் என்கின்ற மனநிறைவோடு சீதரேற்றம் ஜெகத்மாதா ஜெகத் மாதா சீதேத்வம் ஜெகத்தாத்ரி சீதராத்தையே நமோ நமகா என்று சொல்லி ஓ சக்தி பராசக்தி அம்மா நமக்கு எல்லா அனுகிரகத்தையும் மாரியம்மள் வழங்குவார் என்கின்ற மனநிறைவோடு நேர்களே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை நம் மனமொழி மைகளால் வழிபட்டு கேட்டவர்களுக்கு அந்த மனநிறைவை குடும்பத்தில் சக சௌகரியத்தையும் அம்மா வழங்குவார் என்கின்ற மனநிறைவோடு மாரியம்மன் வழங்குவார் என்கின்ற மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு பக்தி பெருக்கோடு நிலையம் திரும்புகிறோம். நேர்களே,
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின்ட் கிளினிக்கின் ஆலய விழா. திருவாரூர் மாவட்டம் அழகிரி நகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்ப அபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனை வழங்கியவர் என் தினேஷ்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ரத்னா ஜுவல்ஸ்.
2: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க
3: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
4: ஸ்ரீ தியாகராஜர் அருள் புரியும் திருவாரூர் அழகிரி நகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ வீர விநாயகர் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது இன்று முதல் இனிய உதயமாய் திருவாரூர் மார்க்கெட் சாலையில் புத்தம் புதிய தங்க நகைகளின் அணிவகுப்பாய்
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் 122 மார்க்கெட் ரோடு விஜயபுரம் திருவாரூர். உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க
3: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் 916 ஹால்மார்க் ஷோரூம் விஜயபுரம் திருவாரூர்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக்.
1: தண்டுவட மூட்டு மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படும் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக் திருவாரூர். கும்பாபிஷேகம் காண வந்திருக்கும் அனைவரையும் மகா மாரியம்மனின் அருள் பெற அன்போடு அழைப்பது ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக், பிடாரிக்குள் தெரு, திருவாரூர். தண்டுவட மூட்டு மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படும். சவ்வு பிதுக்க பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லை. கழுத்து வலி, கீழ் முதுகு வலி, எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிதுக்கம், நரம்பு வலி போன்றவற்றிற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நவீன முறையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் ஐஸ்வர்யம் ஸ்பைன் அண்ட் ஜாயின் கிளினிக், பிடாரிக்குள் தெரு.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின்
1: காட்சி வர்ணனை.
0: வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: பாட்டு நிறுவனம் நாச்சியாஸ் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் மூன்று கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் இரண்டு கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
6: எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதுருஞ்சடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானே. வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானை. சுடுசரத்தார் துவள நீரா தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே. தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலது புறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக

0: காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
1: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழா கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புது பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையில் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி கலையாகி, கலையெல்லாம் இறையுருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி விட்ட கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலபாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
0: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டு

0: எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள், வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும், விழா காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளாவாகவும், சாயரட்சியிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்துவிட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி, ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மது

0: அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: விளக்கு தூண் மதுரை.

0: நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திலங்கோ சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
6: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில் தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் RS நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28

0: 1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனை தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்தும் மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்வாளிக்கக்கூடியவள். நயனதீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய கயல் என்றால் மீன் கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17 தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான் அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புழுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது.

0: இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையுமார்,
1: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்கோட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே அம்பிகையே அங்கையர் கண்ணியே ஆலவாய் அரசியே அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. மூன்று தனங்களை கொண்டிருந்தவளே முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே காஞ்சன மாலை தவப்பயனே தடாதகையே தேவி காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின்
3: காட்சி வர்ணனை.
2: வழங்கியோர்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண்கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
4: கரைக்கர் பண்புடையோடு இணைந்து நீங்கள் ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. எனக்கே வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் நம்ம வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டாச்சு. நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன பதிவிட்டிருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு. தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு. அந்த சிறு வயது ஞாபகத்தில் நாம் அந்த செய்த கூட்டாஞ்சோறு அப்படின்ற அந்த ஒரு இனிமையான நினைவு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்பவே அழகானதாக இருக்கும். அது ஒரு ஒருத்தருக்குமே மறக்க முடியாது. ஏன்னா நம்மளே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஏதோ இப்போ சாதனை புரிஞ்ச மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோழிகளோடு அது செய்யும் பொழுது அது இன்னும் ஒரு குதூகலத்தையும் கொடுக்கும். அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கி கரைக்கல் பண்பலை மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். அதோடு உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். 43168 இது முன்னிணைப்பு எண். தொலைபேசி எண்கள் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. சுழி 43168 என்பது முன்னிணைப்பு எண். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது வணக்கம் தோழி. தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு நினைவுகளோடு.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரைகள் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகளோடு முதல் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு இதுதான் கேட்டிருக்கோம். மறக்கூடிய இந்த முதல் நேரை சந்திப்போம். வணக்கம்.
4: நீங்க காலை வணக்கம் மேடம்
0: சொல்லுங்க. வணக்கம், தோழி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. யார், எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க?
4: நிறைய
0: இன்னொரு
4: விஷயம் என்னக்கா, பெரியவங்க எல்லாம் அப்ப எல்லாம் கிராமத்துல தேவத்தீங்கன்னா சேர்ந்து போயிடுவாங்க. அப்ப யாரும் இல்லாத சமயத்துக்கு நாளைக்கு இந்த பிரயத்தனம் செய்வோம், நம்ம வேலை செய்வோம்.
0: இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது முன்னாடியே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
4: முதல்ல நைட்டே பிளான் பண்ணி வச்சிருவோம். வச்சுட்டு அவங்க இல்லாத சமயத்துல சரி நாளைக்கு எல்லாம் தேவைக்கு போயிட்டாங்க, இந்த வீட்டை கல்யாணம் செய்வாங்க, நம்ம அதை கட்டி நம்ம ஒரு கூட்டாஞ்சு ஆக்கி சாப்பிடுவோம்
0: அப்படின்னு சொல்லி
4: அந்த இருந்த தடம் தெரியாம அதையும் கலத்திக்கிடுவோம்.
0: கண்டுபிடிக்க மாட்டாங்க.
4: கண்டுபிடிச்சிருவாங்க.
0: கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனாலும் அது ஒரு

0: அழகான
1: சாரி
0: அனுபவம்.
1: அது நான் சரியா ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் பண்ணி இப்ப எல்லாம்
0: சரி
1: பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க செய்ய மாட்டேங்குதுங்க.
0: சரி சரி சரி ஆ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து செய்ய வச்சிருவோம். சரி
1: சரி
0: சரி சரி
1: மேடம்,
0: ஆ நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: மேடம்.
0: நன்றி மேம். மோனல் பக்கத்தில் திருச்சேரி அஜ்லின்னு சொல்லியிருக்கிறாங்க, காய்கறி கூட்டு பொரியல் சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவங்க முதன் முதல்ல செஞ்ச கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மக்கிட்ட. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்க என்ன சொல்கிறாங்க, காலை வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு ரசம் உருளை வறுவல் சமைத்து தோழிகள் 5 பேர் ஒரு தோழி வீட்டில் சமைத்து வாழை இலையில் சாப்பிட்டோம். வருடம் வந்து 1990, 5வது படிக்கும்போது. செம ஜாலியாக இருந்தது. ஞாபகப்படுத்திய காரைக்கால் பண்பலைக்கு நன்றி, அன்பு தோழிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நீங்களும் வந்து பதிவிடலாம் தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் தோழி. பண்பலையோடு இணைய காத்திருக்கும் இந்த தோழி யார் என்று அழைப்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரு இங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? பதம் தெரியாம வடிச்சு சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா டேஸ்டா இருக்கு.
1: ஆமாங்க மேடம், அந்த அந்த சூழ்நிலையில அந்த டயத்துல நல்லா தாங்க
0: மேடம். சரிங்கம்மா, சரிங்கம்மா.
1: போட்டு சாம்பார் வச்சது கண்ணிலேயே இருக்குங்க மேடம்.
0: சரிங்க, நன்றி நன்றி
1: நன்றி நன்றிங்க மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலியோடு இணைந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி என்ற தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு. அடுத்த நேரம் அழைப்போம். வணக்கம்,
3: இனிய காலை வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் தோழி நிகழ்ச்சி.
3: நல்லூர் வாசுகி முத்துக்குமரன் பேசுறேன்.
2: சரி வாங்க வாசுகி. ஞாபகம்
3: வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் பொதிந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதேன்னு இருக்கு.
2: ஓ, அந்த கூட்டாஞ்சோறு தலைப்பா? சொல்லுங்க, நீங்க செய்த கூட்டாஞ்சோறு பத்தி சொல்லுங்க வாசுகி.
3: அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அளவுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போவோமா, எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சிந்தா கோமதி ரேணுகான்னு நிறைய ஃப்ரெண்டு, நூர்ஜகான், ரோஜா கனி, இப்படி எல்லாம் நிறைய ஃப்ரெண்டு எனக்கு. அப்ப எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் சரியா கூட அடுப்பு எரியாது. சக்கரை சாதம் தான் ஈஸியா செய்யலாம்னு செய்வோம் பாருங்க, அதுலயும் புழுங்கல் அரிசியை போட்டு. அது அரிசி அரிசியாவே இருந்தாலும் கூட எந்த நெய்யும் போட மாட்டோம், எந்த முந்திரி திராட்சை இருக்காது, ஆனா அது அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் பாருங்க.
2: அன்போடு கலந்ததுல அதனால அந்த மாதிரி சாப்பிட்டு
3: ஜாலியா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போமா.
2: சரிம்மா சரிம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: காரைக்கால் பண்பலையில் பவனி வரட்டும், பல்லாக்கு குதிரையில் மீனாட்சி.
2: சரிங்க,
3: பெரிய வீட்டு பண்ணக்காரன்.
2: பெரிய வீட்டு பண்ணக்காரன் இருந்து பாடல் வரும் இடைவேளைக்கு பிறகு. நன்றிமா.
3: ஓகே, நன்றி.

0: நாளை காலை 6:55 உங்கள் காரைக்கால் பண்படை 100.3 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்கலாம். மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சேர்ந்து செய்த முதல் சாப்பாடு காய்கறி பிரியாணி செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலத்திலிருந்து சுகுணா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி விழாவின் போது தோழிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்த பிரியாணி சுவையை விட அதை சேர்ந்து செய்த அந்த தருணங்கள் தான் இன்னும் இனிமையானவை. சமையலுக்குள் சின்ன சின்ன சிரிப்புகள், கலாட்டாக்கள், நட்பின் அன்பு என அன்றைய நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாக மாறியது. காலம் கடந்தாலும் சில நினைவுகளின் சுவை மட்டும் என்றும் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த நேரை நாம் அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: அதம்பார் கலைச்செல்வி செல்வம்.
0: கலைச்செல்வி செல்வம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்க ஒரு பாட்டுக்காரன்ல இருந்து மதுரை மருத்துவ பாடல் வேணும் மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். உங்களுடைய கூட்டாஞ்சோறு அனுபவம், தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு பத்தி சொல்லுங்க.
1: ஞாபகம் இருக்கும் மேடம், வந்து அதனால 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். எங்க ஊர் ஏரிக்கரை, பெரிய ஏரிக்கரையா இருக்கும் மேடம். அங்க ஆலமரத்துக்கு அடியில வந்து நாங்க 7 பேர் மேடம். வீட்டுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு போவோம். மண்சட்டு, மண் கலையத்துல இருந்து சட்டில இருந்து எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க விறகடுப்பு வச்சு சமைச்சு சமைப்போம். அதுல வந்து சோரம்பருப்பு எடுத்துட்டு போக மறந்துட்டோம்.
0: அப்புறம் என்ன பண்ணீங்க?
1: சாதம் வடிச்சு வச்சு என்ன குழம்பு, காய்கறிலாம் இருக்கு, என்ன குழம்பு வைக்கிறது யோசனை பண்ணிட்டு அப்புறம் புளி வரத்து வச்சு புளி குழம்பா
0: வச்சுட்டோம்.
1: சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா வீட்டுக்கு வரும்போது அந்த எண்ணெய் பாட்டில் நான் எடுத்துட்டு போயிருந்தேன், வடகம் போட்டு
0: உடச்சிட்டேன். வீட்டுல அப்புறம் உங்களை போட்டு உடைச்சிட்டாங்களா? பதிஞ்சிருக்கு பாருங்க, அதுக்காக தான் மகிழ்ச்சிமா. உங்களுடைய பாடல் வரும் இடைவெளிக்கு பிறகு.
1: நன்றி மேடம்.
0: நன்றிமா, நன்றிமா. திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் முதன் முதலில் கூட்டாஞ்சோறு சமைக்கும் போது முருங்கைக்கீரை பொங்கல் மாதிரி பொங்கி தோழிகளோடு 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் நீங்களும் உங்களுடைய பதிவுகளை கொடுக்கலாம். இன்றைக்கி தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு அனுபவங்கள் இதுதான். நேயர்கள் வந்து தங்கள் பதிவுகளாக கொடுத்துட்ருக்கிறாங்க. நீங்களும் இணையலாம் முகநூல் பக்கத்தில். காரைக்கால் பண்பலையோடு இணையணும் அப்படின்னா 4368 இது முன்னிணைப்பு எண் 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 8 மணிக்கு காரைக்கால் பண்பலையில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதர நிகழ்ச்சி இது. கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலையின் 100.3 இது வணக்கம் தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் இப்பொழுது 11:43 காரைக்கால் பண்பலை 100.3 ஏதோ. வணக்கம் தோழி. வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த தோழி யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருமுடி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா, சொல்லுங்கம்மா. நீங்க என்ன பாடல் வேணும்?
3: சின்னத்தம்பி படத்துலேருந்து ரத்த சந்தானம் வணக்கம் அந்த பாட்டு.
2: சரி, பாடல் கொடுத்துருவோம். சொல்லுங்க, தோழிகளோடு செய்த முதன் முதலில் செய்த கூட்டஞ்சோ?
3: நிறைய சேட்டை பண்ணிருக்கோம் மேடம். அப்ப நேத்து கூட நானும் என் தோழியும் பேசிட்டு இருக்கோம், இதை பத்தி தான் மேடம் பேசிட்டு இருந்தோம். அப்படி குளிப்போமே.

0: அப்படி இந்த குளம் இப்ப வீணா போய் கிடக்கே அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் மேடம். நேர்த்து பேசி அதனால கூட்டாந்தோம்னா சனிக்கிழமை எப்ப லீவ் விடுவாங்கன்னு பாத்துட்டு நான் எங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்தே எங்க வீட்டுல செய்வோம் மேடம். எல்லாருமே மரம் வேப்ப மரம் ஒண்ணு இருக்கும், அதுக்கும் கீழே உட்காந்து எல்லாரும் சமைச்சு நல்லா ஆளாளுக்கு ஒரு பொருள் எடுத்து வந்து சமைச்சு சாப்பிடுவோம். சக்கரை பொங்கல் செய்வோம் மேடம் மெயினா.
1: சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுவீங்க? சரி,
0: சாப்பிடுவோம் மேடம்.
1: நிறைய பேர் இந்த கூட்டாஞ்சோறு
0: கொண்டு வரீங்க மேடம்.
1: இந்த கூட்டாஞ்சோறுனாலே நிறைய பேர் அந்த சக்கரை பொங்கல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
0: முதல் செஞ்சது சக்கரை பொங்கல் தான் மேடம்.
1: சரிம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்களோட பேசினதுல. பாடல் வரும், கேட்கலாம். இடைவெளிக்கு பிறகு நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.

0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம். நேயர்களுக்கு உளம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது வணக்கம் தோழி.

0: நேரம் இப்பொழுது 11:50 காரைக்கால் பண்பையோடு இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. அடுத்து யார் வர போறாங்க கேட்போமே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கவிதா, ஆர்ப்பாக்கம்.
0: ஆர்ப்பாக்கம். கவிதா, கவிதாக்கு என்ன பாடல் வேணும்?
1: என்ன மச்சான் படம்
0: வெளியெல்லாம் போய்
1: கஷ்டப்படுறதுல
0: போய் செய்வீங்க, தெரியாமதான். சரிம்மா சரிம்மா, மிக்க நன்றி. உங்களுடைய பாடல்களும் இடைவெளிக்கு பிறகு. நன்றிம்மா. காரைக்கால் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சிகளால் இன்னைக்கு நம்ம வந்து தோழிகளோடு செய்த முதல் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் சில குழந்தைகள் செய்கிறத சில இடங்களில் பார்க்க முடியுது. அதாவது இதுக்கு பதிலாக அடைப்புக்கு பதிலாக பெரிய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அதில் மண்பானையை வச்சு அதில் செய்கிற பசங்களை கூட சில இடங்களில் பார்க்க முடியுது. இன்றைக்கும் அந்த கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் மறையாமல் குழந்தைகளுக்கு இடையில் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து ஒரு ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது. அதாவது ஒரு சிலருக்கான அந்த கலை ஆர்வம், இப்போ அதில் வந்து சமைக்கக்கூடியதில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதையும் வளர்க்கக்கூடியது. குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து அதை செய்யும் பொழுது அங்கே என்ன குறை இருக்குது, என்ன இது இருக்குது, அதெல்லாம் எதையுமே பார்க்கறதுல அங்கே அன்பு மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறதுல நமக்கு முதல்ல தென்படுறது. அதற்கப்புறம்தான் அது என்ன சாப்பாடு, அப்புறம் என்ன சுவை, அதெல்லாம் அதுக்கப்புறம்தான். முதல்ல அங்கே அன்பு, திறமை, ஒரு ஒற்றுமை இதெல்லாம் தான் அங்கே இருக்கும். சரி, காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் செய்யாத சேட்டை இல்லை. இங்கே பக்கத்தில் ஒழுங்குமுறை கூடத்தில் போய் அங்கே மரம்லாம் நிறைய இருக்கும். அதாவது அங்கே பக்கத்தில் மரம் இருக்கிற இடத்துக்கு போவாங்களாம், நிறைய இலை வந்து கொட்டி கிடக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அதில் படுத்து கிடப்போம். அங்கே தான் கூட்டாஞ்சோறு. என்னடா படுத்து கிடக்கிறது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அடுத்து பாயிண்ட்டுக்கு வராங்க. அங்கே தான் கூட்டாஞ்சோறு ஆக்குறதுக்கு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் ஒரு குட்டி அடுப்பு எடுத்து அரிசி பருப்பு மிளகாயெல்லாம் வீட்லேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போய், அவங்க சொல்கிறோம் ஒரு வார்த்தையை நான் சொல்லலை, தெரியாமல் எடுத்துகிட்டு போய் செம்ம ஜாலியாக இருக்கும். நாங்கள் போய் சமைச்சு சாப்பிடுவோம். ஒரு 10-15 பேர் செய்வாங்களாம். சாயந்தரம் 3-4 மணிக்கு தான் வருவோம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீட்டில் தேட மாட்டாங்க அப்படின்னு காரைக்கால் நளினி சொல்லியிருக்கிறாங்க. சோபா பேரளம், சோபா செந்தில்கண்ணன் சொல்கிறாங்க, கூட்டஞ்சேரி செய்த அனுபவம் நிறைய உண்டு. சிறு வயதில் தோழிகளுடன் சேர்ந்த அனைவரும் செய்திருக்கிறோம், அப்புறம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 10 வயசு இருக்கும்போது தோழிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் அரிசி, ஒரு வீட்டில் வெள்ளம், ஒரு வீட்டில் நெல் நெய் எல்லாம் சேர்த்து கூட்டாஞ்சோறு பொங்கல் செய்து ஒன்றாக சாப்பிட்டது இன்றும் நினைவில் இருக்கிறது. மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொடிக்கல்பாளையம் ஃபைரோஸ் பானு சொல்கிறாங்க, நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் காலத்தில் முதல் முறையாக என் தோழிகளுடன் சேர்ந்து கூட்டாஞ்சோறாக்கி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்து சாப்பிட்ட அந்த நினைவு இன்றும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. சிறிய வயதில் தோழிகளுடன் சேர்ந்து விளையாடி சமைத்து பகிர்ந்து சாப்பிட்ட

அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இல்லை. காலம் கடந்து விட்டாலும் அந்த அழகான குழந்தை பருவ நினைவுகள் மட்டும் என்றும் மறக்க முடியாதவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கூட்டாஞ்சோறு அனுபவம் அப்படின்றது வெறும் அனுபவம் மட்டுமல்ல, அது அழகிய நினைவுகள். அது பல எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது கூட அந்த இடத்துல சில இடங்களில் வந்து தீர்மானிக்கப்படுது. சரி, அது மட்டும் இல்லை, நேயர்கள் சிலர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, அடுத்து நேயர் பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், அடுத்து ஒரு நேயர் கருணா சித்ரா, இந்த நேயர்கள் எல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தோழிகளோடு முதன் முதலில் செய்த கூட்டாஞ்சோறு அனுபவத்தோடு இன்றைக்கி ரொம்ப அழகாகவே இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சி பயணித்தது. எல்லா நேயர்களும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சி சிறக்க உதவிய தோழிகளுக்கும் முயற்சி செய்து ஒருவேளை இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு லைன் கிடைக்கும், அன்றைக்கி வந்து நீங்கள் பேசலாம். கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது இன்றைய வணக்கம் தோழி.

3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இனிதாக விடைபெறுவது வணக்கம் தோழி, தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். பனிரெண்டு 10 சிந்தனை அரங்கம், அன்பெனும் மருத்துவம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எம் சர்வேஷ். 12:55 பன்னிசை, ஒப்பனை இல்லா என தொடங்கும் பாடல், பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 செயற்கரிய செய்த பெரியார், உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக், மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் AS மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை, காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் அறிவோம் நம் உரிமை. 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் விளக்கேற்றும் வேலை, மாலை 6 மணிக்கு பன்னிசை, மாதர் என தொடங்கும் பாடல், பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை AS காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் K முருகேசன் அவர்கள். 6:45

இசைத்துருகி இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்பழகும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள், நாகப்பட்டினம்

0: The Sensex added 57 points to 74,394, while the Nifty rose 55 points to 23,273 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

பண்பலை 100.3 நேயர்கள் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். அன்பெனும் மருத்துவம் அழைக்கலாம் நேர்களை. சுழி 4368 என்ற முன்னிலைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 சுழி அல்லது 299-58 சுழி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பினும் மருத்துவம். உடல் நலத்திற்கு மருந்துகள் தேவைப்படலாம், ஆனால் மனதிற்கு

0: நேரங்களில் ஒரு மாத்திரை கூட தேவையில்லை. ஒரு அன்பான வார்த்தை போதும், ஒரு ஆறுதலான பார்வை போதும், நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் ஒரு உறவு போதும். வலி நிறைந்த நேரத்தில் அன்பாக பேசும் வார்த்தைகள், தனிமையில் துணையாக இருக்கும் ஒருவர், சோர்வில் நம்பிக்கை தரும் ஒரு புன்னகை, இவையெல்லாம் மனதிற்கான மருந்துகள் தான். அதனால்தான் அன்பை ஒரு உணர்வு மட்டுமல்ல, மனதையும் வாழ்க்கையும் குணப்படுத்தும் மருத்துவம் என்று சொல்லலாம். அன்பு எப்படியெல்லாம் நம் மனதிற்கு மருந்தாகிறது? நாம் வழங்கும் அன்பு மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றம் என்னென்ன, இவற்றை பற்றி சிந்திக்கலாம் நேயர்களே. அன்பினும் மருத்துவம் இணைய வரும் முதல் நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பழைய மஜீத்.
0: சொல்லுங்க சார்.
1: வேதம், விவிலியம், திருக்குறான், இந்த மூன்றுக்கும் அடிப்படை அன்புதாங்க. அன்பு என்ற இந்த மூன்றெழுத்து மந்திரத்துல இறைவனே கட்டுண்டு கிடக்கும் போது நோய் எம்மாத்திரம். அன்பு என்பது மூடி வைக்க முடியாத ஒரு உணர்ச்சி. ஒருத்தன் துன்பத்துல இருக்கும் போது பாருங்க, அவன்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் பேசணும்னாவே போதும், நம்ம அறியாமலே நம் கண்கள் கலங்கிடும். அதுதாங்க அன்பு.
0: கண்டிப்பா.
1: ஒருவர் எவ்வளவு அழகானவனாவோ அழகியாகவோ இருந்தாலும் அன்புங்கிற அந்த அழகு இல்லைன்னா அதனால ஒரு பயனும் கிடையாது. அன்பு வந்து ஒரு சிறந்த மருத்துவம். அதனாலதான் அன்னை தெரசா பாருங்க, ஆதரவற்ற மன நோயாளிகளையும் தொழு நோயாளிகளையும் அரவணைத்து ஆதரித்தார் பாருங்க. அந்த அன்பாலதான் அவங்களால குணப்படுத்த முடிந்தது. அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகள் ஒரு தொழு நோயாளியை தன் வீட்டிலேயே வைத்து மருத்துவம் பார்த்தாரு. அதெல்லாம் பாராட்டுக்குரியது.
0: கண்டிப்பா சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நல்லா
0: நலமா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க சார்.
2: அன்புக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அன்புடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு திருவள்ளுவர். அதாவது அதிகாரத்துக்கு கட்டுப்படாதவங்க கூட அன்புக்கு கட்டுப்படுவாங்க. இப்ப வந்து சில பிள்ளைங்க வந்து அடிச்சோம்னாலும் கேட்காது, அன்பாலே திருத்தலாம், சில பிள்ளைங்களை திருத்தலாம். அன்பு வந்து அவ்வளவு இது பண்ணது. இப்ப உடம்பு சரியாம இருக்கவங்கிட்ட கூட மாத்திரை, எவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டாலும் அன்பா ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே அதுவே ஒரு பெரிய இதமா இருக்கும். அன்பு எனும் மருத்துவம், அன்பு எனும் நண்பருந்து தேன் கலந்து பாட்டுல ஓட சொல்லுவாங்களே அந்த நல்லா அன்புக்கு, அன்புக்கு எல்லாமே அன்புக்கு அடிமை. அன்புன்னா எல்லாரும் அடிமை ஆயிடுவாங்க மேடம்.
0: நன்றி.
2: அடிப்பாங்க கூட அன்புக்கு கட்டுப்படுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: அன்பான வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: குட்டாளம் மாரியம்மன். என்ன சுமோகன்.
0: சொல்லுங்க சார்.
3: அன்பினும் மருத்துவம், ஆதரவு ஒருத்தவனுக்கு அரும் மருந்து. அதாவது திக்கட்டு திசையில ஒருத்தர் நிக்கிறாங்கன்னு வச்சீங்களேன், அன்பா போய் அவர்கிட்ட பேசி பாருங்களேன், உடனடியே அவர் வந்து அந்த திருட்டி பாயின ரத்தம், நம்மளுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டா இருப்பா, இனிமேல் நம்ம கவலையே இல்லை அப்படின்ட்டு அப்படி. நான் கூட ஒரு புது வெளியூர் போகும்போது அங்க போய் நம்ம ஊர் மனிதர் ஒரு பார்த்து அவர் அன்பா பேசி என்ன வாங்கவானு கூப்பிடும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. தமிழ்நாட்டுல இருந்து போய் தமிழர் ஒருவர் பார்த்துட்டே அன்பான பேச்சு, அன்பான வரவேற்பு அப்படிங்கும் போது அது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு தெரியுமா? அப்படி ஒரு சில பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் வந்து அன்பா போட்டு கொண்டு போவாங்க. அந்த அன்பா கொண்டு போற மாணவர் தான் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியாவும் மிகப்பெரிய ஆசிரியரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தொழிற்சாலைகள் போக்குவரத்து எங்க பார்த்தாங்க அன்பின்க்கும் உண்டு அடைக்கிற அன்பால வந்து மேடம்
0: சொல்லுங்க சார், யார் இங்க அழைக்கிறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞர் சீமன் என்கிற தியாகராஜன்.
0: சொல்லுங்க சார்.
4: அன்புங்க, இப்ப ஒரு அஞ்சாறு கொலை செஞ்சு தண்டனை வாங்கி கடைசி நேரத்தை தூக்கு தண்டனை கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பத்து கொலை பண்ணாலும் அன்பாதான் கேப்பாங்க, உங்க கடைசி ஆசை என்னப்பா, பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து உங்க கடைசி ஆசை என்னன்னா பத்து கொலை செஞ்சவனுக்கு கடைசியா அன்பாதான் ஜெயிக்குது பாருங்க, அவங்க கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா ரொம்ப நான் இது பண்ணிதான் கேப்பாங்க. அதனால அன்புக்கு வந்து ஈடு எதுவுமே இல்லை மேடம். அதுலயும் பூலையும் சிறந்த பூ அன்புதான்.
0: நன்றி. இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.

0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பாக்கம்பருத்தி சுமதி.
0: சொல்லுங்கம்மா. சுமதியம்மா
1: பேசலாம். அழகு தெரியுங்களா?
0: சொல்லுங்க.
1: நம்ம வாழ்க்கைக்கு என்ன அழகு தெரியுங்களா? இந்த அன்பு தான்.
0: ஓஹோ.
1: இந்த அன்பு அனைத்தையுமே அழகா, அதாவது மனித இதயத்தோட ஒரே சாவி இந்த அன்பு மட்டும்தான். அன்பு தரும் உறவை வந்து எப்போதும் நம்முடைய மனசுல வைக்கணும். அன்புனா இந்த உலகத்துல சிறந்த பலசாலி நாம தான். அன்பை தருவர்கள் அருகில் இருந்தால் நமக்கு பெரிய வரம் தான் அது. அதாவது நம்மளை காயப்படுத்த பலர் இருந்தாலும் குணப்படுத்த அன்பின் வழியா சிலர் இருப்பதனாலதான் நம்மால அடுத்த கட்டத்துக்கே நகர முடியுது.
0: அருமை, அருமைமா.
1: ஆமா, சில இலகல்ல பாருங்களேன், பல பேர் காயப்படுத்தினாலும் அதுல ஒருத்த குணப்படுத்த இருந்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால நகர முடியுது. ஏன் இப்படி இருக்க, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தைகள் தானே நம்மள வந்து சரின்ட்டு நம்மளால அடுத்த கட்டத்துக்கே நகர முடியுது.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
1: அதாவது அன்பை வந்து ரோட்ல விதைக்க கூடாது, அது யாரோ ஒரு காலில் மிதி விடலாம். நம்ம வீட்டுல குடும்பத்துல விதைச்சு பாருங்களேன், ஆலமரமா நின்னு நமக்கு நெல் கொடுக்கும். அதாவது வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான், அதுல அன்பு ஒண்ணுதான் தேரோட்டம். கவலைகள் வந்து சின்ன பனிமூட்டம், அது சூரிய ஒளி பட்டும் மறையட்டம்.
0: அருமைமா, அருமை.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. இனிவரும் அடுத்த நேரத்தை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?
2: மருங்கூர் ராஜலட்சுமி.
0: மருங்கூர், சொல்லுங்கம்மா, ராஜலட்சுமி அம்மா.
2: நீங்க சொன்ன மாதிரி காலகட்டத்துல காசு பணத்தை விட அன்பான ஆறுதலான வார்த்தை. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? நம்ம கேக்கவே பாதி உற்சாகமா இருக்கும் தானே. அது அதுவே அந்த பாதிப்பு வந்துடும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கதான், அன்பை மட்டும்தான். அதனால உயிர் இருக்கும் முறையில அன்பு வளர்க்கணும் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றிமா. இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: சகோதரிக்கு நண்பர்கள் வணக்கம் குருது. ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க சார்.
3: அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது ஒரு வாழ்க்கை துவங்கும் போது பாத்தீங்களா, முதல்ல அன்பு இருக்கணும். ஒரு குடும்பம் இருந்துருச்சுங்க, குடும்பத்துல அன்பு, நல்ல செயல்கள். இந்த அந்த பல்வ பெருமான் சொன்னது அன்பும் அரணும். அப்போ ஒருத்தர் வந்து வந்து ஒரு தாய் தந்தையர் வயதான காலத்துல இருப்பாங்க வந்து இந்த அந்த பிள்ளைகள், அத புதுசாக வரக்கூடிய ஒரு மருமகள், அந்த மாமியாரையோ அந்த மாமனாரையோ, மாமா நான் பாத்துக்கிறேன், அத்தை நான் பாத்துக்கிறேன், அதாவது அந்த அவங்களுக்கு அவங்க வந்து அந்த பிள்ளைகளை 30 வயசு வரைக்கும் வளர்த்து அந்த பிள்ளைய ஒரு இன்னொரு மனைவிடம் இன்னொரு பெண்ணிடம் கொடுக்குறாங்க. அப்பதான் வலுவ பெருமான் அன்பு. அந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்பு என்ற ஆயுதம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்ப எல்லா இடத்துலயும் அன்பு, அது வந்து எதுக்கு தமிழனுக்கே உரிய ஒரு அன்பாடு. அன்பு ஒன்றும், அன்பு என்பது நம்மளுடைய கலாச்சாரம், சமத்துவம், சகோதரத்துவம், மனிதாபியம், மனித நேயம், சகிப்புத்தன்மை, இறை அன்பு, கருணை, இது எல்லாமே அந்த அதுல அடங்கியிருக்கு. அர்ப்பரிப்பு உணர்வு, அந்த அன்பு வந்து ஒரு வீட்டுல தொடங்கி பொது வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் ஒருவருகிறது. இன்னைக்கு தந்தை பெரியார் பெருமன் சொன்னது பெண்களை போற்றி மணந்தாரு. பெண்களை வந்து அவர் தாயாகவும் தன்னுடைய மகளாகவும் தோழியாகவும் அவர் நினைத்தார். அப்ப அங்க அவர் வந்தது அவருடைய அன்பு. அப்ப அன்பு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வருவது வந்து நல்ல நட்புறவு, நல்ல பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம். அந்த அன்பு எல்லா சகோதரி வீட்டுக்கு வெளியில வந்துட்டு அத்தனை பேரும் என்னோட சகோதரிகள், அந்த சகோதரியா நினைக்கக்கூடிய பண்பும்
4: மனக்கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் மாபெரும் விருந்தாக விளங்குகிறது.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
5: வாழ தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
7: தன முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: நாளை பிற்பகல் 12:50

0: அதுக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்ட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: சிந்தனை அரங்கம் அன்பினும் மருத்துவம். இணைய வரும் அடுத்தடுத்த நேயர்கள் வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
8: மதுரையில நடந்த கும்பகோணத்துக்கு நம்ம நம்ம ரேடியோ மூலமா கேட்டதுக்கு மிக்க நன்றிமா. அது கொண்டது எங்களுக்கு நீங்க சிறப்பா செஞ்சதுக்கு.
0: கண்டிப்பா சார். நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார்.
8: நான் சிறுகாட்ல இருந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேம்மா. சிறுகாட்ல இருந்து மாணிக்கம் டெய்லர்.
0: சொல்லுங்க சார், அன்பினும் மருத்துவம்.
8: அதாவது எந்த கூட்டமா இருந்தாலும் சரிமா, ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான கூட்டமா இருந்தாலும் சரி, அங்க போய் நம்ம ஒரு அன்பா அன்பான வார்த்தை சொன்னாவே அவங்களுக்கு ஒரு ஒரு மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதமா இருக்குமா. அதை விட்டு விட்டு நம்ம வேற வார்த்தைகளை சொல்லும் போது உங்களுக்கு மன கஷ்டமா இருக்குமா. அது மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பாக்க போறோம், அவங்களுக்கு நல்லா ஆறுதல் சொல்லணும். அதை விட்டு விட்டு அந்த டாக்டர் போய் பார்த்தாண்ணா, இந்த டாக்டர் போய் பார்த்தாண்ணா, அவர் எப்படி செய்வாரு, இவர் இப்படி செய்வாரு சொல்லி அவங்க மனசை போட்டு இன்னும் ஒரு நல்லா இருக்கிறவங்களையும் ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்கம்மா. அது மாதிரி செய்யக்கூடாதுமா. நன்றிமா உங்களுக்கு.
0: நன்றி நன்றி. இணைய வரும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: ஹலோ வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
9: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்க சார்.
9: அன்பென்னும் மருத்துவம். அதாவதுங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலம் புங்கல் நீர் பூசல் தரணும் வள்ளுவர் பெருந்தைய அழகா உன்னையம் கடியில எழுதியிருக்காரு. ஆனா இந்த அன்பை வச்சு எதையுமே சாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவமனைக்கு போறீங்கன்னா அந்த மருத்துவமனையில அவர்களுக்கு மருத்துவர், அதாவது மருத்துவர் அவர் மருத்துவம் பாக்குறத விட அங்க இருக்கக்கூடிய செவிலியர்களுடைய பேச்சு, அன்பான பேச்சு தான் அவங்கள பாதி குணப்படுத்தும். நீங்க சில இடங்கள்ல போனீங்கன்னா பாக்கலாம், ரொம்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மருத்துவ சிகிச்சை முடிஞ்சு வந்த பிறகு கூட நம்ம உறவுக்காரங்க மாதிரி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாம் கூட இருந்திருக்காங்க, எனக்கு தெரியும். அதே சிலரை பாத்தீங்கன்னா, ஆமாப்பா அந்த இது போனா அந்த அம்மா ஒரே ஒரு சத்தமா போறது, ஒரு அனுசரிச்சா பேச மாட்டேங்குது இப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்ப இந்த அன்புங்கிறது எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தினர் வந்துட்டு நான் பல முறை சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்றாங்க, அங்கேருந்து வந்ததும் அந்த அன்பா நீங்க ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுங்க, அது இனிக்கும். அதுக்குதான் ஒரு பெரிய பாடலே இருக்கு. அது வேணாங்க, நிறைய நேரம் சொல்லியாச்சு, வேணா. அதனால நாம வந்து நம்ம யாருகிட்டயுமே வந்து பேசக்கூடிய ஒரு வணிக நிறுவனமா இருக்கட்டும், எந்த நிறுவனமா இருக்கட்டும், அந்த அன்போடு நம்ம பேசி அவர்களை அரவணைப்பு பண்ணோம்னா நம்மளுடைய வணிகமும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
0: நல்ல கருத்துக்கு நன்றி.
1: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்
10: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: அன்பினும் மருத்துவம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி உலகில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மனக்காயங்களுக்கும் மிகச்சிறந்த பக்க விளைவுகள் இல்லாத ஒரே மருத்துவம் அன்பு மட்டுமே. பிறரிடம் அன்பை செலுத்துவோம், உலகை குணப்படுத்துவோம். அன்பெனும் மருத்துவம். நம் தாத்தா பாட்டி, முப்பாட்டன் முப்பாட்டி இவர்களிடம் அன்பெனும் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நேயர்கள் வருக, வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அண்ணா கேவியர். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க சார்.
4: அன்பின் மருத்துவம்ங்கிறதுமா, நம்ம வந்துமா பெத்த தாய்கிட்டையும் பெத்த தகவல்கிட்டையும் அன்பு காட்டணும். பையன் பையனா இருந்தாலும் சரி, இல்ல மற்றவங்களா இருந்தாலும், அதே மாதிரி நான் வந்து வர்ற வியாபாரிகள்ட்டையெல்லாம் நான் அன்பு காட்டணும். அப்பதான் நான் வந்து தொழில் பண்ண முடியும் நல்ல நிலைமையில. ஏன்னா எந்த நேரமும் வெறுப்போட இருந்தான், அது வந்து தொழில் சாத்தியப்படாதுமா. அதே மாதிரி பிள்ளைகளும் சரி, இல்ல மற்றவர்களும் சரி, அதாவது தகப்பனார்ட்டையும் தாயிட்டையும் சரி, நல்ல நல்ல விதமான அன்புகள் காட்ட வேண்டும். அன்பு காட்டி அவங்கள வந்து கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றணும். அதாவது அவங்க ஒரு மகனை பெற்று எடுத்து ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏமா. ஏன்னா அதை வந்து பிள்ளைகள்லாம் உணரணும். உணர்ந்து நம்ம தாய்க்கு தாய்க்கு

0: முறையா செய்யணும், போகணும், அவங்க நல்ல நிலைமையில வைக்கணும்ங்கிற ஒரு உணர்வு வேணும் பிள்ளைகளுக்கும் சரி, இல்ல மற்ற ஒரு நம்ம நம்ம சொந்தக்காரங்களுக்கும் சரி. என்ன அன்புங்கிறது எல்லாருக்குமே வராதுமா, பெற்ற பிள்ளைங்களுக்கு வரும். ஏன்னா அது வந்து வளர்த்து எந்த விதத்துல நம்ம வளர்க்கிறோம், அதாவது தெருவ அதாவது ஒண்ணு அதாவது பிறந்து வளர்ந்ததுல இருந்து அதை வந்து பெரிய கல்யாணம் பண்ற வரைக்கும் அதை வளர்க்கிறோம். அது வந்து தாய் தந்தை கிட்ட அன்பு காட்டணும், அது அன்பு காட்டணும்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் மனசுலாம் இல்ல. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி. இனி வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். அவங்களும் அன்பு காட்ட மாட்டாங்க நம்ம கிட்ட.
1: நன்றி
2: நன்றிங்கம்மா.
1: இனி வரும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: பன்னச்சேரி நாகராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: அன்பேனும் மருத்துவம். அன்பு இருக்கு இருந்தாதானமா இனிமை இருக்கும், வலிமை இருக்கும், அங்க இன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்ம மேல அன்பா இருக்கிறதும், நம்ம குழந்தைங்க மேல அன்பா இருக்கிறதும் அது ஒரு பாசம் சார்ந்தது. ஆதரவும் அரவணைப்பும் அன்பும் இல்லாம இருக்கவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா இந்த மூணு இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு மருந்தாதான் இருக்கும்.
1: கண்டிப்பா சார்.
3: தன்னால எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, தன்னுடைய உடல் உபாதைகளை எதையும் செஞ்சிக்க முடியலனாலும் அந்த செயல்களை அன்போட செய்யும் போது அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில கூட அவங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினைப்பாங்க.
1: கண்டிப்பா சார்.
3: ஆனா இதெல்லாம் இல்லாதவங்க, பராமரிப்பு இல்லாம இருக்கிறவங்க நம்மளுக்கு இந்த இறைவன் வந்து நம்மள சீக்கிரம் கொண்டு போக மாட்டானா அப்படின்னு தான் வயதானவங்களுக்கு வார்த்தையே வரும். ஆனா இப்படி எல்லாம் அரவணைப்போ அன்பு இதெல்லாம் இருந்து அவங்களுடைய வந்து பராமரிச்சு எந்த ஒரு சூச்சப்படாம செய்யறவங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அவங்களால எந்த செயலும் செய்ய முடியலனாலும் ஆனா அவங்கள்ட்ட அந்த அனுபவங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு இது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அறிவுரைகள் அவ்வளவு இருக்கும் அவங்க மனதுல.
1: கண்டிப்பா சார்.
3: அது அன்பா போயினாதான் அவ்வளவு வெளியாகும். இல்லைன்னு வச்சீங்க, யாராவது உறவுக்காரங்க வந்தா கூட இந்த குறையாதான் அதை சொல்லுவாங்க, இப்படி இருக்கேன் அப்படி
1: இருக்கேன்னு.
3: ஆனா அது ஒரு பெரிய பொக்கிஷமா, அந்த பொக்கிஷம் எல்லாம் நம்ம வந்து இந்த அன்பு அரவணைப்பு இதெல்லாம் இருந்தாதான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெற முடியுங்கிறத நம்ம இந்த கொஞ்சம் உணர்த்தணும். அதுக்கு இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பா நினைக்கிறேன்.
1: நன்றி சார். நன்றி. இனி வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: அதாவது அன்பை பத்தி யோசிக்கும் போது பல நேரங்கள்ல கொஞ்சம் ரெடிமேடா இருக்குமோ தோணும்.
1: என்ன
4: கேட்டா இன்னைக்கு வசதிகள் தான் வாழ்க்கை நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை வசதியை தேடின பிறகு பார்த்தா வாழ்க்கை கையில இல்லை.
1: இதுதான்
4: இன்னைக்கு நிதர்சனமா இருக்கு. அதாவது அன்பு நமக்கு கிடைக்குது, ஆனா அதை நம்ம நாம சரியான முறையில பயன்படுத்திக்கிறோமான்னா இல்ல.
1: என்ன
4: கேட்டா நாம நம்மளுடைய வசதிகளை பத்தியே யோசிச்சுட்டு கடைசியில வாழ்க்கையை தொலைச்சிடறோம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஒரு செவிலியர் வந்து அவ்வளவு நல்லபடியா நடந்துகிட்டாங்க. அதாவது அவ்வளவு நல்லபடியா நடந்துகிட்டாங்க. அது நடந்துகிட்டப்ப பார்க்கும்போது அவங்களுக்கும் நம்மள வந்து அந்த அளவுக்கு தொத்து எடுத்து செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா அவங்க அதை சகிச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு நாம ஏன் நாம மட்டும் நம்மளோட உறவுகளையும் சொந்தங்களையும் ஏன் நம்ம திருச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு.
1: கண்டிப்பா.
4: இந்த கோபம் ஏன் நமக்கு, இது தேவையே இல்லையே. அதை நம்ம யோசிக்கும் போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையை நம்ம சரியான முறையில வாழ்ந்ததா நம்மளுக்கு தெரிய புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: ஓகே சார், டைம் ஆயிடுச்சு. நன்றி சார். மருந்துகள் உடலின் வலியை போக்கலாம், ஆனால் அன்பு மனிதனின் வலியை ஆற்றும் வல்லமை கொண்டது. அன்பை கொடுப்பதற்கு பணமோ பெரிய வசதிகளோ தேவையில்லை, மனதில் உண்மையான அக்கறை இருந்தால் போதும். எனவே நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு முடிந்தவரை அன்பையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் வழங்குவோம். அன்பை விதைப்போம், மனங்களை குணப்படுத்துவோம். அன்பெனும் மருத்துவத்தை தினமும் பயன்படுத்துவோம். நிறைவு பெற்றது சிந்தனையரங்கம். நிகழ்ச்சியில்

0: பங்கேற்ற நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமிகண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
2: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த ஜிடிபி வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகள்ல அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபம் ஏற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபம் ஏற்றி, பொது இடங்களில் சென்று தீபம் ஏற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதி

0: மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததை அடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
2: 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014ஆம் ஆண்டு 190,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
0: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினைக் கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிஸ்டிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் புரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி

0: சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பாலின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் பால்.

0: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற சிறுவன் அருண் என்ன பண்ணானா, வழியில கீழே விழுந்திருந்த வயதான பாட்டிய பார்த்தானா. உடனே ஓடி போயிட்டு அந்த பாட்டிய எழுப்பி சாலைய கடக்க உதவினானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, தம்பி, உன் இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்பா, என்னைக்குமே ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் சிரிச்சுக்கிட்டே, உதவி செய்வதற்கு நன்றி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொன்னானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: எம் சர்வேஸ்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: பருத்தியூர்.
0: என்ன சனம் படிக்கிறீங்க?
2: 5th.
0: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பாட்டு.
0: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
2: மூதுரை பாடல் பாட போறேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
2: கடக்க முடியார் அருள் என்றே கடக்க கருதும் வேண்டாம், மடத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு அவ்வையார். அடுத்ததான் நான் பழமொழி சொல்ல போறேன்.
0: சொல்லுங்களேன்.
2: ஓல்ட் இஸ் கோல்ட், பழமையே சிறந்தது. புக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், புத்தகமே நல்ல நண்பன். நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பில்லாமல் புகையாது. நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல். லவ் இஸ் காட், அன்பே கடவுள். நோ பெயின் நோ கெயின், உழைப்பின்றி ஊதியமில்லை. ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே. டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது. ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். கற்க கசடர் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக பொருள். நாம் கற்கும் நூல்களை விலை இல்லாமல் கற்க வேண்டும், அதற்கு தகுந்த வர நடந்து கொள்ள வேண்டும்.
0: சரிங்கப்பா, சூப்பர பழமொழிகள்லாம் சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆர்மியாக ஆசைப்படுறேன்.
0: எதனால நீங்க ராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய.
0: சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
2: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சி.

0: மொழியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் பால்.
3: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
1: நேரம் 12:55. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை. ஒப்பனை இல்லா என தொடங்கும் பாடல். பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்றைய தேன்மழை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் இது. விருப்பம் கீழக்கொத்தமங்கலம் நாகவல்லி ஜெயலட்சுமி முட்டம் சுந்தராம்பாள் பொறக்குடி சக்தி முருகன் பாலமுருகன் மேலமோடுதுறை யாழ்சுதி கலைமித்ரா விஷ்ணுவரதன் சுகந்தி காளிதாஸ் போலகம் சங்கீதா தேவதாஸ்.

உங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு என் நிகழ்ச்சியை வழங்குவோர்.

காரைக்கால் பண்பலையின் 1.3 தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, பாலாஜி நகர் காசி இளங்கோவன் மஞ்சுளா ஆர்த்தி அருண், சௌந்தர்யா மகிழ்நிலா, இந்த நேயர்களின் விருப்பமாய்

0: உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்து நாகப்பட்டினம் சிவாபாரதி, கீச்சங்குப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன் இவர்களுக்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் தர்மபத்தினி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலையல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லி பாடியிருக்கும் பாடல் நினைக்க வருவது தேன்மழையில். திரைப்படம் நான் சொன்னதே சட்டம். விருப்பம் குர்கத்தி முகமது இஸ்மாயில் ஜெரினா ஆசிஃபா ஆஷிக்.

காரைக்கால் பண்பலை 100.3 இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். வெளிவகம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை, மணிவண்ணன், ராணி, வாரியங்காவல், கதிரவன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், தீட்டக்குடி, செல்வராசு, முத்தரசனல்லூர், நவீன், சுந்தர், வாகையூர், ராமசாமி இவர்களின் விருப்பமாய் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் சந்திரபோஸ் இசையில் அண்ணா நகர் முதல் தெரு.

காரைக்கால் பண்பலையின் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ், காரைக்கால் நளினி, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், அன்னப்பன்பேட்டை ஜோதி, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், நாகை பாபு, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், மணக்குடி சத்யா, பேரளம் செந்தில் கண்ணன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, திருக்கண்ணபுரம் ஆனந்த், காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, அடுத்த நேயர்கள் பவித்ரமாணிக்கம் ரகுபதி, பிரபாகரன் இளவரசி திருவாரூர் கூடூரிலிருந்து, மேலும் நேயர்கள் சுசீலா மாரிமுத்து குணசுந்தரி செல்வநாதன் வேளங்குடியிலிருந்து, அதம்பார் கலைச்செல்வி செல்வம். நிகழ்ச்சிகளின் நிறைவாக செமினார் கோவில் குணசேகர் திலகவதி, திருவான்மையூர் செல்வேந்திரன், சசிகலா, திருச்சம்பள்ளி பிச்சமணி, விசாலாட்சி இவர்களுக்காக.

0: நிகழ்ச்சி பற்றி முகநூலில் பதிவிட்டிருக்கும் மற்றொரு நேயர் காட்டுமணர் கோயில் டீமடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன். காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள்

0: கழக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் இப்பொழுது 1:30:49.
5: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்குகிறார் பசு கௌதமன் அவர்கள்.
6: இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் செயற்கரிய செயல்கள் செய்து அவரது வாழ்நாளிலேயே அவரது தத்துவங்கள் சட்ட வடிவம் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் சமூக புரட்சியாளர் பற்றித்தான் அவரது 148வது ஆண்டு பிறந்த தின நாளில் நாம் பேசப்போகின்றோம். 1000 ஆண்டெனும் மூதாட்டி அவள் அணிந்திராத அணியாவார், அறிந்திராத அறிவாவார். இப்பெரிய தமிழர் நாடு கணந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார். கலரவோ அவர் பெயர்தான் ராமசாமி என்றார் புரட்சி கவிஞர். ஆம், அவர்தான் தந்தை பெரியார் ஈவேராயனும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. அவர் சமூகத்தின் சருவாதியான பெண்களின் விடுதலைக்கு எவரை காட்டிலும் முதன்மையாக போராடியவர். மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்தவர். பகுத்தறிவு ஒளியினை ஏற்றியவர். மிகப்பெரிய செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் எப்போதும் சமூக அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அதிர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் மனநிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று பிரித்தறியா பெருஞ்சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பொது வாழ்க்கையில் பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர். ஈரோடு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய போதுதான் மக்களுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியையும் செயல்படுத்தியவர். அதே காலகட்டத்தில் பிளேக் நோய் தொற்று ஏற்பட்ட போது தயக்கமில்லாமல் களத்தில் நின்று பிணங்களை அகற்றி மாபெரும் சமூக தொண்டாற்றியவர். அப்போது சேலம் நகராட்சியின் தலைவராக இருந்த திருமிகு ராஜகோபாலாச்சாரியாரின் நட்பின் காரணமாக தான் வகித்த எல்லா பதவிகளையும் துறந்து 1919களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் சீடராகி ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் மட்டுமல்ல, அவரது துணைவியார் நாகம்மையாரும் அவரது சகோதரி கண்ணம்மாவும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களும் சிறையாகினர். 1924-25களில் கேரளத்தில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் முதன்மை பங்கு வகித்து கோயிலுக்குள் அல்ல, கோவில் உள்ள தெருக்களில் நடக்கும் உரிமையின்றி இருந்த தீண்டத்தகாதவர்கள் என்பதை காட்டிலும் பார்க்கக்கூடாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வகுப்பினருக்கு கோவில் தெருக்களில் நடக்கும் உரிமையினை பெற்றுத்தந்து வைக்கம் வீரர் என்ற புகழ் மகுடம் சூட்டப்பட்டவர். அவருடைய இந்த போராட்டம்தான் தன்னுடைய மகத் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸில் உயர்ஜாதி ஆதிக்கம் மேலோங்கியது கண்டு இங்கே சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கும் வரை பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டும் மறுக்கப்பட்டதால் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு மனிதன் சாதி, மதம், பால் வேறுபாடு இல்லாமல் தன்னை மானமும் அறிவும் உள்ள மனிதனாக உணர வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை. உலகத்தில் உள்ள அத்துணை அகராதிகளையும் எடுத்து போட்டு புரட்டினாலும் கூட சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த ஒரு சொல்

யும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நிகர் உலகில் மனிதனுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெரியார் சொல்வார். உண்மை தேசியம் என்பது சுயமரியாதை ஒன்றே. சுயமரியாதையை பொறுத்தேதான் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயமரியாதை இல்லாதவனுக்கு சுயாட்சி பயனற்றது என்று சொன்ன பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம் இவை மூன்றும் தான் என்று பிரகடப்படுத்தினார். இவற்றை பிரச்சாரம் செய்வதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை என்ற பத்திரிகைகளையும், ரிவோல்ட், மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் துவக்கினார். பெரியார் சாதியை மதத்தின் கருவியாக கண்டார். மதத்தில் உள்ள படிநிலைகள் சாதியை, அதன் வழியே மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை, பேதங்களை நிலைநிறுத்துவதாகவும், அதற்கு கடவுள் துணை போவதாகவும் அவர் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள், விமர்சன வாதங்கள் இன்றைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள்தான். அவருடைய கருத்தாடல்கள், சொல்லாடல்கள் ஆத்திரமூட்டக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன், எதனால், யாருக்கு ஆத்திரத்தையும் அதிர்வினையும் ஏற்படுத்தியது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித மாண்புகளுக்கு எதிரான கருத்தியலோடு எல்லா நிலைகளிலும் போராட்டம் நடத்தியவர் அவர். அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லையெனச் சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் என்று சொல்வார். பெண்கள் விடுதலை குறித்து அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒப்புமையில்லாத முன்னோடியாக திகழ்ந்தன. பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலில் பெண்களின் அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டினார். விதவை மறுமணம், விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, பிறப்பு கட்டுப்பாடு, கல்வி ஆகியவற்றை வற்புறுத்திய அவர் பிள்ளை பேறு பெண்களின் விடுதலைக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். குழந்தை திருமணம், தேவதாசி முறை ஆகியவற்றையும் ஒழிக்க களம் கண்டவர். எனவேதான் பெண்களால் பெரியார் என்று புகழ் சேர்த்து அழைக்கப்பட்டார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றுதான் சுயமரியாதை திருமணம். புரோகிதர் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல், ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்கிற முறைதான் இது. இன்று தமிழ்நாட்டில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருமண முறை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் அவர்களால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அரசியலில் பதவிகளை தேடாமல், தேடி வந்த பதவிகளை உதறிவிட்டு, சமூக நீதியிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் மக்களை சந்தித்து பேசியவர், எழுதியவர். அவர் வேண்டிய இட ஒதுக்கீட்டு கொள்கைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முதலில் திருத்த வைத்து அதை இன்றைக்கும் நாளைக்கும் நிலைத்திருக்க செய்தவர். மொழி என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கான கருவி. மொழி என்பது திணிப்பதற்கு உரியதல்ல, அது கற்பதற்கும் அறிவின் மேன்மைக்கும் உரியது என்பதை தன்னுடைய போராட்டங்கள் மூலம் உணர்த்தியவர். மொழி குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர்தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து 1939களில் தன்னுடைய குடியரசு இதழில் நடைமுறைப்படுத்தினார். அது 1978களில் அரசால் ஏற்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. அவர் பிறந்து 148 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அவரின் சிந்தனைகளும் தத்துவங்களும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை, சமூக நீதி இவை அனைத்திலும் பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாத அடித்தளம். எந்த இயக்கங்கள் ஆனாலும், எந்த கட்சிகள் ஆனாலும் அவற்றின் வேர்கள் அவரது இயக்கத்தில்தான் உள்ளன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு காலகட்டம், சகாப்தம். சாதி சங்கிலியை உடைத்து, மூட நம்பிக்கை சுவர்களை தகர்த்து, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட போராடிய அவரின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவே சாதி பார்க்காமல் நட்பு கொள்ளுங்கள், பெண்களை சமமாக நடத்துங்கள், எதையும் கேள்வி கேளுங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். அதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அது மட்டுமல்ல, பல மதம், இனம், மொழி அடையாளம்

0: உங்களோடு மக்கள் வாழும் நிலையில் சமூக ஒடுக்குமுறை பிறப்பால் நடப்பதைக் கண்டு அதற்கு எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. வயதில் அறிவில் முதியார், நாட்டில் வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை ஓதும் ராமசாமி வாழ்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்கியவர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வரும் அதேவேளையில் இந்தியா மீதான உலகத்தின் நம்பகத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2026 உலகளாவிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகள், வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய சிந்தனைகளுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். சிப் எனப்படும் செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தியில் 100,000 பொறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் சிப் தொழில்நுட்ப தகடுகள் உலகம் முழுவதும் பயணிப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளில் எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். சர்வதேச இந்திய தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகளை ஒரே தளத்தில் இணைத்து செமிகண்டக்டர் துறையின் மின்னணு சங்கிலியை முன்னெடுத்து செல்லும் தளமாக இம்மாநாடு திகழ்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் பிரதமர் நல்ல உடல் நலத்துடன் நீடூழி வாழ வாழ்த்தியுள்ளனர். மத்திய மாநில ஆட்சியில் 25 ஆண்டுகாலம் சேவையாற்றிய பிரதமரை பாராட்டும் வகையில் 1 மாத கால மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. பிரதமரின் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இல்லங்களில் தீபம் ஏற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இரத்த தான முகாம், தூய்மைப் பணிகள் உள்ளிட்டவைகளும் பிஜேபி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிஜேபி மாநில துணைத்தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம், பொது சேவையில் பிரதமரின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த 1 மாத காலத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீடு மற்றும் வளர்ச்சி மையமாக உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழகம் திரும்பிய நிலையில் அரசு வெளியிட்ட அறிக்கையில் உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி 15,300 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அரசு கூறியுள்ளது. வரும் 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்தும் அரசின் பயணம் தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய் கடன் அரசு பெற்ற நிலையில் புதிய தலைமை செயலகத்தின் அவசியம் குறித்து வினா எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள்

0: சேவை இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதான கட்சிகளான தவேக, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக் குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 78. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வர்த்தகம் தொழில்துறை இணையமைச்சராக அவர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பும் கொள்முதல் ஆணைகளும் கிடைக்கும் வகையில் இணையவழி நடைமுறைகள் செயல்படுத்துவதன் அவசியத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான புதிய இணையவழி கொள்முதல் நடைமுறைகளை சென்னையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் இப்பிரிவில் அதிக எண்ணிக்கையில் வழங்குநர்களை இணைக்க நடவடிக்கையை எடுக்க கேட்டுக்கொண்டார். நெசவாளர்களின் கூலி உயர்வு கோரிக்கைகளுக்கு ஐவர் குழு கருத்து கேட்பு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு அனைத்து சரகங்களிலும் நெசவாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இவ்வார இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார்.
1: ஐவர் குழு அமைச்சிருக்கோம், பகுதியில போய் கருத்து கேட்பு நடத்தி இருக்கிறாங்க நெசவாளர்களோட. அவங்களோட கருத்து கேட்பு ஆய்வு அறிக்கையை வந்து துறை செயலாளர்கிட்ட வந்து இந்த வாரத்துக்கு கடைசியில சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கு பிறகு என்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்கு கூலி உயர்வு பண்ணணுமோ அதை நிச்சயம் இந்த அரசு ஆலோசித்து நடவடிக்கை.
0: நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனையில் தாலுகா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெரியார் ஈவே ராமசாமியின் 148வது ஆண்டு பிறந்த தினம் சமூக நீதி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். ஈவேராவின் சொந்த ஊரான ஈரோடில் உள்ள அவரது நினைவகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மாலை அணிவித்தார். இந்நாளையொட்டி திருப்பத்தூரில் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கோவிலின் 12 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று அதிகாலை 12ஆம் கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண 50க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. மதுரையிலிருந்து ரகுராஜா.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் ஏரி மாசுபடுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இளைஞர்கள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் மிகவும் பெரிய ஏரி உள்ளது. ஏரி குப்பைகளும் மணல்திட்டுகளும் பெரும்பாலான பரப்பை ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியாமல் கடலில் சென்று வினாக கலைக்கிறது. இதை அறிந்த தேத்தாக்குடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஏரியில் குப்பைகளை யாரும் கொட்டக்கூடாதவாறு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் குப்பை கொட்டக்கூடாது என விளம்பர பிரகை வைத்தும் கண்காணிப்பு ஈடுபட்டுள்ளனர். ஏரிக்கரையில் என் ஏரி என் பெருமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள்.
0: தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி

0: வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக். சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக்கில் தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். நேர்களே, கணைய புற்றுநோயை பற்றி இன்றைக்கும் பேசுகிறேன். கணைய புற்றுநோய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணைய புற்றுநோய் கணையத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்வோம். பெரும்பாலானோர் கணையத்துக்கு வெளியிலேயே அந்த கேன்சர் பரவிடும், அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஸோ இது ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம், அறுவை சிகிச்சையில் சிகிச்சை செய்கிறது இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மூலமாக சரி பண்ணுறது. நிறைய பேர் பயந்துவாங்க சார், கணைய ஆப்ரேஷன் பண்ணாலே உயிருக்கு ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கணையம் புற்றுநோய் வந்துட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்துட்டு இந்த கணைய புற்றுநோய் எப்படி செய்கிறோன்னா, சின்ன ஓட்டை அதாவது லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவோ இல்லை ரொபோட்டிக் சர்ஜரி மூலமாகவோ நாங்கள் அந்த கணைய புற்றுநோயை அகற்றிடுறோம். பேஷண்ட் அந்த காலத்தில் மாதக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை பெற்றுட்டால் ஒரு 4-5 நாள்லேயே வீட்டுக்கு போகிற மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. டெஃபினெட்லி காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் தான், டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் வயிற்றில் பண்ணக்கூடிய இருக்கிறதுலே கஷ்டமான ஆப்ரேஷன் எது அப்படின்னா கணைய புற்றுநோயினுடைய அறுவை சிகிச்சை தான். ஆனால் இப்போது கணையத்துக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்ஸ்லாம் இருக்காங்க, கணைய புற்றுநோயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வியாதியை மட்டும் குணப்படுத்துகிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கணைய புற்றுநோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் பரவிடுச்சு, கணையத்தை விட்டு வெளியில் பரவிடுச்சுன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு குணப்படுத்துகிற டாக்டர்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு கீமோதெரப்பி மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரி பண்ணணும். சமீப காலத்தில் சில அட்வான்ஸஸ் இந்த லெவலில் நம்மக்கிட்ட வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இம்யூனோதெரப்பி ப்ளஸ் கீமோதெரப்பி காம்பினேஷன் வந்து கணைய புற்றுநோயில் கொஞ்சம் நல்லபடியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. அதனால் கணைய புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையே கவனிச்சிட்டா அறுவை சிகிச்சையில் முற்றிலும் குணப்படுத்திடலாம். அப்படி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துட்டாலும் இப்போது கீமோதெரப்பி ப்ளஸ் இம்யூனோதெரப்பி பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் கொடுக்கலாம், லைஃப்பும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
0: நேரம் 2 மணி 5 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443395130
1: JKR பாலிகிளினிக்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் மாறி வர உணவு பழக்கம், மன அழுத்தம், உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற பல காரணங்களால உடல்நல பிரச்சனைகளை நாம் சந்திச்சுட்டே இருக்கிறோம். சரியான நேரத்தில் பெறப்படுற மருத்துவ ஆலோசனையும் முறையான அறுவை சிகிச்சை விழிப்புணர்வும் பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை சார்ந்த உங்களோட சந்தேகங்களுக்கு நேரலையில் பதிலளிக்க நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் AS மோகன்ராஜ் அவர்கள். அழைக்கலாம் நேர்களை. 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 அல்லது 299-58. தற்போது தொலைபேசி இணைப்பில் இணைஞ்சிருக்க மருத்துவரை வரவேற்கலாம். வருக, வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம் மேடம்.
0: டாக்டர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நோயாளிகள் பாதுகாப்பு நாள். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியான இன்னைக்கு வந்து உலக நோயாளிகள் பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுது. 2019ஆம் ஆண்டு உலக சுகாதார சபையோட தீர்மானத்தின் மூலம் இந்த நாள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்னன்னா, சேஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தமிழில் தொற்றா நோய்களுக்கு பாதுகாப்பான சிகிச்சை. இதய நோய், புற்றுநோய், நீரிழிவு, நாள்பட்ட சுவாச நோய்கள் போன்ற தொற்றா நோய்களுக்கு நீண்ட கால சிகிச்சை தேவைப்படுது. எனவே நோயாளியின் பாதுகாப்பான சிகிச்சை, சரியான நோயறிதல், மருத்துவ பாதுகாப்பு, நோயாளியின் பங்களிப்பு ஆகியவற்றை வந்து இந்த நாள் வலியுறுத்துது. இந்த நாளை பத்தின விழிப்புணர்வு நோயாளிகள் கிட்ட இருக்கா டாக்டர்?
5: இந்த நாளை பத்திய விழிப்புணர்வு நோயாளிகளுக்கு குறைவாதான் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த உலக சுகாதார அமைப்பு செப்டம்பர் 17 அன்று உலக நோயாளி பாதுகாப்பு தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுறாங்க.
0: ஆமா டாக்டர்.
5: அது ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் அப்படி கொடுக்கறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட தீம் வந்து தொற்றா நோய் அல்லது அல்லாத நோய்களுக்கான பாதுகாப்பான பராமரிப்பு, சேஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்.
0: ஆமா டாக்டர்.
5: நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இருதய பாதிப்பு, புற்றுநோய், சுவாச பிரச்சனைகள், இது போன்ற வியாதிகள், தொற்றா வியாதிகள். இந்த வியாதிகள்ல அவங்க தொடர் சிகிச்சையில இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்துகளை குறைக்கிறது, அவங்க மருத்துவ பராமரிப்புல தொடர்ந்து இருக்கும்போது உயிரிழப்புகளை தடுக்கிறது, தொற்றா நோய்கள் சம்பந்தமா நோயாளிகளுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இத மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு தொற்றா நோய்கள் அதுக்கிட்ட எப்படி நம்மளை பாதுகாத்துணுங்கிறது அவங்க கடைபிடிக்கணும்.
0: ஓகே டாக்டர். இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்துடலாம் டாக்டர். பொது மருத்துவத்தில் வந்து ஜென்ரல் மெடிசினில் பொதுமக்கள் அதிகமாக அலட்சியப்படுத்துகிற ஆனால் ஆரம்பத்திலேயே கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிகுறிகள்னா என்னென்ன டாக்டர்?
5: இப்போ பொது மருத்துவத்தில் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சர்க்கரை நோயோட தலைநகரமாக விளங்குது உலகத்தில். ஸோ அதோட ஆரம்பகட்ட அறிகுறிகளை அவங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்றது, அதிக தண்ணி தாகம், யூரின் அதிகமா போறது, உடல் எடை குறையிறது,

0: அதிக பசி, கால்கள்ல உணர்வு இழப்பு, இது போன்ற அந்த சர்க்கரை நோயோட அறிகுறிகளை அவங்க ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க அதற்குரிய முறையான பரிசோதனை எடுத்து சர்க்கரை நோய் இருந்தால் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வந்து சர்க்கரை நோய் வந்து படிப்படியா நம்மளுடைய உடம்ப பாதிக்கும். இம்மிடியட்டா வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்னு சொல்லப்படுகிற இருதய நோயை சம்பந்தப்பட்டு அவங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு இடது பக்கத்தின் மேல் பகுதியில் மார்புக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு வலி, அந்த வலியோடு கூடிய முதுக நோக்கி அந்த வலி பாயிறது, இடது கையை நோக்கி பரவுறது, மூச்சு உழவுட சிரமப்படுதல், இந்த மாதிரியான ஒரு வலி இருக்கிறப்ப அதை அவங்க அலட்சியப்படுத்தாம உடனடியா மருத்துவ உதவி நாடி அதற்கான ECG பரிசோதனையை செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சிக்காக சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர்,
0: சொல்லுங்க.
1: அட நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க, நீங்க இப்போ ஒன்னு சொல்ல வந்தீங்க, ECG பாத்துக்கணும், அதுக்கப்புறம் வேற என்ன?
0: ரத்த கொதிப்புக்கான அறிகுறிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிபி இருக்குதுன்னே தெரியாம கடைசியில வந்து அவங்க திடீர்னு கை கால் முகம் வீங்கி நம்ம கிளினிக்கு வருவாங்க. என்னன்னு அவங்க ரத்த பரிசோதனை எடுத்து பார்த்தா உப்பின் அளவு 7.6 இருக்கும்,
1: அதிகமா இருக்கும்.
0: அப்ப அவங்களுடைய ரத்த கொதிப்பு பாத்தீங்கன்னா 180/100, 200/100 அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு அந்த பல வருடங்களா ரத்த கொதிப்பு இருந்து அது அவங்களுடைய சிறுநீரகத்தை பாதிச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம கிட்ட வைத்தியத்துக்கே வராங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல, அறிகுறிகளே தெரியல, நான் நார்மலா தான் இருந்தேன். நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு இப்ப இருக்க கால சூழ்நிலைகள்ல 30 வயதிலேயே ஒரு பரிசோதனை, முழு உடல் பரிசோதனையை நம்ம செஞ்சுக்கணும். ஒரு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் தன்னுடைய பிபி அவங்க பரிசோதனை செஞ்சு பாத்துக்கணும். சில பேருக்கு இது போன்ற அறிகுறிகள் இல்லாமலே கூட ரத்த அழுத்தம் இருக்கலாம். ரத்த அழுத்தத்தை ஒரு தடவை பாக்குறதை வச்சு கூட நம்ம சொல்லக்கூடாது.
1: கண்டிப்பா சார்,
0: 2 அல்லது 3 வெவ்வேறு தருணங்கள்ல வெவ்வேறு நேரங்கள்ல நம்ம அவங்களுடைய ரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யறப்ப அந்த ஆவரேஜ் வந்து 130/80 மேல இருக்கு அப்படின்னா அது ரத்த கொதிப்பு, அதுக்குரிய மருந்துகளை அவங்க எடுத்துக்கணும்.
1: கண்டிப்பா சார். நிகழ்ச்சிக்காக இனி வர நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: நாகூர் இருந்து AJMN முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது மேடம், அதாவது வந்து இந்த ஆஸ்துமாங்கிற வியாதி பாத்தீங்கன்னு சொன்னா பரம்பரை வியாதியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அல்சர் வந்து அதிகமா போயிட்டா அது வந்து கேன்சரா மாறும்னு சொல்றாங்க, அது உண்மையா?
1: ஓகே சார்.
2: அடுத்தது மேடம், இன்னும் வந்து இப்ப சார் சொன்னாங்க ரத்த கொதிப்பு பத்தி, அதாவது பிளட் பிரஷரு, பிளட் பிரஷர் வந்து வயசுக்கும் பிளட் பிரஷருக்கும் சம்பந்தம் உண்டா? 50 வயசுக்கு மேல வந்து இருக்கலாம், 140 மேல இருக்கலாம்னு சொல்றாங்களே, அது என்ன அதுங்கிறத பத்தி விளக்கமா சொல்லுங்க மேடம், நான் வந்து இதுல கேட்டுக்கேன்.
1: ஓகே சார். டாக்டர், முதல்ல ஆஸ்துமா பத்தி,
0: முதல்ல ஆஸ்துமா பத்தி சொன்னாங்க. ஆஸ்துமாங்கிறது பரம்பரை வியாதியா அப்படின்னு, ஆஸ்துமாக்கும் பரம்பரைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது சுற்றுப்புற சூழல்களும் முக்கிய காரணம் வகிக்குது. அவங்க இருக்கிற இடம், அலர்ஜிஸ், அதாவது இந்த தூசு மற்றும் புகைகள், சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்படுகிற நுரையீரல் தொற்றுகள், இது எல்லாமே ஆஸ்துமாக்கான ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணுது.
1: ஓகே சார்.
0: பட் ஃபேமிலியில இருந்தா ஆஸ்துமா வர்றதுக்கு 25-50% சான்சஸ் அதிகம், சரிங்களா?
1: ஓகே சார்.
0: அடுத்த கேள்வி, அவருக்கு அல்சர் ரொம்ப நாளா இருந்தா கேன்சரா மாறிடுமா அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா டாக்டர்.
0: அல்சர்ங்கிறது நம்ம வயிறுல இருக்கிற ஒரு புண்ணு, நாள்பட்ட அல்சர், அதாவது ஒரு அல்சர் வந்து ஒரு 15-20 வருடங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருக்குன்னா அது மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கூட வந்து இவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம், ஸ்மோக்கிங், சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்ளாம இருக்கிறது, அவங்க பரம்பரையில யாருக்காவது கேன்சர் இருக்கு, இது போன்ற காரணங்களும் கூட சேர்ந்தா இன்னும் அல்சர் கேன்சரா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம அல்சர் வயிறுல எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்தும் கேன்சரா மாறும்.

0: வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓகே சார்.
0: வயிறுல பாகங்கள் இருக்கு, பாடி, ஆண்ட்ரம், லெசர் கர்வேச்சர், கிரேட்டர் கர்வேச்சர் இடங்கள் இருக்கு. குறிப்பிட்ட சில இடங்கள்ல வர அல்சர் வந்து கேன்சரா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே மாதிரி இந்த அல்சருக்கு வந்து ஹெச் பைலோரின்னு ஒரு பாக்டீரியா தான் இப்ப முக்கியமான காரணம். அந்த பாக்டீரியா தொடர்ந்து நம்ம அல்சர்ல வசித்து கொண்டே இருந்துச்சுன்னா அந்த அல்சர் வந்து கேன்சரா மாறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
1: ஓகே சார்.
0: சரிங்களா. அடுத்து அவர் சொன்னாரு ஏஜ் ரிலேட்டட் பிளட் பிரஷர்.
1: ஆமா சார்.
0: அப்படின்னு சொல்றாரு வயது 50 வயதுக்கு மேல அவர் சொல்றது போல 140-80 அப்படின்ற பிரஷர் இருக்கலாம். சரிங்களா. அந்த ஏஜுக்கு ஏத்த பிளட் பிரஷர் அப்படின்ற கேட்டகரியும் இருக்கு. அதுதான்.
1: ஓகே சார். தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: ஜேகேஆர் பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: செல் 9443-95130.
2: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
1: லஞ்ச் பிரேக்கில் இன்று டாக்டரிடம் கேளுங்கள். மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏஎஸ் மோகன்ராஜ் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. நிகழ்ச்சிக்காக இனி ஒரு மருத்துவ நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம். அதம்பா ராமன் மேடம்
1: சொல்லுங்க சார்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
4: கழுத்து புரடி எல்லாம் வீக்கம் இருக்கு சார். கொழுப்பு கட்டி இருக்குங்கிறாங்க. கொழுப்பு கட்டி பெருசா இருக்கு. காலையில எழுந்தவுடன் தலை சுத்தது. ஒரு 4 மணிக்கு கேரி கொண்டா மாதிரி இருக்கு. சுகர் நார்மலா தான் சார் இருக்கு. டாக்டர் கிட்ட ஒன்றும் பெருசு இல்லை, பெருசு பண்ண வேண்டாங்கிறாங்க. இந்த தலை சுத்தலுக்கும் காலையில எழுந்துச்சுன்னா தலை சுத்தலுக்கும் பொழுதுனைக்கும் கேரி கொண்டா மாதிரி இருக்கு. ஒரு வேலை வச்சு செய்ய முடியல. அதுக்கு என்ன சார் செய்யலாம்?
0: சரிங்க சார். ஐயா இப்ப அவரு ஐயா சொல்றாரு மேடம், கழுத்து புரடியில அவருக்கு வீக்கம் இருக்கு, கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஐயாவோட வயது வந்து நம்மளுக்கு ஒரு 50 வயது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வயதாகும் போது கழுத்தை சுத்தி இருக்க தசைகள், லிகமெண்ட்ஸ், ஜவ்வு, இது எல்லாமே வந்து தேய ஆரம்பிக்கும். அப்படி அது தேயறதுனால அந்த கழுத்தோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிஃப் ஆயிடும். ஸோ அது பக்கத்துல அந்த மூமெண்ட்ஸ்னால பக்கத்துல இருக்க நரம்பை இரிட்டேட் பண்ணுதுன்னா அதனால வந்து நம்மளுக்கு மயக்கம் வரலாம். அப்ப அவங்களுடைய தொழில் சம்பந்தமாகவும் கழுத்து தேய்மானம், சில பேர் நீண்ட நேரம் உட்காந்து பாக்குற தொழில், டிரைவிங் தொழில இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு கழுத்து தேய்மானம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து கழுத்துல இருக்க எலும்பு எப்படி இருக்கு, அந்த டிஸ்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கு, அது தேய்மானம் ஆயிருக்கா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே சார்.
0: அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் ஸ்டெப்ஸ், சரியான நடவடிக்கை, முறையான தலையணை பயன்படுத்தணும். இப்ப இருக்க காரண சூழ்நிலையில நீண்ட நேரம் மொபைல் பயன்படுத்துறது கூட ஒரு காரணமா அமையலாம். அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணணும்.
1: ஓகே சார்.
0: கழுத்துக்கு ஃபிசியோதெரபி செய்யணும். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த மயக்கம் குறையும்.
1: கண்டிப்பா சார். இனி வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: கடலூர் மாவட்டம் பால்தகரில இருந்து பரஞ்சோதி பேசுகின்ற மேடம்.
1: சொல்லுங்க சார்.
5: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
5: சார் அதாவது சார் எனக்கு வந்து வயிற்று பொருள்கள் தூக்கி முதுகுப்புறமா வந்து மூச்சு பிடிப்ப மாதிரி வருதுங்க சார்.
0: சரிங்க சார்.
5: அதுல வந்து என்னன்னா பெயின் வந்துகிட்டு இருக்கு சார்.
0: சரிங்க சார்.
5: இதனால வந்து அதாவது
1: சார் பரஞ்சோதி சார்,
5: தேய்மானம் வருமா சார்?
1: ஒரு நிமிஷம் சார், பரஞ்சோதி சார், அதாவது டாக்டர் உங்கள்ட்ட பேசுறாங்க, முதுகோட எந்த பகுதியிலன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார்.
5: நெக் அண்ட் ஷோல்டர், அந்த கழுத்துல இருந்து
0: கீழே, கழுத்துல இருந்து கீழே.
5: அவனோட முதுகெலும்பு.
0: அதான் சார், நீ இதுதான் வெயிட் தூக்குறீங்கன்னு நீங்க சொல்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஜவ்வு வந்து தேய ஆரம்பிச்சிடும். அந்த ஜவ்வு தேயறப்ப ஒண்ணு தேஞ்சி அந்த எலும்புகள் வந்து வெளியே விலகி வந்துடும். நம்மளுடைய

0: எலும்பின் இரு பக்கமும் முதுகெலும்பின் இரு பக்கமும் நரம்புகள், நர்வ்ஸ், நரம்புகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஜவ்வு விலகி அந்த நரம்பை அழுத்த உங்களுக்கு அந்த மூச்சு பிடிப்பு போன்ற வலி வரலாம். ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. அதிக வெயிட் தூக்குற நீங்க குறைச்சிக்கோங்க. எக்ஸ்ரேல டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா பிசியோதெரப்பி அடிக்குவேட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். ஒரு எலும்பு மருத்துவரை நீங்க அணுகி அதற்குரிய முறையான வைத்தியத்தை நீங்க செஞ்சாதான் இந்த வழியிலிருந்து நீங்க விடுபட முடியும். சாதாரணமா நீங்க மூச்சு பிடிப்பு மூச்சு பிடிப்புன்னு சொல்லி அதை நீங்க அலட்சியப்படுத்த வேண்டாம்.
1: ஓகே சார், இணைப்புக்காக காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கங்க,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: எனக்கு வந்து இப்ப ப்ரெஷர் வந்து 90 தான் சார் இருக்கு. அது வந்து குறைவா இருக்கா? அதான் மயக்கம் எதுவும் வரல, ஆனா சில சமயத்துல மாடியெல்லாம் என்னால ஏற முடியல, அஞ்சகரம் பண்ணிருக்கு.
1: சார் ரவிச்சந்திரன் சார், டாக்டர் ஏதோ உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேக்குறாங்க பாருங்க.
0: கேளுங்க சார். இப்ப 90/70 இந்த 100/70 ரெண்டு தான் சொல்லுவாங்க. நீங்க 90 மேல இருக்கிற பிரஷரா கீழே இருக்க பிரஷராயா?
2: கீழே இருக்கிற பிரஷர்.
0: கீழே இருக்க பிரஷர், மேல இருக்கிற பிரஷர் என்ன?
2: அது சரியா தெரியல சார். ஆனா 90 தான் இருக்கு பிரஷர்.
0: ஆஞ்சியோ பண்ணிருக்கீங்க?
2: ஆஞ்சகரம் பண்ணிருக்கேன், சென்ட் வச்சிருக்கேன். மாடியெல்லாம் ஏற முடியல, மாடி ஏறினோம்னா மயக்கம் வர்ற மாதிரி சுத்துது.
0: இப்ப உங்களுக்கு வயசு ஐயா?
2: வயசு வந்து 60 ஆகுதுங்க.
0: உங்களுக்கு பிரஷர் மாத்திரை எதுவும் கொடுத்துருக்காங்களா?
2: பிரஷர் மாத்திரை கொடுக்கல, ஆனா இது கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன்.
0: கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டு
2: மாத்திரை இந்த ஆஞ்சகரம் பண்ணி கிட்ட காலைல ஒரு 7 மாத்திரை, நைட் ஒரு 7 மாத்திரை சாப்பிட்றேன். சுகர்
0: சுகர் பிரஷர் வந்து கீழ இருக்க பிரஷர் 90, மேல இருக்க பிரஷர் உங்களுக்கு ஒரு 120 அந்த ரேஞ்சில இருக்கும். இது வந்து 120/90 அப்படிங்கறது, இப்ப 120 நார்மல், 90 அப்படின்றது அது பிரஷர் அதிகம் தாங்க ஐயா. கீழ இருக்க பிரஷர் வந்து எப்பவுமே 80 கீழதான் இருக்கணும், சரிங்களா? மேல இருக்க பிரஷர் வந்து 120 கீழ இருக்கணும், கீழ இருக்க பிரஷர் 80 கீழ இருக்கணும். அப்ப கீழ இருக்க பிரஷர் 90 உங்களுக்கு அது வழக்கத்தை விட கூடுதலான பிரஷர் தான்.
2: நான் மாடிலாம் ஏறலாமா சார்?
0: ஐயா நீங்க மாடி ஏறலாங்கிறது உங்களுடைய எக்கோ டெஸ்ட்ல இன்ஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. போட்டு ஒரு 50%, 60% அந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. அதை பொறுத்து உங்களுடைய இருதய மருத்துவரே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து கடுமையான வேலைகள் செய்யக்கூடாது, தேவையில்லாம மாடி ஏறி இறங்காதீங்க. உங்களுக்கு மாடி ஏறி இறங்கினா மூச்சு வாங்குறது இருக்குங்களா ஐயா?
2: மூச்சு வாங்குதுங்க.
0: அப்படின்னா நீங்க அந்த மாதிரி தேவையில்லாம ஏறக்கூடாதுங்கய்யா.
2: எக்கோ எடுத்து பாத்தீங்களா? மாசம் ஒரு தடவை டெஸ்ட் போயிட்டு இருக்கேன். எக்கோ எடுத்து பார்த்தோம், இப்ப எக்கோ எடுத்து பார்த்தா அதெல்லாம் நார்மலா தான், எக்கோ இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தாலும் நார்மலா தான் இருக்குன்னாங்க. ஆனா மாடி என்னால ஏறவே முடிய மாட்டேங்குது.
0: அப்படின்னா நீங்க சமமான தளத்துல நடக்கிறதுதான் நல்லது. தேவையில்லாம நீங்க மாடி ஏறி இறங்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 7 மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல ஹார்ட் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரத்தம் உறையாம இருக்கிற மாத்திரைகள், கொலஸ்ட்ரால் மாத்திரைகள், இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால நீங்க மாடி தேவையில்லாம ஏறி இறங்காதீங்க. உங்க இருதய மருத்துவர்கிட்டயும் ஒரு முறை இதை ஆலோசிச்சுக்கோங்க.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணைக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும்

0: உங்கள் நலனில் அக்கறை கொண்ட செய்வாள். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சரியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
1: நைனோன்சிஸ் கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களை, டாக்டரிடம் கேளுங்கள். இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம் டாக்டர். இப்போ அடுத்ததாக வந்து அறுவை சிகிச்சை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். எந்தெந்த அறுவை சிகிச்சைகள் வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது?
2: காமனாக நம்ம பண்ணுற அறுவை சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா, அப்பண்டிக்ஸ் அப்படின்ற குடல்வால் அலர்ச்சி. குடல்வால் அப்படிங்கிறத பார்த்தோன்னா பொதுவாக வந்து 15-25 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு காமனாக வரும். அந்த வலி வந்து தொப்புளை சுற்றி ஆரம்பிக்கும். அந்த அடுத்த ஒரு 6-24 மணி நேரங்களுக்கு வலது பக்க வயிற்றின் அடிப்பக்கத்துல அந்த வலி மாறிடும். கூடவே குமட்டல், வாந்தி, பசியின்மை, லேசான காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அறிகுறி இருக்கிறப்ப நம்ம உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை அவங்க அணுகி ஸ்கேன் செய்து பார்த்தா அப்பண்டிக்ஸ் அப்படிங்கறது இருக்கா இல்லை. அப்பண்டிக்ஸ்ங்கிறது எல்லார் உடம்புலயும் இருக்கிற ஒரு உறுப்பு, அதுல கிருமி தொற்று ஏற்பட்டா வர்றதுதான் அப்பண்டிசைட்டிஸ். அப்படி அப்பண்டிசைட்டிஸ் வந்துருச்சுன்னா அதற்கு சிறந்த தீர்வு வந்து அறுவை சிகிச்சை, அதுவும் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாவே இப்ப நம்ம அப்பண்டிக்ஸ ரிமூவ் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர்.
2: அப்படி அது ரொம்ப சீரியஸ் ஆகி வெடிச்சு சீழ் வச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வரப்ப அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அப்ப நம்ம லேப்ரோஸ்கோபில இல்லாம ஓபன் சர்ஜரி தேவைப்படலாம். அடுத்து வந்து காமனான ஆபரேஷன் வந்து ஹெர்னியா. ஹெர்னியாங்கிறது குடல் இறக்கம். பொதுவாக குடல் இறக்கம் வந்து நம்ம தொடையின் மேல் பகுதி கீழே வயிற்றின் அடிப்பகுதியும் ரெண்டும் சேர்ற இடத்துல வரும். பல ஆண்களுக்கு தான் அது அதிகமா வரும். நிறைய பேர் வந்து அது வலி இல்லாத காரணத்தினால ரொம்ப நாள் அதை அப்படியே விட்டுருவாங்க. சோ அப்படி ஒரு குடல் இறக்கம் இருக்கும் பட்சத்துல ஆரம்ப நிலையத்திலேயே அதை நம்ம அறுவை சிகிச்சை செய்யறது நல்லது. ஏன்னா அறுவை குடல் இறக்கம் என்பது 100% அறுவை சிகிச்சையினால் சரி செய்யப்படுகிற ஒரு வியாதி. அப்ப அது ஆரம்பத்திலே பண்ணாலும் அறுவை சிகிச்சை தான், லேட்டா பண்ணாலும் அறுவை சிகிச்சை தான். அப்ப நம்ம ஆரம்பத்திலே பண்றதா நல்லது.
1: ஓகே டாக்டர்.
2: டிலே பண்ணிட்டா அந்த குடல் வந்து அடைப்புக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாம உடம்புல வந்து நீண்ட நாட்களா வளர்ந்து வரும் கட்டிகள் இருக்கலாம், அது வலி இல்லாம தானே இருக்கு, அதையே நம்ம பண்ணணும் அப்படின்றாம நம்ம ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து அந்த கட்டிக்கு பரிசோதனை செஞ்சு அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அந்த கட்டியை நம்ம அறுவை சிகிச்சை செய்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தீராத வயிற்றுப்புண்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதை அலட்சியப்படுத்தாம நம்ம எண்டோஸ்கோபி செஞ்சு அந்த புண்ணு ஆறுவதற்கான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். அடுத்து வந்து மோஷன் போக வழியாக ரத்தம் வருது அப்படின்னா பொதுவாகவே மக்கள் எல்லாரும் மூலம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ ஒரு தமிழ்ல ஒரு இது இருக்கு, மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்ல, அதனால வந்து மோஷன் போற வழியா ரத்தம் வந்தாலே பைல்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பச்சை முத்திரை குட்டிடுறாங்க. அப்படி கிடையாது. இப்ப வரும் காலகட்டங்கள்ல புற்றுநோய் அதிகமாக வரும் பட்சத்துல மோஷன் போற வழியா நமக்கு வலி இல்லாமல் ரத்தம் வந்துருந்துச்சு, மலம் சளி மாதிரி வருது அப்படின்ற போது நம்ம உடனடியாக அருகில் உள்ள அறுவை சிகிச்சை மருத்துவரை நம்ம அணுகி நம்ம பரிசோதனை செஞ்சு மலக்குடல் புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
1: ஓகே டாக்டர். தொடர்ந்து நாம் பேசலாம். ஒரு சிறு விளம்பரம்.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443935130
1: JKR பாலிகிளினிக்.
0: நேரம் 2:31. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில்.
0: டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் AS மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. இணை வரும் நேயர்கள் வருக, வணக்கம். அன்புராஜ் சார் சொல்லுங்க.
5: சார், இப்போ வந்து சாப்பிட்டோம்னாக்கா என்ன பண்ணுவோம் சார்? மூச்சு வாங்குது, சுத்தமா வந்து மூச்சுக்க முடியல, கொஞ்சம் எல்லாம் டயர்டா நடக்கவும் முடியல, கேரியாவே இருக்கு சார். அது என்ன சார் ஒன்னு கேள்வி வந்து சார், அவன் வந்து வீக்கி வந்து அப்படி இருக்குமா
6: சார்? குதிப்பு அது மாதிரி இருக்குங்களா சார்?
5: அதுதான் இல்ல சார், அதான் சார் செக் பண்ணிட்டு சார்.
6: சரிங்க சார், வேற புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
5: இல்ல சார், நான் தங்கச்சி சார், அந்த மாதிரி இருக்கு. அதனால சாப்பிட்டாங்கன்னா மூச்சு விட முடியல, அப்படி திணறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
6: அதீத ஸ்பைசியான காரமான உணவுப் பொருட்கள், வயிறு முட்டும் அளவுக்கு அவங்க சாப்பிடுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடனடியாக இந்த வயிறு உபாசம் மாதிரி ஏற்படுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வயிறு வந்து டயப்ரம் அப்படின்னு சொல்லப்படுகிற உதர விதானம் அப்படின்றத அது பிரஸ் பண்ணதால நுரையீரல போயிட்டு அந்த உதர விதானம் பிரஸ் பண்ணும். அதனால அவங்களுக்கு ஒரு மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சில சமயம் இருதய பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உணவு குழாய் பிரச்சனையா இருதய பிரச்சனையா அப்படின்னு நம்ம வித்தியாசப்படுத்தணும். உணவு வந்து சிறுக சிறுக பிரிச்சு பிரிச்சு 5 வேளை சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே நம்ம படுக்க கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் கழித்துதான் அவங்க படுக்கணும். காரமான உணவுகள், எண்ணெய் பொருட்கள் உணவு சாப்பிடறத அவங்க தவிர்த்துக்கணும். இதை மீறியும் அவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு விடுறது இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இருதய நிபுணரையும் ஒரு வாட்டி அவங்க அணுகி பரிசோதிக்கணும்.
5: ஓகே
0: சார். நிகழ்ச்சிக்காக இனிவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
0: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க சார், யார் எங்க நடிக்கிறீங்க?
7: வழுவூர் பண்டாரவாடை, தமிழ் விவசாயி பாலமுருகன்.
0: சொல்லுங்க சார்.
7: எனக்கு வந்து விபத்துக்குள்ளாயிட்டேன், பல்லுலாம் எனக்கு பாட தவந்துட்டு, அது வந்து என்ன ஒரு பூச்சி பிள்ளை ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்காங்க. பூச்சி பொருள் வந்து பூச்சி

0: வைத்தியம்னீங்களோ அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பல்லு எடுத்தா சின்ன தாட நகருமா நகராதா எனக்கு எனக்கு சொல்லுங்க.
1: ஒரு நிமிஷம் சார், டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும், இந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க. டாக்டர் சார்,
2: உங்களுக்கு அடிபட்டது மூலமா தாடை எலும்பு விலகி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு ஒரு பல்லும் வேற சொத்த பல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, பூச்சி பல்லா. ஐயா, அப்படி இருக்கிறப்ப நீங்க பூச்சி பல்லு வச்சுக்கிட்டு என்ன அறுவை சிகிச்சையோ செய்ய மாட்டாங்க அவங்க. அப்படி நகராது உங்களுக்கு. இப்ப தாடைக்கு நீங்க வைத்தியம் செய்யணும்னா அவங்க அந்த பூச்சி புல்ல ரிமூவ் பண்ணாதான் அதுக்குரிய வைத்தியத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க.
0: அப்படிதாங்க இருக்கா, பல்லு மூஞ்சி சைடா திரும்பி மிகப்பீங்க, லைட்டா காட்டுது ரொம்ப இல்ல.
2: ஐயா, அது பல்லுனால கிடையாது, அந்த தாடை எலும்பு விலகுனதுனால உங்க முகம் ஒரு சைடு அப்படியே கொஞ்சம் மாறுபடா தெரியலாம். அவங்க அதை சீராக்கிறதுக்கு தான் முக சீரமைப்பு மருத்துவர்னு இருக்காங்க. அவங்க வந்து இங்க அருகில வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ராஜா மிராசுதார் அங்க இருக்காங்க.
0: அங்கதாங்க இருக்காங்க.
1: சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: விஜயகுமார் பேசுறேங்க. உப்பு பூத்த மாதிரி ரெண்டு கையில இருக்குதுங்க. அப்படி தடை விட்டுட்டு இது பண்ணி பார்த்தோம்னா உப்பு கரிக்குது. அப்புறம் ரெண்டு ஒரு மூணு மாசம் சின்ன சின்ன கட்டி மாரி இந்த கோடை கொப்பல மாரி வந்து இதாகுது. அது என்ன இருக்கணும்னு
2: கேக்குறேன். இப்ப இருக்க கால சூழ்நிலை வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு.
1: விஜயகுமார் சார், கொஞ்சம் நீங்க வந்து வெளியே, அதாவது ரேடியோ விட்டு வெளியே வந்து பேசுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
2: வெயில்ல வேலை பார்க்கிற மாதிரியான தொழில் ஐயா இருந்தாங்க அப்படின்னா அதிகப்படியான வேர்வையின் வெளிப்பாடு காரணமாக தோலுக்கு கீழே அந்த மாதிரி உப்பு பூத்த மாதிரி வரலாம். சோ அந்த உப்பு பூக்குற ஐயா வந்து அவருக்கு ஒரு அரிப்பு மாதிரி ஏற்பட்டு அதை அவரு சொரிஞ்சாங்கன்னா இந்த கோடை கொப்பல மாதிரி வரலாம். வேர்வை சுரப்பிகள் வந்து பிளாக் ஆகி அதுல இருந்து கொப்பளங்கள் ஏற்படலாம். இல்ல அல்ல இல்ல இல்லாம அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்றப்ப சர்க்கரை நோயின் அளவு அதிகப்படியாக இருந்தா உடம்புல தானாக இந்த மாதிரி கோடை கொப்பளங்கள் வரும். அப்படி இருக்க பட்சத்துல ஐயா வந்து உன்ன சர்க்கரை நோய் இருக்கிறதா அப்படின்னு பரிசோதிச்சுக்கணும். அதிகப்படியான வெயில்ல வேலை பாக்குற நேரம் உடம்புல வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் அதை அப்ளை பண்ணணும். வேர்வைகள் கம்மியா வர மாதிரியான சோப்பை அவரு பயன்படுத்தணும். இறுக்கமான உடை அணியாம வெயிலுக்கு உகந்த உடை அவர் அணியணும். இதையும் மீறி ஐயாவுக்கு சரியாகலன்னா அவருக்கு தோல் மற்றும் சருமம் சம்பந்தப்பட்ட மருத்துவர் அணுகி அவர் பரிசோதித்து பார்த்துக்கணும்.
1: ஓகே சார், இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: அம்மா வணக்கம். அம்மா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த ஸ்கின்ல சில பேருக்கு இந்த ரேஷஸ் அப்படிங்கறது வெய்ய காலத்துல அதிகமா வருது. அந்த வேர்க்குரு, அப்புறமா இதர சரும பிரச்சனைகள், குறிப்பிட்ட கால் தொடைகள், அப்புறமா இந்த அக்குள் பகுதிகள், இதெல்லாமே அதிகமான வியர்வை, அதனால பூஞ்சை காலானது மாதிரி, அது மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி பராமரிக்கணும் டாக்டர்?
2: நம்மளுடைய தோல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு பகுதி. நீங்க சொன்ன மாதிரி இப்ப வெயில் காலங்கள்ல வியர்வை வந்து அதிகமாக வருது. அப்ப அந்த வியர்வை வந்து ஒரு ஈரப்பதத்தை ஏற்படுத்துறது மூலமாக அதிகம் காற்று புகாத இடங்கள், அவங்க சொன்ன மாதிரி அக்கல், தொடையின் உள்பகுதி, காலின் பின்பகுதி, இது போன்ற

0: இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த ஈரம் அதிகமாக இருக்க இருக்க பூஞ்சையோட வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கு. ஸோ அப்படி மாதிரி நமக்கு படர் தாமரை இது போன்ற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம வெயிலுக்கு உகந்த ஆடை ஃபர்ஸ்ட் அணியணும். காட்டன் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இறுக்கமான உடை அணியறத நம்ம தவிர்க்கணும். அடுத்து நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் காற்றோட்டமா இருக்கிறதா இருக்கணும். நம்ம நல்ல ஃபேனுக்கு கீழே அந்த மாதிரில ஏசி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம வந்து இருவேளை நம்ம வந்து வெயில் நேரங்கள்ல குளிச்சிடணும். முக்கியமா வந்து ஒரு குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு உகந்ததா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம தவளை வச்சு நம்ம உடம்ப ரப் பண்ணக்கூடாது, அதை தேய்க்க கூடாது, ஒத்தி எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான உங்களுக்கு ரேஷஸ் வருதோ அந்த இடங்கள்ல தவளை வச்சு தேய்க்காம ஒத்தி எடுக்கணும். நம்ம மடிப்புகள் இருக்கிற இடங்கள்ல நம்ம ஈரப்பதம் சேராம பாத்துக்கணும். எண்ணெய் அதிகப்படியான எண்ணெய்கள் அதை வந்து அந்த நேரத்துல நம்ம தேய்க்க கூடாது. நீர் ஜெல் பேஸ்டரைசர் அதாவது சருமத்துல வந்து மாய்ஸ்சரைசர் கிரீம் நம்ம அப்ளை பண்ணணும். இது மாதிரியான நடவடிக்கைகள். அதே மாதிரி வெயில் நேரங்கள்ல ரொம்ப காரமான எண்ணெயான உணவுப் பொருட்களை நம்ம குறைச்சிக்கிட்டு நமக்கு ஈஸியா செரிக்கக்கூடிய நீர் சத்து உணவுகளை நம்ம அதிகம் சேர்த்துக்கிட்டு நல்லா பழங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான தோல் வியாதிகளை நம்ம தவிர்க்கலாம்.
1: டாக்டர், எனக்கு ஒரு சின்ன துணை கேள்வி. இந்த எண்ணெய் தொடர்பான பொருட்கள்ல வெய்ய காலத்துல சாப்பிட்றதுனால இந்த பிம்பிள், இந்த ஆக்னி, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அக்ரவேட் ஆகுமா டாக்டர்? அதையும்
0: கண்டிப்பா மேடம். இது எதனாலன்னா இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம நிறைய சாப்பிடுறது மூலமா இந்த ஸ்வெட் கிளான்ஸ் அப்படின்ற கிளான்ஸ் வந்து நம்மளுடைய முகம் அக்கல் பகுதிகள் இந்த இடங்கள்ல இது இருக்கும். இந்த மாதிரி அப்ப வேர்வை உடம்பு ஹீட் ஆகி வேர்வை அதிகமா வரப்ப இந்த வேர்வை சுரப்பிகளோட டக்ட்ன்னு சொல்லப்படுகிற அந்த நாளம் வந்து பிளாக் ஆயிடும், அடைபட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்வை பகுதிகள் வெளியாகாம தோலுக்கு அடியிலேயே அது சேர்ந்து ஒரு கொப்பளம் மாதிரி உருவாகி வர்றதுதான் இந்த வேர்வை கொப்பளங்கள், பிம்பிள்ஸ், இது எல்லாமே.
1: சரி,
0: இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம முறையான உணவு பழக்கத்தை கடைபிடிச்சோம்னா இந்த மாதிரியான சில கொப்பளங்கள் வருவதை நம்ம தவிர்க்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவா எனக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க, பயனுள்ளதா இருக்கு. நன்றி டாக்டர். நன்றிமா.
2: நன்றி. ஏற்கனவே ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரச்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் எண்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்ப்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் எண்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
3: சரியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
11: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள்.
12: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
13: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
12: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
13: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: டாக்டரிடம் கேளுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே, இனி வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
5: ஆண்டிபால் செல்வி சரவணன் பேசுறோம்.
4: சொல்லுங்க சார்.
5: ஒண்ணு மேடம், ஒண்ணு மேடம், எங்க தங்கச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இல்ல 4 மாசமா ஒரு காலில் புண்ணு ஆறவே இல்லை. அது சில பேர் சொல்லுவாங்க ஒரு புண்ணு வந்து அதிகபட்சம் 3 மாசம் ஆறலன்னா அது ஒரு கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கல்ல மேடம், அதை விட்டுட்டு டாக்டர்ங்கிறது புள்ளிடமான தொழில், முக்கியமான கேள்வி கேட்க எங்களுக்கு நேரம் இல்லை. அது சில பேர் போன் பண்றாங்க, கம்பு கட்டிகளை வறுத்து இங்கே வறுத்து இதெல்லாம் ஒரு தேவையில்லாத செயல் மேடம்.
4: ஒருவேளை சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சர்க்கரை நோய் இல்லன்னா என்ன பண்ணுறதையும் சொல்லிருங்க டாக்டர்.
6: இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஒரு புண்ணு வந்து 3 மாசமா ஆறாம இருக்கு. இப்ப நான் ஏன் இத பத்தி சொல்றேன்னா, நான் ஒரு சர்க்கரை நோய் பாதிப்பு சிகிச்சை நிபுணர். இப்ப சர்க்கரை நோய் பாத புண்கள் வந்து உலக அளவுல ரொம்ப அதிகமாயிருச்சு மேடம். ஒரு 30 செகண்டுக்கும் உலகத்துல ஒருத்தருக்கு சர்க்கரை நோயினால காலையோ விரலையோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பாதங்களை சர்க்கரை நோய் இருக்கவங்க கண்ணு மாதிரி பராமரிக்கணும். இவருக்கு இப்ப புண்ணு வந்திருக்கு அப்படின்றப்ப அந்த புண்ணு வந்து எந்த இடத்துல இருக்கு, பாதமா காலா விரல்ல இருக்கா என்னன்றத நம்ம பாக்கணும். ஒரு காலுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து எலும்ப எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஒரு புண்ணு ஆறாம இருக்க நிறைய காரணங்கள் இருக்கு. கிருமி தொற்று, எலும்பு பாதிப்பு, ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறதா, ரத்த சோகையா இருக்காங்களா, சர்க்கரை நோய் அதிகமா இருக்கா, இல்ல கால் தரையில அழுத்திற இருக்கிற, அதாவது பிரஷர் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் கால்ல சில இடங்கள்ல, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா புண்ணு சீக்கிரம் ஆறாது. இந்த மாதிரி எதுவும் இருக்கிறதான்றத அவர் நம்ம ஃபர்ஸ்ட் உறுதி செய்யணும். அதுக்கடுத்து அந்த புண்ணுக்கான முறையான வைத்தியம், புண்ண வந்து கிருமி தொற்று இருந்ததுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். புண்ணுல இறந்த திசுக்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் முறையா கட்டு போடணும். பொதுவாவே மக்கள் கிட்ட ஒரு எண்ணம் என்ன இருக்கு, புண்ணை காத்தார விட்டாதான் ஆறும், புண்ணுக்கு கட்டு போட்டு ஆறாது அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு தகவல். அது புண்ணுக்கு வந்து ஒரு காற்றோட்டமான என்விரான்மெண்ட்டை விட ஒரு ஈரப்பதமான என்விரான்மெண்ட் தான் தேவை. மாய்ஸ்டர், ஈரப்பதம் இருந்தாதான் புண்ணு ஆறும். நீங்க காற்றோட்டமா ஒரு புண்ணை விடும்போது அது மேல வந்து ஒரு காஞ்சி போன மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி புண்ணு ஆறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சு போயிடும். சோ ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் அவர் அணுகி முறையா அதுக்கு புண்ணை சுத்தம் செஞ்சு கட்டு போட்டு சர்க்கரை நோய் இருந்தா அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த புண்ணை நம்ம சரி பண்ண முடியும். அப்புறம் அவர் கேட்டாரு, ஒரு புண்ணு 3 மாசத்துக்கு மேல இருந்தா அது வந்து கேன்சரா மாறிடும் அப்படின்னு சொல்லி. 3 மாசம்ன்றது மிகவும் குறைவான காலம், குறைந்தது ஒரு 3-5 வருடங்கள். இந்த மாதிரி பீரியடு ஒரு புண்ணு ஆறாம இருக்கு அப்படின்னா நம்ம அது கேன்சரா இருக்கலாமா அப்படின்றது ஒரு பரிசோதனை செஞ்சு பாத்துக்கணும். அது கண்டிப்பா கேன்சர்னு கிடையாது. கேன்சருக்கான புண்ணுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும், அந்த புண்ணை பார்த்தாலே அதை நம்ம சொல்லிடலாம். அப்ப புண்ணுக்கு சில மார்க்கிங்ஸ் இருக்கு, எட்ஜஸ், பார்டர், அந்த அதெல்லாம் கேன்சருக்கான புண்ணுல வந்து சில வேற மாதிரி தெரியும், அதை நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம்.
4: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம். இணைய வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
7: வாய்ப்பு எடுப்பு குடிக்குது, விட்டு குடிக்குது.

0: வாய்வு பிடிப்பல் என்ன சார் பண்ணலாம் வாய்வு பிடிக்கிறதுக்கு?
1: வாயு பிடித்தல் அப்படிங்கறது வந்து நம்ம மக்கள் பொதுவா வீட்டுக்குள்ளரே இல்ல பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறது தான். இது வாயுவா இல்ல தசப்பிடிப்பா என்னங்கறத நம்ம முதல்ல வித்தியாசப்படுத்தணும். முக்காவாசியான வாயுன்னு சொல்றது எல்லாமே தசைப்பிடிப்பு, ஜவ்வு தேய்மானம் இது போன்ற காரணங்கள் தான். சோ அவங்க முதல்ல அது எந்த இடம், அடி முதுகின் பின்புறத்தை பின்புறமா உட்கார்ற இடமா எந்த இடம்ன்றத அவர் சரியா சொல்லல. நம்ம அது எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஏற்படுது, குடிஞ்சு நிமிரும் போதா, வெயிட் தூக்க போதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த தசை பிடிப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பகுதிக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து அந்த முதுகுத்தண்டோட ஜவ்வு எப்படி இருக்கு, அது தேய்ஞ்சிருக்கா இல்லையா, அது நரம்பு அழுத்துறதா இல்லையான்றதும் ஐயா நம்ம அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குரிய வைத்தியத்தை நம்ம சரியா குடிக்கணும். நீர் சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். சோ இந்த கோடை காலங்கள்ல குறைந்தது 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் நம்ம அனைவரும் அருந்த வேண்டும். அதுவும் இல்லாம நீர் சத்து உள்ள பழங்களை நம்ம அதிகம் எடுத்துக்கணும், காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் அதுக்கு இல்லாம தசை பகுதி வந்து வீக்கா இருக்கு, அதிகமான உழைப்பு கொடுத்தா தசைகள் சோர்ந்து போயிடும். நம்ம எப்படி நம்ம வார்ம் அப் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி வார்ம் அப் பண்றோம் அந்த மாதிரி காலையில இருந்ததும் எந்த பகுதிகளில் அந்த மாதிரியான தளர்ச்சி ஏற்படுதோ அதுக்குரிய உடற்பயிற்சியை நம்ம கொஞ்சம் செய்யணும். அப்பதான் இது போன்ற தசை பிடிப்புகள் வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
0: கண்டிப்பா சார். இணையவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: சார். சர்மத்துக்கு மணிக்கணும் மேடம். ஒரே ஒரு கேள்வி டாக்டர் கிட்ட மட்டும் கேட்டேன்
0: மேடம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: அன்புராஜ், நம்ம செட்டி பேசுறது அன்புராஜ் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார் வணக்கம் சார்.
1: சார்
2: சார்
0: சொல்லுங்க சார். அன்புராஜ் சார் சீக்கிரமா கேளுங்க
2: சார். சார் இந்த கால் கீழ்க்க புதி காலில இருந்து மேல என்ன சார், நைட்டு படுக்கும் போது ஒரு 12-1 மணிக்கெல்லாம் அப்படியே காலை வந்து மேல பார்க்க அப்படியே ஏறு சார், சதை இப்படி மாதிரி மேல பார்க்க ஏறு சார். ஒரு காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, எழுந்து உட்கார முடியல சார். ரொம்ப சிரமமா இருக்கு. அது என்ன பிரச்சனையா இருக்கு சார்? அதை மட்டும் வாங்க
1: சார். இது வந்து நம்மளுக்கு விட்டமின் குறைபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம் சார். நம்மளுக்கு விட்டமின் டி, மெக்னீசியம், கால்சியம் இது போன்ற முக்கியமான சத்துக்கள் வந்து குறைபாடு இருந்தா இந்த மாதிரி வரலாம். இல்ல சர்க்கரை நோயோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு வலி வரலாம். அடுத்து வந்து முதுகு தண்டுல ஜவ்வு விலகி நரம்பு அழுத்துது, காலுக்கு வர நரம்பு அழுத்துதுன்னா இந்த மாதிரி வரலாம். அடுத்து இன்னொரு வந்து நரம்பு பிரச்சனை, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி வரலாம். நீங்க பேசிக்கா ஒரு பொது மருத்துவரை ஃபர்ஸ்ட் அணுகி சப்ளிமெண்ட்ஸ், மல்டி விட்டமின் சத்து மாத்திரைகள் எடுத்து பாருங்க. அதை மீறியும் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நரம்பியல் மருத்துவரை நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி காலை மசாஜ் பண்ணுங்க, காலுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்து கொஞ்சம் ஒத்தரம் கொடுங்க, குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இருந்தால் அதை நிறுத்திடுங்க, டீ காஃபி நிறைய குடிக்க கூடாது. இது போன்ற பழக்கங்கள் மூலமா நீங்க கால் அதிகமாக இழுக்கிறத நீங்க தவிர்க்கலாம்.
0: ஓகே டாக்டர், ஏறக்குறைய 1 மணி நேரம் காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக நிறைய ஆலோசனைக்கு தந்தீங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றி மேடம், இந்த வாய்ப்பு அளித்த காரைக்கால் நன்றிக்கு நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை. வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்திய மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: தொடர்கிறது வானிலை அறிக்கை.
5: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மயிலம் ஏடபிள்யூஎஸ் ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஏற்காடு மஞ்சக்குட்டை, ஓமலூர்

0: AWS, கிருஷ்ணகிரி ஓசூர் AWS ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும், விழுப்புரம் வல்லம், நேமூர், விருதுநகர், சாத்தூர் தலா 6 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி, தளி, சேலம், டேனிஷ்பேட்டை, தர்மபுரி, பாலக்கோடு, பாலக்கோடு ARG தலா 5 சென்டிமீட்டரும், விழுப்புரம், கஞ்சனூர், கெடார், திருச்சிராப்பள்ளி, தென்பரநாடு, புதுச்சேரி, திருக்கண்ணூர், சேலம், தர்மபுரி PTO ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை தர்மபுரியில் 22 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. நேற்று வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மாரத்பாடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உருவாகும் சூறாவளி சுழற்சி காரணமாக உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடாவை நோக்கி செல்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: காரைக்கால் பண்பலையோடு இத்தருணத்தில் இணைக்க வருவது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். வரும் நேரம் 3 மணி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லெக்சர் கமெண்ட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உங்களுக்கு சுவாரஸ்யமா ஏதாவது ஒன்று கேட்கப்படும், அதற்கு நீங்க உங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா,

ட்ரெயினில் வழியனப்போ சென்று பயணியாகியிருக்கீங்களா? அதாவது நம்ம சில நேரத்தில் ட்ரெயினில் போய் உள்ளே உட்காந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்ருப்போம் வழியனப்போ போகிறப்ப, அப்போ என்ன ட்ரெயின் கிளம்பிடும். ஒருவேளை அந்த மாதிரி ட்ரெயின் கிளம்பி நீங்களும் வேறு வழி இல்லாமல் ட்ரெயினோடு பயணம் பண்ணி அடுத்த ஸ்டாப்பில் இறங்குற மாதிரி வந்திருக்கலாம், இல்லை ஃபைன் கட்டியிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ட்ரெயினுக்கு வழி அனுப்ப போய் நீங்கள் பயணியாகிருக்கீங்களா? என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கு? இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி லைக் ஷேர் கமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய அந்த முகநூல் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணுங்கள். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளார நீங்கள் ஓடி வந்துடலாம். அதில் வந்து உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்சி என்ன நேர்களை, ரெடியாக இருக்கீங்களா ஷேர் பண்ணுறதுக்கு? ட்ரெயினில் வழியனப்போ சென்று பயணி ஆகியிருக்கிறீர்களா? இன்றைக்கி தான் இன்றைக்கி இதை தான் நம்ம எல்எஸ்சியில் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அதுக்காக முகநூல் பக்கத்துக்குள்ளே வாங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இதை லைக் ஷேர் கமெண்ட் காரைக்கால் பண்பலை 100.3.

கார்யக்ரமங்களை இன்னொரு புள்ளி மூன்றில் இது லைக் ஷேர் கமெண்ட் எல்லி. கன்னரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, இதுவரை அப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து அவங்களுடைய என்ன கமெண்ட்ஸ் ஒன்றுமே நம்ம காட்டலை. அடுத்து வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்கிறாங்க, அதுவா மேடம் சொந்தக்காரங்க எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறப்ப வந்து என்னை ட்ராப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படியே கையோடு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அன்பு தொல்லையால் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நவீன் திருபோணத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, பயணியாக சென்று வழி அனுப்பி வந்திருக்கிறேன். இது நல்லா இருக்கே, அதாவது ஒரு பயணியாக சென்று வழி அனுப்பி வந்திருக்கிறாரு. ஏன்னா அவரே காரணமும் சொல்லியிருக்கிறாரு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் அந்த மாதிரி வந்திருக்கிறாராம். இப்படி கூட ஒரு டாபிக் வச்சுருக்கலாம் போல், பயணியாக சென்று வழி அனுப்பி வந்திருக்கிறேன் நவீன், அதை அப்படியே திருப்ப போட்டிருக்கிறாரு. அவரைக்காடு வித்யா வீரமணி, அப்படி ஒரு அனுபவம் இதுவரை நடந்ததில்லை, அதெல்லாம் மிகவும் கவனமாக இருப்போம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக இப்போ நீங்கள் இப்போ தான் ரேடியோ ஆன் பண்ணியிருக்கீங்களா, ஐயோ எதை பற்றி பேசுகிறாங்க என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். அதை என்ன கேட்டிருக்கோம் இன்றைக்கி எல்லசி நிகழ்ச்சியில்னா, ட்ரெயினில் வழியனுப்ப சென்று பயணி ஆகியிருக்கிறீர்களா, ட்ரெயினில் வழியனுப்ப சென்று பயணி ஆகியிருக்கிறீர்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் உடனே முகநூல் பக்கத்துக்குள்ளார போங்க, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கம் வழி திறக்கும். அதுக்குள்ளார உங்களுடைய அந்த கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது எல்எஸ்சி. நேயர்களுக்கு ஓர் நினைவூட்டல், இன்று மாலை 4 மணிக்கு அறிவும் நம் உரிமை, காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: அரைக்கற்பன் மணியின் நிலசி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன கேட்டிருக்கோம் எப்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெயினில் வழியனுப்ப சென்று பயணி ஆகியிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா. அதில் ஒருத்தர் வித்தியாசமாக சொல்லியிருந்தாரு, நான் வந்து பயணியாக போய் வழி அனுப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிதாக இருந்தால் தோழி எப்படி படிப்பார்கள், கமெண்ட்டை சுருக்கி எழுதலாமே அப்படின்னு சொல்லி யாருக்கோ போட்டிருக்கிறாங்க. சரி ஓகே. அடுத்தது வந்து ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன், என்ன ரீசனுக்காக போனீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, இது யார் ரெண்டு பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி காட்டலை. அடுத்து காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன், ரயிலுக்கு வழி அனுப்ப சென்று நான் பயணியானதில்லை, பஸ்ஸுக்கு வழி அனுப்ப சென்று பயணியானதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணக்குடி ராஜேந்திரன், ஒரு முறை நண்பர்களை வழி அனுப்புவதற்காக ரயில் நிலையம் சென்றேன், அங்கு என்னை பார்த்ததும் நீயும் எங்களுடன் வருகிறாயான்னு கூப்பிட்டாங்க, அதனால் நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பண்டாரவாடி ஸ்ரீகிருஷ்ணன் படித்தாச்சு. அடுத்து கல்லேரியிலிருந்து பிரகாஷ், அது போல் ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி ஏதும் நடந்ததில்லைன்னு இன்னொரு நேரம் சொல்லியிருக்கிறாங்க சத்யா மணக்குடியிலேருந்து. மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம், தலைப்பு அருமையா, என்னென்ன ஒரு பதில் சொல்லாமல் தலைப்பு அருமை, பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி முடிச்சிட்டார். உங்களுடைய அனுபவத்தை சொல்லவே இல்லையே சார் பன்னீர்செல்வம் சார். அடுத்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், இதுவரை அப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கவில்லை தோழி அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய அந்த கமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இவங்களோடையதையும் படிச்சிடலாம். மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், வழி அனுப்ப சென்றதே கிடையாது, எங்கே பயணியாவது இல்லை மேடம் அந்த அனுபவம் அப்படின்னு அழுத்திக்கிட்டு சொல்கிற மாதிரி அது எனக்கு தோணுது, எங்கே நான் போனதே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இதோ எல்எஸ்சி.

நேயர்களின் கவனத்திற்கு செய்தி குறிப்பு உண்டு. திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி தேசிய பழகுனர் முகாம் அப்ரண்டிஷிப் மேளா புதன்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. பல்வேறு பிரபலமான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு தகுதியான இளைஞர்களுக்கு தொழில் பழகுனர் வாய்ப்புகளை வழங்குகின்றன. கல்வி தகுதி 5 முதல் 12 வரை தேர்ச்சி அல்லது ஐடிஐ அல்லது டிப்ளமோ மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கலந்து கொள்ளலாம். பழகுனர் உதவித்தொகை ₹6,800 முதல் ₹12,000 வரை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, கல்வி முடித்ததற்கான மதிப்பீடு மார்க்லிஸ்ட், டிசி அதாவது மாற்றுச் சான்றிதழ், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது வசிப்பிடச் சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். மீண்டும் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, கல்வி முடிந்ததற்கான மதிப்பீடு, பள்ளி முடிவு சான்றிதழ் அல்லது மாற்றுச் சான்றிதழ், வசிப்பிடச் சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். அனைத்து இளைஞர்களும் பெண்களும் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி ட்ரெயினில் வழி இணைப்பு சென்று பயணியாகி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். நேர்களும் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில். நீங்களும் வாங்க, உங்களுடைய கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாலு மணி ஆறு நாற்பதுக்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் போஸ் நரம்பு வேதிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் லைக் ஷேர் கமெண்ட். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, ட்ரெயினில் வழியனுப்ப சென்று பயணியாகி இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். மலங்கைமான் துரை சொல்லியிருக்கிறாங்க, என்ன அனுபவத்தில் நடந்துள்ளது? ரயில் ஏற்றி விட சென்றேன், அவர்களின் பெட்டி படுக்கையை எடுத்து கொடுக்க வண்டியில் ஏறினேன். ஆனால் வண்டி புறப்பட்டது தெரியவில்லை. தஞ்சாவூர் வரை சென்று திரும்பவும் கும்பகோணம் வந்து என் வண்டியை எடுத்து சென்றேன் அப்படின்னு வலங்கைமான் ஆட்டோதுரை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாகும் முகமது ரஃபீக், இதுவரை சம்பவம் நடந்ததில்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கும்பகோணம் குமரன் அவரும் வந்து அந்தமாரி அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, ட்ரெயினில் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரைக்கால் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் போகணும்னு நினச்சா, அதனால் அவங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், ஒரு முறை உறவினர்கள் அன்போடு அழைத்ததுனால அவங்களோட சென்னைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயினில் போயிருக்க அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன், இவங்க சொல்கிறாங்க அப்படி எதுவும் வாய்ப்பு அமையவில்லை அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ட்ரெயினில் வழியனுப்ப சென்று பயணியாகி இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திரும்ப நம்ம படிக்கலாம் பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 103.3. இது எல்எஸ்சி.

தகஜரதா கிட்ட தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா தகஜரதா த

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: 3:30 அரைக்கல் பண்புடையோடு உங்களை இணைத்திருப்பது எல்எஸ்சி. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ட்ரெயினில் வழியனுப்பு சென்று பயணியாகியிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா ஃபேஸ்புக்கில். நேர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படி எதுவுமே நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓமன் நாட்டில் வரதராஜன் அவரும் அப்படி எதுவும் நடந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தில்லை சீனிவாசன் ரயில் பயண அனுபவம் கம்மி, எல்லாம் பஸ் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரயிலின் பயணம்

செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தில் அவர் சும்மா ரயிலில் போயிட்டு வருவேன் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கிறாரு. திரும்ப ஐங்கரன், இவங்க என்ன ஒரு திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் சொல்லியிருக்கிறாங்க. சென்ற வாரம் தம்பி திருமணம், குடும்பத்தோடு ரயிலில் பயணம் செய்து வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் செய்தி கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, நல்ல கேள்வி. எனது நண்பர்களை பணி நிமித்தமாக பெங்களூர் செல்ல நெய்வேலிக்கு ரயிலில் வழியனுப்ப நானும் போனேன். அப்போ கொஞ்ச நேரம் காத்திருந்தோம். அந்த சில மணி துளிகளில் என்னையும் பேசி அங்கு வேலை செய்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி அழைத்து சென்று விட்டார்கள். பொட்டுக்கொள்ள துணி கூட இல்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் போன ஒரு வாரத்தில் நான் திரும்பி வந்துட்டேன், அது வேற கதை அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை நம்மளுடைய அவர் பகிர்ந்திருக்கிறார். அதாவது தெரிஞ்சு அவங்களோட பயணியாக போயிருக்கிறாரு. வழி அனுப்ப போயிட்டு பயணியாக ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் வேற தங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்கிறாங்க. திருவாரூர் இருந்து தஞ்சாவூருக்கு மனைவி மகளை ட்ரெயினில் ஏற்றிவிட்டேன். ஏதோ சரியாக வீட்டு சாவியை பையில் பார்த்தேன். அந்த நேரம் பையில் பார்த்துருக்கார் போல, காணவில்லை. ஆஹா, வீட்டு சாவி அவர்களிடமே இருந்தது. உடனடியாக கடைசி பெட்டியில் ஓடி சென்று ஏறிவிட்டேன். பிறகு என்ன, நானும் ஒரு வழியாக அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி சாவியை வாங்கி கொண்டு திரும்பி வந்தேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எவ்வளோ சுவாரஸ்யமான அனுபவம். காட்டுமன்னர் கோயில் குளஞ்சியப்பன் சார், அப்புறம் பவித்ர மாணிக்கம் ரகுபதி சார், இவங்களாம் வந்து அவங்களுடைய அனுபவத்தை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்க. கல்லேரி ரஜினிகாந்த் அவர் சொல்கிறாரு, ரயிலில் பயணம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களோடு பயணிக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நம்ம வந்து பயணியாக ஆயிட்டிங்களா, வழியனப்ப சென்று அப்படின்னு தான் கேட்டோம். பலருடைய பதில் வந்து அப்படியே இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது, சம்மந்தம் இல்லாமல். சரி, அடுத்து அது போன்ற அனுபவம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் இவங்க? ராமன். அவங்களுடைய ஊர் பேர் அவங்க தெரிவிக்கலை. ஷாகுல் ஹமீது ராஜா குடிப்பால் பாளையத்திலிருந்து வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்கிறீங்க, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல. திருவாரூர் கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா எப்போதும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சுக்கிறாரு. அடுத்து வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருதவடுகநாதன். ஒரு தடவை நண்பரை ஏற்றிவிட சென்றிருந்தேன். அந்த நண்பரோடு பேசுவது ஜாலியாக இருந்தது. அடுத்த நிறுத்தம் வரை டிக்கெட் எடுத்துக்கொண்டு பயணித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாழிக்கல்பட்டி முத்துசாமி, அப்படியான அனுபவம் இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ட்ரெயினில் வழியனுப்பு சென்று பயணியாகி இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். நேயர்களும் தங்களுடைய சுவாரஸ்யமான அந்த பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் சாதாரணமாக சொல்லும்போது நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புகிறோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த பதில்களோடு ஒன்று ஆம் இல்லை அது கூட நம்ம சொல்லி அனுப்பலாம். அந்த மாதிரி நேயர்கள் வந்து தங்களுடைய பதிவுகளை விட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? தொடர்ந்து நிகழ்ச்சிகள் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது எல்எஸ்சி.

0: காரைக்கால் பண்பலையின் உருப்படி 3:35 காரைக்கால் ONGC காவேரி சார் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: புத்த புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுத இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நேரம் இப்பொழுது 3:40 ஆகுது. காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ட்ரெயினில் வழியனுப்ப சென்று பயணி ஆகியிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. அடுத்து வந்து அனுபவம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சில நேயர்கள். அடுத்து ஜான்சி கவியரசையும் அதை தான் சொல்கிறாங்க. பொறையால் லதாவும் அதே சொல்கிறாங்க. புதுரம் ஆட்டோ கார்த்திகேன்னு சொல்கிறாங்க. வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க கஸ்டமர் வந்தாங்க, அவங்கள ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள சரஸ்வதி கோயில், ஆதிவிநாயகர் கோயில், திருவற்றியூர் அரிதமிகு கோயில் எல்லாத்துக்கும் காட்டிட்டு திரும்ப கொண்டாந்து விடும்போது அவங்களும் கூட கூப்பிட்டாங்க. அவங்களே திரும்பி வரத்துக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. அவங்களோட போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பந்தநல்லூர் ரபேக்கா இது போன்ற அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூண்டி பாஸ்கரன் சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் இது போல் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேமாத்தூர் அமுதா

யாரையும் வழியனுப்ப சென்றதில்லை. வழியனுப்ப என் கணவர்தான் வருவார். அப்புறம் மகள் சென்னையில் இருப்பதாக பார்க்கவே சென்றேன். ட்ரெயின் ரெடியாக நின்றுட்டு இருந்தது. முன்பகுதி பின்பகுதியில் ஏறணும். நான் நடுவில் ஏறிட்டேன் தெரியாமல். அப்புறம் ஃபைன் கட்டிட்டு ஏதோ ஒரு இடம் கிடைத்தது, அதில் உட்காந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இதுவரைக்கும் இது போல் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழி அனுப்பி வைத்திருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நாகூர் யூசுப் மாலிம். கரைக்கிற பண்புகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இது எல்எஸ்சி

0: கரகர் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடைசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடைசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. கரைக்கல் பண்புடையினுடைய LSE நிகழ்ச்சியில் என்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் முகநூல் பக்கத்தில் அப்படின்னு பார்த்தா, ட்ரெயினில் வழியனப்ப சென்று பயணியாகி இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். நாகூர் யூசுப் மாலிம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோம். ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க, தம்பி என்னுடைய தம்பியை பயணம் அனுப்ப ரயிலில் சென்றோம். என்னுடைய முதல் அனுபவம் 2013 மாயாட்டிலிருந்து சென்னை வரை. இப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஒரே இடத்துல வழி அனுப்ப சென்றது மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பஸ்ஸுக்கு வழி அனுப்பும் போது நானும் போயிருக்கிறேன் அப்படின்னு பாப்பா கோவில் ரவி சொல்கிறாங்க. புதுத்துறை செல்வகுமார் அப்படி இதுவரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குத்தாலம் தொப்பு தெரு சிவசுப்பிரமணியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஓ என்ன பதிவு தெரியலையேன்னு அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அவர் ஒரு முறை சென்னை போகிறதுக்காக நண்பரை வழி அனுப்ப வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு மாமா கிட்டேருந்துன்னு, அதனால் சென்னைக்கு அவரும் கிளம்பி போயிருக்கிறாரு, திரும்பி உடனே வந்துடலாம் அப்படின்னு. அது வழி அனுப்ப சென்று அவர் பயணியான அந்த தருணத்தை சொல்லியிருக்கிறாரு. தஞ்சாவூர் பாக்கியராஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரி ஷாகுல் ஹமீது அவங்களும் அந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் யார், சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து எங்கே அவங்க பொண்ணை வழி அனுப்ப போய் பேத்தி ஒரே சத்தம் போட்டு அழுகை, அதனால் நானும் போக நேரிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதம்பார் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகள் பேரப்பிள்ளைகள் ட்ரெயினில் ஏற்றிவிட கும்பகோணம் போயிருந்தேன். கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு காத்திருந்தார்கள். அங்கேயும் அதே மாதிரி குழந்தைகள் அடம்பிடித்ததுனால சென்றோம். அப்புறம் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் இல்லாமல் ஃபைன் கட்டி போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்கள் தங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. கரைக்கல் பண்புடை 100.3 இது LSE.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

இப்போ பார்த்தீங்கன்னா 3:55 ஆகுது. எல்எஸ்சி நிகழ்ச்சிகளோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். இன்னைக்கு வந்து ட்ரெயினில் வழியே பின் அனுப்ப சென்று பயணியாகி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா முகநூல் பக்கத்தில். இப்போ ஒரு 4 நேயர்கள் அவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தோன்னா காமேஸ்வரம் செல்வி, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நிரவி ராஜவேல், கடலங்குடி பூங்கோதை, அடுத்து பேரளம் செந்தில்கண்ணன், இவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் இவங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பாபு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முறை என் மனைவி வெளியூர் செல்ல நான் அவரை வழி அனுப்பி வைக்க ரயில் நிலையம் வந்து அவரை ஏற்றிவிட்டு வீட்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது ஒரு துக்க நிகழ்ச்சி தகவல் வந்தது. அப்புறம் நானும் போய் பயணம் மனைவி இறங்கும் இடத்தில் சந்தித்து இருவரும் ஒன்றாக சென்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி நேயர்கள் அவங்களுடைய அனுபவத்தையும் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ட்ரெயினில் வழியனப்ப சென்று பயணியாகி அனுபவம் இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு நிறைய நேயர்கள் தங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி இனிதை விடைபெறுவது இன்றைய எல்எஸ்சி.

உங்களிடமிருந்து இனிதாய் விடைபெறுகிறது எல்.சி. நேர்களை காரைப்பண்பலின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு. நேரம் இப்பொழுது 4 மணி.

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். அறிவோம் நம் உரிமை நிகழ்ச்சியில் காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கேற்கிறார். நேரலை நிகழ்ச்சியில நேயர்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். 43168 இது முன்னிணைப்பு எண். 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580 இது தொலைபேசி எண்கள். இன்னைக்கு வந்து பெண்களின் உரிமை, அடுத்தது வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த குடும்ப வன்முறை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். அதற்கான சட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்றதே என் சார் சொல்ல போகிறாங்க. இன்னொன்று இதில் என்ன அப்படின்னாக்கா, தனிப்பட்ட நபர் குறித்தோ இல்லை ஒரு பெயர் எழுப்பியோ நீங்கள் வந்து அந்த கேள்விகளை கேட்காம பொதுவாக உங்களுடைய கேள்விகளை வைக்கலாம். அதற்கான பொறுப்புணர்வு நமக்கும் இருக்குது. பொதுவாக நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக தான் இது அமையணும் அப்படிங்கிறது தான் பண்பலையினுடைய நோக்கம் விருப்பம். நம்ம இப்போது சாரை வரவேற்று அவங்கக்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வருக வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இன்னைக்கு வந்து அறிவோம் நம் உரிமை, இப்போ வந்து பெண்களுக்கான உரிமை என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாமா சார்?
1: கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம்.
0: சொல்லுங்க சார்.
1: இப்போ நம்ம இருக்க பெண்கள் பெண்கள் பெண்கள்னால என்னன்னாக்க, ஒரு ஆணும் பெண்ணும் சமங்கள் இல்லை. ஆக்சுவலி நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவான உடனே என்னன்னாக்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு ஆர்டிகல் 14 சொல்லுது நம்மளுக்கு. ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொன்ன பிறகு அது சமமாக இருக்கா இல்லைன்னா இல்லை. அதனால தான் ஆர்டிகல் 15(3) நான் சொல்லுது, இந்த சட்டத்தின் மீன் பெண்கள்லாம் சமமா இல்லை, அவங்களுக்குள்ள ஸ்பெஷல் சட்டங்களை அதாவது சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து அவங்கள சமப்படுத்தி கொண்டு வாங்க, ஆணும் பெண்ணும் சமமாக கொண்டு வாங்க. இப்போ ஆண் பெண் சமாளினா பல தளங்களில் சம, ஒரு குடும்பத்துலேயே குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு அண்ணன் தம்பி இருப்பான், ஒரு தங்கையும் தங்கை அண்ணன் இருப்பான், இல்லை அக்கா தம்பி இருப்பாங்க, இப்போ ரெண்டு பேர் இப்படி இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, சமமாக நடத்தப்படுறதில்லை. ஏன்னாக்கா இந்த சமூகமும் எப்படி கட்டமைக்கப்பட்டுனா ஆண் பெண் சமமின்மை தான் கட்டமைக்கப்பட்டு, ஆனால் இல்லை அப்படி பார்க்கக்கூடாது, சமமாக தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆர்டிகல் 15(3) வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
0: இந்த பெண்களுக்கான சம உரிமை சட்டம் வந்து எப்போது சார் இது நிறைவேற்றப்பட்டது? இந்த சட்டம்
1: பெண்களுக்கான சம உரிமை சட்டங்கிறது நம்ம வரலாற்று நிறைய போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது நம்ம அரசியல் சட்டம் இந்த ஆர்டிகல் 15(3) தான் வலியுறுத்து. அதுக்கப்புறம் நிறைய சட்டம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வந்த இந்து மறுமண சட்டம்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் விவாகரத்து சட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இருந்துக்கிட்டு நம்ம இந்து அடுத்தது இந்து தத்தெடுப்பு மட்டும் மகப்பேறு சட்டமாக இருக்கட்டும், இது போட்டு நிறைய சட்டங்கள் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் படிப்படியாக நம்ம சட்டம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த சட்டம் கூட அது சம உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம். ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செஞ்சு ஒரே வேலையாக இருப்பாங்க, பெண்ணுக்கு ஒரு ஊதியமும் ஆணுக்கு ஒரு ஊதியம் பாகுபாடு இருக்கும், அதை சமமாக கொண்டு வர வேண்டிய இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
0: சட்டம் வந்து அதற்கு வந்திருக்கு. ஏன்னா நான் அதை பற்றியும் கேள்வி வைத்திருந்தேன் சார். ஏன்னா நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே, சம ஊதியம் டே அப்படின்னு, அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களும் வர சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லி 43168 இது முன்னிணைப்பேன். நேர்களும் அழைப்பில் வந்து அவர்களுடைய அந்த கேள்விகளை கேட்கலாம். இப்போ பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் உண்டு. முன்னாடி வந்து அந்த சுதந்திரம் எப்படி இருந்தது அப்படின்றதும் நமக்கு தெரியும். பெண்களுக்கான அந்த சுய சுதந்திரம் இது பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்க என்ன சார் செய்யணும்?
1: ஃபஸ்ட்டு இது குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கலங்க தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு சட்டங்கிறது சட்டத்தை வந்து ஒரு ஒழுங்குக்கான ஒரு எல்லைக்கோடு. ஆனால் அந்த எல்லைக்கோடுனாக்கா அது சரியாக இருக்கானாக்கா இல்லை, அது சட்டம் தான் சமப்படுறதுக்கான ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, அது ஆர்டிகல் 15(3) தான் நம்மளுக்கு கொடுக்க பெண்களுக்கான உரிமை கொடுக்குற இதுவே அதான் இது. ஆனால் அதில் தண்டனை சம்பந்தமாகவோ நிவாரணம் சம்பந்தமாகவோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்குனாக்கா, இதுக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, டிவிஷன் சொல்லுவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடியது, இப்போ குடும்ப வன்முறையிலிருந்து பாதிக்கப்படுறவங்களுக்கான அந்த நிவாரண சட்டம். அது வந்து சட்டம் வந்து சிவில் சட்டம்னு சொல்லுவாங்க, கிரிமினல் சட்டம். அதில் வந்து சிவில் உரிமைங்கிறது இருக்குது, அதே போல் அதில் என்ன இருக்குன்னாக்கா தண்டனையும் உண்டு. அதில் இது போல் நிறைய சட்டங்களும் இருக்குது. இந்த விவாகரத்து சட்டம் எடுத்துனாக்க நிறைய பேர் அது நெகட்டிவாக கூட பார்க்கக்கூடிய நேர்கள் நெகட்டிவாக கொடுப்பாங்க. அது பெண்களுக்கு அவசியம். அது யாருக்கு சட்டம் கொண்டு வந்தாங்கனாக்கா, முதல்ல அது பெண்களுக்காக தான் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க.
0: இந்த சுய சுதந்திரம் அப்படிங்கிறது கூட பாதிக்கப்படும் போது இந்த விவாகரத்து இது சம்பந்தமான கேஸ்கள் வருமா சார்?
1: ஆமா, சுய அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது, அது ஒரு ஆணுக்கும் பிரச்சனை இருக்கும், ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த சட்டத்துல நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கனாக்கா பெண்கள் தான். ஏன்னா ஆண் எப்போ வேணாலும் இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆண் எத்தனை கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா பெண்

0: அதுலேருந்து விடுப்பே இல்லை. ஒரு ஆணை கல்யாணம் பண்ணால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற அந்த சொல்லாடலோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சட்டம் வந்த பிறகு தான் அவங்களுக்கும் விவாகரத்துக்கான உரிமை கிடைச்சிது, அதுவரை கிடைக்கவே இல்லை.
1: இந்த சட்டங்கள் இதெல்லாம் வந்து எந்த ஆண்டில் வந்து இந்த சட்டம் தோற்றுவிக்கப்பட்டது சார்? எந்த ஆண்டுலேருந்து பெண்களுக்கான இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது? அது
0: பெண்களுக்கான நம்மனாக்கா எந்த ஆண்டுலன்னாக்கா நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவிலே அது நம்மளுக்கு வந்துருச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவிலே வந்துருச்சு அது. இப்போ நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு

0: நம்ம நாக்கா எந்த ஆண்டுலனாக்கா நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவிலே அது நம்மளுக்கு வந்துருச்சு, பிரிட்டிஷ் இந்தியாவிலே வந்துருச்சு அது. இப்போ நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது என்னன்னாக்கா, இப்போ பிரிட்டிஷ்ல 1929 ஃபஸ்ட்டுனாக்கா சதிமுறை தடை செய்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, அது பெங்கால் சட்டம். அதுக்கப்புறம் 1856 வந்து மறுமண சட்டம், அதாவது இந்து பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம், அதுக்கு வந்து தடை கிடையாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 1870 வந்து பெண் சிசு கொலை தடுப்பு, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது இந்த கருத்தம்ப படம் கூட அது சம்மந்தமான படம் தான். 1891 வந்து பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பான வயது தொடர்பான சட்டம். அது என்னன்னா, நீங்கள் இப்போ நம்ம திருமண வயது என்ன ஆணுக்கு,
1: ஆணுக்கு திருமண வயது 21,
0: பெண்ணுக்கு திருமண வயது
1: 18 சொல்லியிருக்காங்க.
0: 18 சொல்லியிருக்காங்க. ஆனால் 1891 என்ன இருந்துச்சுனாக்கா, பெண்ணோட திருமண வயது 15, ஆணோட திருமண வயது 18 இருந்தது. திரும்ப அப்புறம்தான் அது வந்து நம்மளுக்கு சட்டம் வந்து என்னன்னாக்கா, இந்த டிவோர்ஸ் ஆக்ட் வரப்போ தான் 18-21
1: மாத்துறாங்க. இப்போ வந்து அதாவது நீங்க சொல்லும் போதே நிறைய இது நமக்கு கிடைக்குது, அதாவது பெண் சிசு கொலை அந்த இதை பத்தியும் சொன்னீங்க. இப்போ ஒரு இடத்துல அது நடக்குது, ஒருத்தவங்க அதை பாக்குறாங்க அப்படின்னா, அந்த இதை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன சார் செய்யணும்? முதல்ல
0: தடுக்கிறதுக்கு நேரம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஒன்று அவங்களே தடுக்கலாம், ஏன் சொல்றீங்க சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து முடிவு பண்ணவங்க அந்த ஒரு அக்ரஸா இருப்பாங்க கண்டிப்பா, அது அது பெரிய கொடுமை நினைச்சாலே நம்மளுக்கு. அதை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாக்க அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சாக்க நம்ம சட்டப்படியும் நம்ம வந்து இப்போ இருக்க பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படியும் சரி, ஏற்கனவே சிஆர்பிசி ஆக்ட் படியும் சரி, நம்ம ஒரு கடமை அது. ஏன்னா அது பெண்கள் வர முடியாத எந்த ஒரு குற்றத்தையும் நம்ம ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்கக்கூடியவங்க வந்து தகவலை வந்து காவல் நிலையத்துக்கோ செய்யணும், தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு
1: இருக்குது. அடுத்து வந்து சார், இப்போ குறிப்பாக இப்போ பெண்கள் நீங்கள் சம ஊதியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சம ஊதியம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. இப்போ ஒரு அன்ஆர்கனைஸ்டு இதில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குன்னு அதாவது எந்த ஒரு ஊதியமும் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு சம ஊதியம் இல்லாமல் நம்ம பார்க்குறோம். அது தமிழில் அன்ஆர்கனைஸ்டுனாக்கா அந்த வார்த்தை
0: முறைசாரா
1: தொழிலாளர்கள், அந்த முறைசாரா தொழிலாளர்களுடைய அந்த சம ஊதியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி அணுகணும்? ஏன்னா அவர்களுக்கு தெரியாது இல்லையா, அவர்கள் எப்படி அணுகணும், எப்படி அவர்களுக்கான அந்த ஊதியத்தை அவங்க பெற்றுக்கொள்வது?
0: ஆக்சுவலி அந்த இடத்துக்கு நம்ம என்னன்னாக்கா, லேபர் ஆஃபீஸர், லேபர் இன்ஸ்பெக்டர், நம்ம கரெக்ட் லேபர் இன்ஸ்பெக்டர் தான் அதை அணுக முடியும். அது உண்மையாக சொல்ல போனாக்கா என்ன சொன்னாக்கா, அது ஈஸியாக இருக்கா அப்படின்னாக்கா இலகுவாக இல்லை. ஏன்னா அதே கட்டட தொழிலாளர் இருப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி வந்து கொத்தனார் வேலையை வந்து அது ஆணுக்காக தத்து கொடுக்கப்படுறதற்கு ரொம்ப ரேர் வந்து தான் பெண் இருக்காங்க. ஆனாலும் அவர்களும் அந்த வேலையில் கட்டட வேலையில் ஈடுபடுறாங்க. ஒரு ஆணுக்கு வந்து இருக்கக்கூடியவங்க அவங்க சிறப்பு தொழில் சொல்லக்கூடியவங்க ஒரு 1000 ரூபாய், 1200 ரூபாய், பெண்ணுக்கு வந்து இப்போ 500-800 தான் அப்படி கொடுக்குறாங்க. பட் ஆனால் சம வேலையாக இருந்தாக்கா சம கூடும். இப்போ ஒரு நான் என்னன்னா, ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் பெண்ணு இருக்கும் ஆணும் இருக்காங்க, ஆனால் அங்கே சரியாக
1: இருக்குது
0: சம ஊதியம். ஆனால் சில இடத்துல டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ நமக்கு 2019 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, கோட் ஆஃப் வேஜஸ் 2019 ஒரு இது, சம வாய்ப்பு சம ஊதியம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் வந்து நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நடைமுறையிலேயே நாம் தான் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
1: அதாவது இது சட்டத்தை போய் அணுகாத அளவுக்கு அவரவர்கள் நியாயப்படி நடந்துக்கிட்டாக்கா அதற்கான தேவையே இருக்காது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா?
0: அதான், ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம். இந்த சட்டத்தைப்படி போனால் சொன்ன இப்போ ஆக்ட் கொண்டு வந்துருக்காங்க இல்லையா, 2019 அந்த ஆக்ட் பிறகு நாங்கள் வந்து அணுகணும்.
1: சரிங்க சார். அதாவது அடுத்து இந்த உரிமைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது, பெண்களுக்கான சில இடங்களில் கல்வி உரிமைகள் மறுக்கப்படுது. இப்போ அந்த பெண் வந்து எப்படி அணுகணும்னா, தனக்கான அந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படி அந்த உரிமையை அவங்க எடுத்துக்கிறது சார்?
0: தனக்கான கல்வி உரிமை கிடைக்கணும்னாக்கா நம்ம அதை நீங்கள் பொதுவாக சொல்லலாம். அதாவது என்ன, ஒரு நான் டாக்டர், நான் வந்து ஒரு அட்வொகேட் ஒரு அம்மா படிக்க போகணும் இருக்காங்க, ஆனால் அங்கே கொடுக்க மாட்றாங்க, பெண் வரக்கூடாது, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்குனாக்க நம்ம உடனடியாக நம்மளுக்கு ரெமெடி எங்கே இருக்குனாக்கா நம்ம ஐகோர்ட்டு அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு தான். ஐகோர்ட்டு இலகுவாக வந்து நம்ம போய் நம்மளுக்கான ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க ரிட் பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன். எங்கெல்லாம் மனித உரிமை பாதிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தன்னுடைய சுய உரிமை பாதிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் எங்கே போக முடியும்னாக்கா அந்த ரிட் 226 சொல்லுவோம். அந்த ரிட் பெட்டிஷன் மூலம் தான் நீங்கள் உயர்நீதிமன்றம் மூலியமாக அதை நம்ம பெற முடியும். இது போல பிரச்சனைக்கு விரைவாகவே உயர்நீதிமன்றம் இப்பொழுது நான் விரைவாக தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.

0: சார், நேர்கள் வராங்க, கேட்போம்.
1: வணக்கம்.
0: சரி, தொடர்ந்து பேசலாம். நேர்களும் இணைப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க, முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்காக நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், என்னென்ன கொடுமைகள் என்னென்ன இருக்குது, சில இடங்கள்ல அதற்கான பாதுகாப்பு எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றது குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த இப்போ நேர் வராங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இணைப்பில் கோளாரா இல்லை அவங்க பேசாமல் இருக்காங்களா நமக்கு தெரியலை. சரி சார், நம்ம அடுத்து. வணக்கம், சொல்லுங்கள். இணைப்பில் வந்து வர்றாங்க, ஆனால் அவங்களுடைய குரல் நம்ம கேட்கலையா என்ன அப்படின்றது தெரியலை. சரி, பெண்களுடைய சுய சுதந்திரம் பற்றி நம்ம இப்போ பேசணும். அந்த மாதிரி சார், பெண் குழந்தைகளுக்கான சில திட்டம், நம்ம வந்து பெண் குழந்தைகள் அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு இதாக இருந்தாலும் சில இடங்களில் அவர்களுக்கான சில பாலியல் தீண்டல்கள் இருக்குது. ஒரு குழந்தை வந்து இதை சொல்லணும், ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த விழிப்புணர்வை எப்படி நம்ம ஏற்படுத்துறது சார்? ஒரு குழந்தைக்கு அப்படிங்கும்போது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதற்கு என்ன மாதிரியான சட்டங்களும் இருக்குது அதையும் சொல்லுங்கள்.
2: இப்போது நம்ம குழந்தைக்கான விழிப்புணர்வு, குழந்தை அவங்களை பெருசாக விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அதுதான் குழந்தை. குழந்தைக்கு நல்லதுன்னு தெரியாது, கெட்டதும் தெரியாது. ஒரு 5 வருஷம் குழந்தை சூப்பராக பாடுதும்பாங்க, அதே குழந்தை பேசவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க.
0: சரி, இணைப்பில் வராங்க, தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம்.
3: இனியா மாலை, வணக்கம்மா.
0: சொல்லு, யார் பேசுறீங்க சார்?
3: ராஜேந்திரன் மணக்குடிமா. உங்களுக்கும் சாருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் சார். என்னுடைய கேள்வி சார், முக்கியமான கேள்வி, இந்த மகப்பேறு விடுமுறை இருக்கு பாத்தீங்களா, இந்த மகப்பேறு விடுமுறை வந்து அரசுக்கு ஒரு ஒரு நீங்க சட்டத்துக்கும் ஆண் பெண் இருவரும் சமம்னு சொல்றோம். அதே பாத்தீங்கன்னா அரசுடைய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மகப்பேறு லீவு 1.5 ஆண்டு கிடைக்கிறது. அதே கார்பரேட் நிறுவனங்க வேலை செய்யறவங்களுக்கு அந்த அளவு இல்லையே சார்.
0: வரதட்சணை கொடுமை என்றைக்கு சார் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்
3: இதுக்கும் ஒரு வழி சொல்லுங்க சார். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல வேலை இருக்கிறவங்க கூட இதுல வந்து நிறைய
0: மகப்பேறு விடுமுறை கவர்மெண்ட்டும் கார்பரேட்டுக்கும் கேக்குறாங்க, அதற்கான இது எப்படி நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றது கேக்குறாங்க இவங்க.
2: பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இந்த ஆக்டுக்கு, மகப்பேறு பெனிஃபிட் ஆக்டுக்கு வந்து எல்லாருக்கும் உண்டு. 1961 நினைக்கிறாங்க. 26 வாரங்கள் வந்து அதை விடுப்பாக கொடுக்கணும், ஊதியத்தோட. ஊதியம் இல்லாமல் ஊதியத்தோட கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் அரசு நிறுவனங்கள், ஏன்னா அரசு நிறுவனம் அதை கடைபிடித்து வராங்க. ஆனால் தனியார் நிறுவனம் அதை கடைபிடிக்குதா அப்படின்னாக்கா, சில கார்பரேட் நிறுவனங்கள் கடைபிடிக்குது, சில கார்பரேட் நிறுவனங்கள் அந்த டைம் வந்துருச்சுனாக்க என்ன செய்கிறாங்கனாக்கா ஏதோ காரணம் சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனால் இதுக்கு அந்த சட்டத்திலே இருக்குது, அந்த சட்டப்படி தான் அணுக முடியும். ஆனால் சட்டப்படி அணுக முடியும்னாக்கா இன்னும் நம்ம டைட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் அதுக்கான ஒரு சட்ட வரையறை கொண்ட ஒரு அவசியம் இருக்குது.
0: என்ன கேட்டால் ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும்,
2: ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது,
0: பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது.
2: ஆனால் சட்டப்படி அவங்க கேட்க முடியும். ஆனால் கார்பரேட் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். கார்பரேட் என்ன நடக்குதுனாக்கா அவங்களுக்கும் எங்களை கூட அட்வொகேட் வந்து லீகல் இருக்காங்க, அது எப்படிலாம் பாய்காட் பண்ணுறதுங்கிறது தெரியும். பட் சட்டப்படி நம்ம இங்கே நானே பாய்காட் பண்ண பொறுமையில, ஆனால் சட்டப்படி அவங்களால அணுகிறதுக்கு நீதிமன்றம் அணுகுனாக்கா அதுக்கான பலனை பெறும், நிவாரணத்தை பெற முடியும்.
0: அவங்க வந்து அதை தைரியமாக அவங்க போய் அதை செய்யணும்.
2: அப்புறம் இன்னொரு கேள்வி நேரம் வரதட்சிக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னாக்க, ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கு அடுத்தது பெண்ணு வந்து ஒரு போக பொருளாகவும் நம்மளோட ஒரு பொருளாகவும் கருதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த சமூகம்னு அதில் வீழ்படையணும். எல்லா வீட்லையும் ஒரு பெண் இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க, மகளாக இருப்பாங்க, மருமகளாக இருப்பாங்க. பெண் வந்துட்டே இருப்பாங்க, பல்ல வடிவில். ஆனால் அந்த பெண்ணுக்கும் அவளுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களுக்கும் சக மனசு தான் நினைக்கிறப்ப தான் இதுலேருந்து தீர்வு கிடைக்க முடியும். ஏன்னா ஆசை தான் இல்லாத காரணம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குனாக்கா 50 சவரன், 100 சவரன், 10 சவரன், 5 சவரன்லேருந்து 7 சவரன்லேருந்து ஆரம்பிச்சுட்டே இருக்காது. அப்போது அவங்கள அதை தடுக்கிறதுக்கு வரட்சின் தடுப்பு சட்டம் கிளியராக இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடம் இதில் 25,000 வருதும், இல்லைன்னா எவ்வளோ நீங்கள் அந்த டவுரி கேட்டீங்களோ அதுபோல் டபுள் மடங்கு கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லிருக்கு. இன்னும் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்லேயும்

0: அது 7 வருடங்களுக்குள்ள அதுக்கான கொடுமைகள், ஒரு தீ வைப்பு, வேற அவமதிப்பு, இந்த கொடுமைகள் தான் அதுக்கும் தண்டனை அதில் கிளியராக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் எப்போ அதை முடிக்க முடியும்னாக்கா, இந்த சமூகம் விழிப்படைந்த சமூகமாக மாறும்பொழுது தான் முடியும். ஒவ்வொரு வீட்டில், சில வீட்டில் இப்போ வரச்சுனா இல்லைங்க, பொண்ணு கொடுத்தா போதுங்க அப்படிங்கிறது ஒரு சொற்பமான அளவு வந்துடுச்சு. ஆனால் இன்னும் மாறணும். அப்போ இன்னொரு நூதனமான அதுக்கு வேலை வச்சுருக்காங்க, இப்போ அதுக்கு சீதனமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. சில பெண் வீட்டாரும் முன் வந்து கொடுக்குறாங்க, அதனால அங்கே பிரச்சனை சீதனம்ங்கிறது சரிதான். ஆனால் வரதட்சணையை கட்டாயப்படுத்தி அவங்க இருக்காது, இப்படியும் கொடுத்தே ஆகணும் கட்டாயப்படுத்துறதுக்கு பேர் தான் வரதட்சணை. அது ஆசை தான் காரணம். அதுக்கு சட்டத்தின் மூலம் முடிந்தளவு தடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமூகம் மனமாற்றம், அது மனமாற்றம் அடைய வேண்டும்.
1: தொடர்ந்து பேசலாம் சார் இடைவெளிக்கு பிறகு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இது அறிவோம் நம் உரிமை. காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. நேயர்களும் வந்துட்டே இருக்கிறாங்க, அடுத்த நேயரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க சார்? நிகழ்ச்சி என்னன்னு தெரியாம அந்த நேயர் வந்து பாடல் கேக்குறாங்க. சார், நம்ம அடுத்து வந்து குடும்ப வன்முறை, அது குடும்ப வன்முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார நிறைய இருக்கு, அதை நம்ம சொல்லுவோம் சார், கேட்கலான் இருக்கேன் சார். நீங்க குடும்ப வன்முறை அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்போ குடும்ப வன்முறை அப்படின்னாக்க, குடும்பம்னா நான் எங்களை அதே தான், கணவர் இருப்பார், அம்மா இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, கொழுந்தனார் இருப்பாங்க, இதை குடும்பம் அத்தை இருப்பாங்க, யாரோனா இருப்பாங்க, இந்த உறவுகள்லாம் உள்ளது தான் குடும்பம். இவர்களால் செய்யப்படுகிற ஒரு வன்முறை தான், ஒரு பெண்ணுக்கு இவர்களால் செய்யப்படிய ஒரு வன்முறை தான் குடும்ப
0: வன்முறை. உடல் அளவுல கொடுக்கறது, அதாவது உடல் அளவுல அடிப்பது அந்த மாதிரி, மனதளவுல பாதிப்பை கொடுக்கறது, பொருளாதார ரீதியான பாதிப்பை கொடுக்கறது, இந்த மாதிரி வன்முறைகள்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த எல்லாம் சேர்ந்து கொடுக்கறது தான் அப்படின்னு. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து காயப்படுத்துறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப வெளியில போகணும், அது ஒரு நள்ளிரவு நேரமாக இருக்குது அப்படின்னா, அந்த பெண் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? அதற்கு ஏதாவது எண்கள் இருக்கா? அந்த பெண் உடனடியாக தொடர்பு கொள்றதுக்கு எங்கே அழைக்கணும், என்ன செய்யணும், அதற்கான விழிப்புணர்வை சொல்லிவிட்டு அதற்கான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
1: ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு, அவங்க வந்து தான் அந்த ஃபைட்டை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிட்றாங்க, பொறுத்து பார்க்குறாங்க. ஓரளவு முடியவே இல்லை அவங்களால, நான் இப்படியாச்சும் இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு 100 தான், அதுக்கடுத்து 112. இது 112ங்கிறத போர்ட்டல்னு சொல்லுவாங்க, போர்ட்டல் மொபைல்னு சொல்லுவாங்க, அது அந்த வாகனம் சுற்றிக்கிட்டே இருக்கும் காவல் நிலையத்துலேருந்து, அவங்க வந்து அவங்கள வந்து செக்யூர் பண்ணுவாங்க. இல்லை 100 சொன்னாக்க அதுவும் வரும், அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த வன்முறையை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரர் பகர்னாங்களா
0: 100 அல்லனா 112.
1: இன்னும் 2 நம்பர் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது யார், அது மட்டும் வழி இருக்கான்னாக்கா யார் வேணாலும் தகவல் சொல்லலாம், சரிங்களா? ஒரு வழி போக்க அந்த வீட்டு ஒரு அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பார்க்குறாங்க, அவரால் முடிஞ்சால் தடுக்கலாம். அவர் தடுத்தாக்க அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாது, ஆனால் அதே இல்லாமல் அவருக்கு உடனடியாக காவல் நிலையத்துக்கு சொல்லலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம இந்த குடும்ப வன்முறையிலேருந்து பாதுகாக்கும் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது, 2005 கொண்டு வரப்பட்ட சட்டம். இது சிறப்பான சட்டம், இப்போ இன்னைய வரை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டம்னா அந்த சட்டம் இருந்திருக்கு. அதில் அந்த சட்டம் தான் சொன்னேன், அந்த சட்டம் என்னன்னாக்கா சிவில் மற்றும் கிரிமினல் சட்டம். இப்போது எல்லா சட்டங்களும் தண்டனை மட்டும்தான் இருந்துச்சு, இதில் ஆனான்னாக்கா அவங்க உரிமையை பாதுகாக்கக்கூடிய வழிவகைகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சிறப்பு அதிகாரியும் வச்சுருக்காங்க, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு அதிகாரின்னு ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் இருக்கணும். அதில் அந்த அதிகாரியை நம்ம தொடர்பு கொண்டாலும் உடனடியாக நிவாரணத்துக்கு வழி பண்ணுவாங்க.
0: இல்லை அந்த அதிகாரியை எப்படி தொடர்பு கொள்றது சார்?
1: அந்த அதிகாரி காரைக்கால் நம்ம நம்பர் இல்லை, நம்ம காரைக்கால் வந்து
0: நெட்ல போட்டு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும்
1: ஏன்னா ஈஸி ஆக்சஸ் என்னன்னாக்க நம்ம நெட் ஆக்சஸ் அதாவது மோஸ்ட்லி அதில்

0: கிடைச்சிருது கிடைச்சிருது.
1: என்னன்னு சார் அதில் போட்டு நம்ம டைப் பண்ணி பார்க்கணும்.
0: டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அந்த ஆக்டை போட்டு பாதுகாப்பு அதிகாரின்னு போட்டாலே அது வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் 100 தட்டினாலும் அவங்களே வந்து அது எல்லாமும் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. 100 இல்லை 112 அதெல்லாம் கிடைச்சிருதுங்க. நீங்கள் என்ன இன்னும் எப்படியா இருந்தால் அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மூலம் நம்ம கிடைக்கிறது நிவாரணம் இருக்குது.
1: இந்த பாதுகாப்பு அதிகாரி மூலமா அவங்க அணுகலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு மாவட்டத்திலயும் இருப்பாங்களா சார்?
0: கண்டிப்பா இருக்கும், அந்த ஆக்ட்ல தான் சொல்லிருக்கு, இருக்குன்னு சொல்லிருக்காங்க.
1: அது வந்து மிக பெரிய சப்போர்ட்டா இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க.
0: ஒரு இந்த சட்டம் ஒரு 50% ஒரு பாதுகாப்பு தான் கொடுக்கறதா நான் பாக்குறேன். ஏன்னா நீதிமன்றம் பாக்குறப்ப அந்த டிவிசி ஆக்ட்னு சொல்லுவோம், அந்த இதுல வந்து நிறைய நிவாரணம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இல்லைன்னா உடனடி நிவாரணம் அதில் மற்ற சட்டத்தில் எதுவுமே இல்லை. இதில் தான் இன்றி மாற்றம் இதில் தான் பெற முடியிருக்க வாய்ப்பு இருக்குது.
1: சரி சார், நேர் வராங்க கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் குமாரவேல்.
1: இளைய பெருமாநல்லூர் குமாரவேல், சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி.
2: மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க மேடம். மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு போலீஸ்ல ரொம்ப துன்புறுத்தல இருக்கு, துன்புறம் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் வேகமா என்னுடைய செயல்பாடு ஏதாவது வேற குடும்பம் பண்ணா அதுக்கு என்ன செய்யலாம்?
1: கணவர் குடித்தாருன்னா அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது நீங்க கேக்குறீங்க.
2: மனைவி சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேடம், பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன, அவரு எப்படி அவரை மாத்துவாங்க இல்ல என்ன அவருக்கு
1: என்ன செய்வாங்க?
2: அவரு மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் பெரிய கொடுமை பண்ண விடல, என்ன போய்ட்டியா
1: அந்த மாதிரி கேக்குறீங்க.
0: இந்திய அந்த குடும்பம் என்பது கொஞ்சம் ஒரு அழகானதும் கூட சிக்கலானதும் கூட. இந்த ஆக்டும் அந்த ஆக்ட் நிறைய ஆக்ட் டவுரி ஆக்ட் என்ன வந்த பிறகு என்னன்னாக்கா, ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுத்தாங்க. அதனால அந்த குடும்பம் உடைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னன்னாக்கா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் பேசி பாருங்க, அதுக்காக ஒரு கவுன்சிலர் அப்பாயிண்ட் பண்ணுறது. இப்போ இங்கே குடிச்சிட்டு வராங்கன்னாக்கா நீங்கள் காவல் நிலையம் போனாங்க, அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா கூப்பிட்டு கண்டிக்க தான் செய்வாங்க. ஏன் அப்படி உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, இது குடிச்சா அது போல உங்க குடும்பம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லலாம் செய்வாங்க. இதுக்கு என்ன தண்டனைனாக்கா, அவர் வன்முறை பயன்படுத்துறப்போ வன்முறை பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து தண்டனை சட்டத்துக்குள்ளே அவர் போயிடுவார். ஒரு யார் ஒரையும் அடிக்கக்கூடாது, அது உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யார் ஒருவராக இருக்கட்டும், சரிங்களா? வன்முறையை யாரும் கையில் எடுக்கக்கூடாதான் சட்டம் சொல்லுது. நீ சட்டப்படி தான் நிவாரணம் தேட முடியும் அப்படிந்து என் மனைவி தப்பு செய்கிறாங்க அப்படின்னு அடிக்க முடியாது. அதே போல் மனைவி அது ஒரு ஆணை அடிக்கக்கூடாது, யார் யாரையும்
1: அடிக்கக்கூடாது,
0: சரிங்களா? அப்போ நாங்கள் நிவாரணம்னா தண்டனை சட்டத்தை நோக்கி தான் போக முடியும். அது பிஎன்எஸ் தான், அதுக்கப்புறம் போகிறது அவங்க. இப்போ சரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கேனாக்கா அவங்களுக்கு நிறைய ரெமெடி இருக்காது. அது குடும்ப நல நீதிமன்றத்தை அவங்க அணுகலாம். அந்த டிவிசி ஆக்ட்லேயே வந்து நீங்கள் துன்புறுத்துனாக்கா அதுக்கான நிவாரணத்தையும் பெற முடியறதுக்கு அது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது,
1: அதற்கான சட்டமும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நேரம் இப்பொழுது 4:30. கரைகள் பண்பலை 100.3 எண்ணி கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் அறிவோம் நம் உரிமை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை
3: வழங்குவோம்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலையின் 1.3 அறிவோம் நம் உரிமை. காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கேள்விகளையும் நீங்க கேட்கலாம். 4368 இது முன் இணைப்பு எண். தொலைபேசி எண்கள் 231 231 அல்லது 200

0: 9480 அல்லது 299 580. இப்போ நாம் சார்கிட்ட குடும்ப வன்முறை பற்றி சொல்லி கேட்டுட்ருக்கோம். அதாவது குடும்ப வன்முறை அப்படிங்கிறது ஒரு பெண்ணை மனரீதியாவோ உடல் ரீதியாவோ இல்லை பொருளாதார ரீதியாவோ துன்பப்படுத்துறது. அப்போ அந்த பொண் வந்து யாரை அணுகலாம் அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ வந்து சார், சில பெண்களுக்கு வந்து பிறந்த வீட்லேயும் ஒரு சப்போர்ட் இருக்காது. இப்போ அவங்களுக்கு புகுந்த வீட்லேயும் சப்போர்ட் இல்லை, பிறந்த வீட்லேயும் சப்போர்ட் இல்லை, ஏதோ ஒரு அந்த பெண்ணுக்கு எதிராக கொடுமை நடக்குது. அப்போ அந்த பெண் அது ஒரு இரவு நேரமாக இருக்குது அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணுறது? அவங்க அந்த இடத்த விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக தங்குறதுக்கு ஏதேனும் இடங்கள் அதை மாதிரி இருக்குதா, அரசாங்கம் அதை மாதிரி ஏதாவது செய்திருக்குதா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள்.
1: சட்டப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதுக்கான ஒரு ஹோம் சொல்லக்கூடிய ஒரு காப்பகம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னாக்க அங்கீகரிக்கப்பட்ட காப்பகங்கள், தனியார் நடத்திட்டு இருப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட காப்பகங்கள் இருக்க வேண்டும். அதை வந்து அவங்க வந்து டேக்கோர் பண்ணிப்பாங்க. அப்படி காரைக்காலில் இருக்கு, காப்பகங்கள் இருக்கிறது. இப்போ இவங்க எங்கன்னாக்கா நீங்கள் அதே போல் முதல்ல நம்ம என்னன்னாக்கா 100 தான் நம்ம நம்ம வரும். அடுத்து நான் இப்போ சொன்னோம் இல்லையா, போர்ட்டல் சொல்லக்கூடிய 112 எங்கே சொன்னாலே அவங்க வந்து அந்த உதவியை சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அவர் தான் அந்த பாதுகாப்பு அதிகாரி தான் அதெல்லாம் செய்யணாக்கா அதுக்கான நிவாரணத்தை தேடி கொடுக்க வேண்டிய அவசியம் உடனடியாக.
0: இப்போ அந்த ஹோமுக்கு போகணும்னா அந்த ஏற்பாடையும் அந்த பாதுகாப்பு அதிகாரி செய்வாங்க.
1: உடனடியாக அவர் அடுத்து என்ன எப்படி கேட்கணுனாக்கா அதுக்கு உடனடியாக நீங்கள் என்ன செய்வார்னாக்கா அவர் சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிபதிகிட்ட மனு செய்வார், இது போல் நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தனாங்க. அவங்க அடுத்த ரெமெடி ஆக்சுவலி என்னன்னாக்க நீங்கள் ஹோமுக்கு தான் போகணும் அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த டிவிசி ஆக்டில் பிரிவு 18 படி ஒரு பாதுகாப்பு அந்த வீட்டில் இருக்கலாம். அப்போ என்ன அங்கே காவல் நிலையத்திலேருந்து ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. காவல் நிலையத்தில் ஒரு பெண்ணு ஒரு பெண் காவலரோட இல்லை வந்து அங்குள்ள அதிகாரி அவங்க கவனிச்சு கண்காணிச்சுட்டு இருக்கணும். அதுக்கான உத்தரவு அதுக்கான என்ன நடந்துட்டுருக்குங்கிற ரிப்போர்ட்டை வந்து சம்மந்தப்பட்ட அந்த பாதுகாப்பு அதிகாரிட்ட அவர் வழங்கணும்
0: கொடுக்கணும். இப்போது இந்த மாதிரி குடும்ப நீதிமன்றம் அவமதிப்பு முறையில் இருக்காங்க, அவங்களுடைய வழக்கு வந்து கோர்ட்டில் ஏதோ நடக்குது அப்படின்னா சார், அங்கே குழந்தை இருக்கும்ல, அப்போ அந்த குழந்தையினுடைய நிலை என்ன, அந்த குழந்தைக்கான பாதுகாப்பு என்ன?
1: குழந்தை வந்து அவர் அது குழந்தை சொன்னோம் இல்லையா, அந்த குழந்தை யார் நல்லா பார்த்துப்பா? அம்மா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்களா? அம்மா தான் பார்த்துப்பாங்க. அப்படி தான் அந்த சொன்ன அந்த செக்ஷன் அதே பிரிவு 21 அந்த பெண்களுக்கு அந்த வன்முறை தடுப்பு சட்டத்தில் பிரிவு 21 கீழே என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த குழந்தைய நீங்கள் இம்மிடியட்லாம் அம்மாட்ட தான் ஒப்படைக்கணும். ஒரு 99% அம்மாட்ட தான் ஒப்படைப்பாங்க. சில அதில் டிஃப்ரெண்ட் கேஸ்லாம் இருக்குது. அப்போது அம்மாட்ட ஒப்படைக்க முடியாத சூழ்நிலை கூட சில விஷயம் இருக்குது. அப்போ மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னாக்கா அப்பாட்டவோ அப்பாட்டவோ இல்லைன்னா அந்த கணவர் சார்ந்த வீட்டில் வந்து ஒப்படைப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அம்மாட்ட தான் ஒப்படைக்கணும்.
0: சரி சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கரைகர் பண்பலையில் அறிவோம் நம் உரிமை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். லாயர் சாரோட வின்சென்ட் ராஜ் சார் நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சார், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அவங்க அடுத்து என்ன சார் செய்யறது?
2: இழுத்தடிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு நம்ம அது பல காரணங்கள் இருக்குது நம்ம. ஆனால் இந்த ஆக்ட் வந்து 6 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் முடியுதான்னாக்கா, இந்த நிர்வாகத்தில் சில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அது யாரையும் குறை சொல்ல முடியாது, நம்மகிட்ட அது நிர்வாக பிரச்சனை. ஆனால் என்னன்னாக்கா, இந்த ஆக்டில் ஒரு ரெமெடி ஒன்று கொடுத்துருக்காங்க, சிறப்பானது என்னன்னாக்கா, இடைக்கால ஒரு உத்தரவு கொடுக்க முடியும். அந்த இடைக்காலத்தில் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அதாவது மாதம் மாதம் அவங்களுடைய பொருளுதவிக்காக பணம் கொடுக்கணும், ஒரு கொடுக்க முடியும். அடுத்து பாதுகாப்பு, அந்த பெண்ணுக்கான, அந்த வீட்டில் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அவங்களால போனால் என்னை வந்து நிம்மதியாக இருக்க முடியாதுங்க, ஒன்று என்ன அடிப்பாங்க, இல்லை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த வார்த்தையிலே என்னை கொண்டுடுவாங்க, அதனால் அந்த வீட்டில் எனக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, சோறு போட மாட்டாங்க, எதுவும் போடாங்க, பாதுகாப்பு கிடையாதுனாக்கா, அந்த நீதிமன்றம் என்ன சொன்னாக்க, அது அவர் எப்படி இருக்கா, அதுக்கு ஒத்த ஒரு தனியாக வந்து நீங்கள் வாடகைக்கு வந்து வீடு பிடிச்சி கொடுங்க, அதுக்கான வாடகை பணத்தையும் கொடுக்க சொல்லி, அதாவது இது என்னன்னாக்கா, இன்ட்ரீம் லீஃபாக உடனடியாக கொடுப்பாங்க. இந்த கேஸ் எப்போ முடியுதோ அது வர அது கொடுத்துட்டு இருக்கணும்
1: வாடகை. சரிங்க சார். இப்போ வந்து குடும்ப வன்முறை, அதை பற்றின கேள்விகளும் இருக்குது, நேர்களும் வந்து கேட்குறாங்க, கேட்போம். இதுக்கிடையில் இன்னொரு ஒரு கேள்வி தோணுது, அது கேட்குற தோணும் போது கேட்டலாம் அப்படின்ட்டு. இப்போ பெண்கள் வந்து சாதிக்க துடிக்கணும்னு ஒரு ஒரு துறையில் எப்படியும்

0: சாதனை பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி துறையில் ஏதோ ஒரு துறை, அவங்க சார்ந்த துறையில் வேலை இடத்துல அந்த வெற்றியை தடுக்கிறதுக்காகன்னு சில அவதூறு குற்றச்சாட்டுக்கள் அவங்க மேலே வீசப்படும் இல்லையா. இப்போ பொதுவாக ஒருவருடைய வெற்றியை நம்ம தடுக்கணும் அப்படின்னாலே உடனே அவர்கள் மேலே ஒரு அவதூறு பரப்புவாங்க. அந்த மாதிரி அதுவும் குறிப்பாக ஒரு பெண் மேலே ஒரு அவதூறு குற்றச்சாட்டு பரப்பப்பட்டது அப்படின்னா அந்த பெண் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க எப்படி சட்டத்தை போய் அவங்க அணுகிறது?
1: ஒரு இந்த சட்டத்தை என்னென்னா எப்படி அவதூறு பண்ணாலும் அது அவதூறு தான், அது பெண்ணாக இருந்தது ஆணாம் சரி. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது ஒரு பெண், ஒரு ஆண் வந்து அவுட் போயிடுவாங்க, ஆனால் பெண் தான் சமூகத்தில் நிறைய பாதிக்கப்படுறாங்க, பல விஷயங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதுக்கும் அதுனாக்கா அந்த பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டில் தான் ஒரு ஒரு பெண்ணை கேலி செய்தாலோ இல்லை உருவக கேலி செய்தாலோ இல்லை அந்த நடத்தையில் அவங்க வந்து பங்கம் விளைவிச்சாலோ பணத்தை பங்கம் விளைவிச்சாலோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வர அதுக்கு. அது இப்போ வந்து என்னாக்கா அது பிணையில் வர முடியாத சட்டம், ஏற்கனவே இருந்தது வந்து அந்த சட்டம் எப்படி இருந்துச்சுனாக்கா பிணையில் வர முடியும் இருந்துச்சு. இப்போது பிஎன்எஸ்ல கொண்டு வந்துருக்குதுனாக்கா ஒரு பெண்ணை வந்து நீ எந்த இடத்துல நீ வந்து அந்த கேள்வி சேர்த்து செஞ்சாலும் அது பிணையில் வர முடியாத சட்டத்துக்குள்ளே கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்போ நீங்கள் காவலத்தில் வந்து புகார் கொடுத்தாலும் உரிய விசாரணை பண்ணி உடனே அவங்க அதுக்கான நடவடிக்கை தொடங்கிடுவாங்க.
0: தொடர்ந்து பேசலாம் சார் இடைவெளிக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் அறிவோம் நம் உரிமை. இன்றைய நிகழ்ச்சி காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. குடும்ப வன்முறை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கிடையில் சாதிக்க துடிக்கிற அந்த பெண்களுக்கு ஏற்படுற அந்த இதையும் பற்றி பேசுகிறோம். இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது, அந்த ஆணுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்குது, அது வந்து அந்த நோய் சொல்லாமல் தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறாரு, அதை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைக்கும் அந்த பாதிப்பு வருது, ஆனால் அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அந்த வியாதியினால் அப்படிங்கும்போது அந்த ஏமாற்றப்பட்ட அந்த பெண் என்ன சார் செய்கிறது?
1: இது சப்ஜெக்ட் உள்ளாதான், இது எனக்கு நீதிமன்றம் அதை பல ஆங்கிளில் பார்க்கும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ஏமாத்துறதுக்குள்ளே வருமா அப்படின்ட்டு, இவங்க அந்த நோயை வந்து ஏமாத்திட்டா அந்த பெண் வந்து நிவாரணம் அதை கோர முடியும். ஆனால் நீங்கள் குழந்தை பிறக்கிற வரை அந்த தெரிஞ்சப்போ உடனே தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் எப்போ உங்களுக்கு ஒரு ஏமாற்றப்பட்டு தெரியுதோ அப்போயே உங்களுடைய நீங்கள் ஆப்போசிஷன் ஆரம்பிச்சிடணும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் குழந்தைலாம் பிறந்த பிறகு,
0: குழந்தை பிறந்த பிறகு குழந்தையினுடைய அந்த வியாதிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விஷயமே தெரிய வருதுன்னா
1: ஏற்கனவே சப்ஜெக்ட் இல்லாமல் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் நான் ஏமாத்தப்பட்டு ஆரம்பம் தெரிஞ்சல, இவருக்கு நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்க நீங்கள் வந்து அப்பவே அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துருக்கணும். எடுக்கலப்போ குழந்தை பிறந்த பிறகு தான் அது வருது. ஏன்னா நீங்கள் மரபுவழி நோய்னு சொல்லுவோம், ஒரு ஒரு சக்கரை வியாதி கூட சொல்லுறதுனாக்க மரபுவழி நோய் கேட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அப்பாவுக்கு இருந்தால் அது கடத்தும், அம்மாவுக்கு இருந்தால் அது கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் கேட்குற கொஸ்டின் அப்படி
0: தான்.
1: இதை ஏமாற்றுறதா அது கொடுக்க முடியுமா? ஆனால் அது வாய்ப்பு. இப்போ வேறு விஷயம், அதை வந்து நான் வேலையில் இருக்கேன், இல்லை எனக்கு வந்து ஒரு திருமணத்தை மறைச்சிட்டு கூட வந்து என்ன செய்வாங்க, எனக்கு கல்யாணமும் ஆகலை, அதெல்லாம் பெரும் குற்றம். இப்போ வேலையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா வந்து தெரிஞ்சிடும், உடனே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கான ரெமடியை நம்ம எடுக்க முடியும். அதுதான்
0: இது வந்து இந்த நோய் அப்படின்றதுன்றது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு வந்ததுன்னா அவர்களுக்கான என்ன தீர்வோ அது கிடைக்கும்,
1: நீதிமன்றம் தீர்க்க முடியும். நான் எடுத்தோன்னே அதுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது பல்வேறுபட்ட கொஸ்டின் அதில் இருக்கு.
0: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: உங்களுக்கு அரைக்கல் பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். அரைக்கல் பண்பலையின் நிகழ்ச்சி எது அறிவோம் நம் உரிமை. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறார்.

0: இருக்காங்க. நம்ம பெண்கள் உரிமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அது சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கும் அவங்க பதில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பெண்களுக்கான பணியிட பாதுகாப்பு, இப்போ அந்த இதில் வந்து அவங்களுக்கான ஏதோ ஒரு இன்னல் ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறது சார்?
1: இது ஏன்னா நான் சொன்னேன், குடும்ப வன்முறை எப்படி நடந்துச்சோ அதே பணியிடத்துலையும் அந்த அதிகமாக அவங்க செலவழிக்கிறோம் பணியிடம். அங்கே அந்த பெண் பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு ஆண் என்னன்னாக்க, அந்த பொண்ணை ஒரு மோகப்பொருளாகவோ, அந்த பொண்ணு பாலியல் ரீதியாக சொல்கிறது, உனக்கு நான் எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் அந்த வேலையை செஞ்சு தரேன், ப்ரொமோஷன் தரேன் அப்படிலாம் சொல்லி
0: இழிவுபடுத்துதல்
1: இது எல்லாம் வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே ஐபிஎஸ்லேயும் தண்டனைக்குரிய தான் இருந்துச்சு, இப்போ இருக்கிற பிஎன்எஸ்லேயும் தண்டனைக்குரியது, இன்னும் இருக்கிற பெண்களுக்கான இந்த குற்ற சம்மந்தப்பட்ட சட்டங்கள்லாம் தப்புன்னு சொன்ன பிறகும், ஆனால் அதை வந்து நீதிமன்றத்தை கொண்டு போகிறதுக்கு சாட்சியங்கள் இல்லை. அப்போ இதுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அந்தந்த ஒரு 10 நபருக்குள்ள ஒரு 10 நபர் வேலை செய்கிறாங்கன்னாக்கா, அங்கே வந்து ஐசிசின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி இங்கே ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் அந்த போஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கானவே ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க, அதுக்கு வந்து போஸ் ஆக்ட். அது உச்சநீதிமன்றம் தான் அதை வந்து வலியுறுத்துச்சு, நீங்கள் அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அது போஸ் ஆக்ட் 2013 அந்த சட்டம் இருக்குது. இப்போ இந்த துன்புறுத்தல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, அங்கே ஒரு உள்ளார்ந்த ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி பரிந்துரைக்கும். அந்த கமிட்டி பரிந்துரைச்ச அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னாக்கா, அவங்கள பணியிட நீக்க செய்யும், நிரந்தரமாக நீக்க செய்ய முடியும், இது செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள குற்றவியல் நடவடிக்கைக்கும் உட்படுத்த முடியும். ஓகேங்களா?
0: ஆனால் இந்த கமிட்டி அப்படிங்கிறது அந்த அவர் ஆஃபீஸ்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளார இருக்கும்.
1: ஆஃபீஸ்க்குள்ளே வெளி நபர் இருப்பாங்க, உள்ள ஆஃபீஸ் மட்டும் அதில் இல்லை, வெளி நபர் இருப்பாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லனாக்க எல்லாம் சேர்ந்து சரி ஒரு சரி கட்டுற சூழ்நிலை, அதில் வெளி நபர் ஒருத்தவங்க இருக்கும்.
0: வெளி நபர் ஆஃபீஸில் உள்ளவங்க வெளி நபரோடு சேர்ந்து அந்த கமிட்டி அமைக்கப்படும், அந்த கமிட்டி அமைக்கப்படும், அதுலேருந்து அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு.
1: நம்ம நீதிமன்றத்தில் கூட அந்த கமிட்டி இருக்குது.
0: சரிங்க சார், இப்போ இது பணியிடை பாதுகாப்பு. இப்போ அடுத்து சொத்துரிமை, சொத்துரிமைனா நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கான சொத்துரிமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அந்த சொத்துரிமை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இந்த சொத்துரிமைங்கிறது நம்ம ஆரம்ப கட்டத்தில் என்னன்னாக்கா, பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாமல் இருந்துச்சு, ஆணுக்கு மட்டும் தான், ஆணுக்கு மட்டும் தான். அதில் சொல்லுவாங்க, கொல்லி போடுறவங்களுக்கு தான் வந்து சொத்தில் பங்கு. அது யாருன்னா, கொல்லி யார் போடுவா? ஒரு ஆண் தான் போடுவாங்க. பெண் வந்து இப்போ தான் போடுறாங்க, ஒரு ஆண் தான் போடுவாங்க. அதில் சொத்து வந்து யாருக்குன்னா, பேரனுக்கு தான் போய் சேரும்னு அப்படிலாம் ஒரு இது இருக்குது, அப்படிலாம் கிடையாது. இதை என்ன செய்யறாங்க, நம்மளுடைய சொத்துரிமைக்குன்னாக்கா 1989 இங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இங்கே தமிழகத்தில் தான் முதல் முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதில் பெண் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக சொத்து பங்கு, ஒரு அப்பா சொத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கும் சமமாக, மகன் என்ன பெறுறானோ அதே தான் மகளும் பெற வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. இந்தியாவில் நம்ம சொன்ன போனால் நீ ஆச்சரியப்படுவீங்க, 2005 தான் அந்த மத்திய அரசு வந்து சட்டமே கொண்டு வராங்க. அது வர சொத்துரிமை சட்டம் வந்து வராங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடியே இருக்கோம், 1989 இப்போ நான் கண்டா வாரிசுரிமை வந்து வாரிசுரிமை சட்டம் இருந்த பொழுதும் இந்த சொத்துரிமைங்கிற பிரச்சனையை வந்து சொத்தை பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு 1989 அடிப்படை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. வாரிசுரிமை சட்டத்தில் வந்து கிளியராக சொல்லுது, ஆனால் பிரித்து கொடுக்கறது சம்மந்தமாக இந்த சொத்துரிமை சட்டம் வந்து 1989 நான் புதுச்சேரியிலும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்,
0: அதே சட்டத்தை. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைப்புல அனைவர்களும் வராங்க, கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தன்ராஜ் பேசுறேன் மேடம்.
1: வேதாரண்யம் தன்ராஜா சார்?
2: அன்புராஜ். அன்புராஜ்.
1: அன்புராஜ் சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன?
2: அப்ப ரிஜிஸ்டர் பண்ண பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாம இருந்தாங்க. அவர் இறந்துட்டாரு, வாங்கின சொத்து வாங்கினவர் இறந்துட்டாரு, சொத்து கொடுத்தவரும் இருக்கிறாரு, சொத்து கொடுத்தவர் அப்பாவும் இறந்துட்டாரு, அவரு வாரிசு இருக்கு, இவரு

0: பாரிஸும் இருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டாக்கா அந்த ரிஜிஸ்டர் பண்றது போய் கேட்டோம் சொன்னாக்கா இப்ப உள்ள ரேட்டை போட்டு பணம் கொடு அப்படிதான் கையெழுத்து போடுவோம் ரிஜிஸ்டர் கையெழுத்து போடுறோம் சொல்லிட்டு பிரச்சனை பண்றாரு சார்.
1: ஏற்கனவே சொன்னோம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னாக்கா நீங்கள் நீதிமன்றத்தை தான் அணுகணும். ஒரே விஷயம் சொல்கிறேன், நாங்கள் அட்வர்ஸ் பொசிஷன் சொல்லுவோம். நீங்கள் ஏற்கனவே வாங்கி உங்கள் அந்த பொசிஷன் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால் நீதிமன்றம் போனால் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அந்த இடம் உங்கள்கிட்ட தான் இருந்துகிட்ருக்கு இல்லையா. எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனா அதான் இது சப்ஜெக்ட் இல்லாமல் சொல்லுவோம். நீங்கள் நீதிமன்றத்தை அணுகணும், அங்கே நல்ல நீங்கள் ஒரு வழக்கறிஞர் பார்த்து நீங்கள் மூவ் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.
2: சரிங்க சார், நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அவருக்கு ஒரே லைன் தான் கிடைக்குது போல இருக்கு, அவர் அதையே கேட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: நான் தமிழ்நாட்டிலிருந்து.
2: திருவாரூரா சார்?
3: ஆமா மேடம்.
2: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன?
3: எங்க அம்மா பேரு ஆரியம்மா, அவங்கள்ட்ட கொஞ்சம்
2: கொடுங்க சார்.
4: ஹலோ.
2: சொல்லுங்கம்மா.
4: யாருமா? பையம்மா. திருவாமூர்த்திமா.
2: சரி.
4: என் புள்ளம்மா.
2: சரிங்க, நன்றி நன்றி. என்ன நினச்சி பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியலை. அறிவும் நம் உரிமை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கிட்ட நம்ம உரையாடிட்டுருக்குறோம், அது பெண்களுடைய உரிமை சம்மந்தமாக நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஒருவேளை அந்த மகனுக்கே அந்த கேள்வி தெரிஞ்சிருந்தால் அவர் சொல்லியிருக்கலாம். சரி, அடுத்து அதாவது ஏன்னா நேரமும் நமக்கு இல்லை, 4:53 ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 7 தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஈக்குவல் பேடே, இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பேடே, அதை பற்றி நம்ம ஆரம்பித்தப்பையும் சொன்னோம். இப்போ அதனுடைய அது எதற்காக அப்படின்றது, அதை பற்றி என்ன ஏன்னா அது நம்ம ஒரு தினம் ஒன்று கொண்டாடுறோம் அப்படின்னாலே அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தினமே நமக்கு கொண்டாடப்படுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா சார்?
1: நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், என்ன நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப அதான் ஆரம்பிச்சோம்.
2: நாளை அந்த தினம் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் சொல்லி நம்ம
1: ஒன்று அதை நான் திரும்பி அதை சொல்கிறது என்னென்னாக்கா, இங்கே நான் பாலின பாகுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் பெண்களுக்கு என்ன தான் சம வேலை செய்தாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க அதாவது ஊதியம் கொடுக்கப்படவே இல்லை. நம்ம இன்னொன்று சொன்னாக்கா வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஒரு 3 முன்னு தான் சும்மா இருக்கும் சொல்லக்கூடாது, அவங்க வீட்டில் வந்து ஒரு டைரக்டர் அவங்களுக்குன்னு ஒரு சம்பளமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கொடுக்கணும்னு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோ. ஏன்னா அவங்களும் வந்து வேலை தான் பார்க்குறாங்க, நீங்களும் வேலை, நீங்கள் வெளில வேலை பார்த்தா வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு இப்போது நல்ல நல்ல தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் என்னன்னாக்கா நம்ம ஒரு வரலாறு சொல்லிட்டு போயிடணும். இங்கே பெண்களும் சம்மா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. முதல் முதல் 1881 தான் தொழிலாளர் சட்டம் கொண்டு வந்தது, அதிலே வலியுறுத்தப்பட்டது பெண்களுக்கு வந்து சம ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் செய்கிறதுக்கு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியலம் சட்டம் இந்த 15 பாலினம் உட்பட எதுக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது, எந்த விதத்திலும் பாகுபாடு, அது பாலின சாதியா இருக்கட்டும் மொழியா இருக்கட்டும் இதுல எதுவும் பாகுபாடு காட்டக்கூடாது சொல்லிட்டு. ஆர்டிகல் 31D ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை வாய்ப்புல சம பங்கு கொடுக்கணும், சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இதுல என்னன்னாக்கா தண்டனையும் கொடுக்கப்படல, ஆனா இதெல்லாம் ஒரு கொள்கை வகுத்து கொண்டே இருக்கிறது. அதே போல நீங்க ஒரு தோழ ஒரு ஐயா நம்பர் கேட்டாங்க 40 இது மகப்பேருக்கு என்னன்னு, அதையும் வலியுறுத்தக்கூடிய சட்டம் என்னன்னாக்கா அந்த ஆர்டிக்கல் 42 மகப்பேறு நிவாரணம் மட்டும் மனிதாபன அடிப்படையில பணி வழங்கப்படணும். மகப்பேர்ல வேலைக்கும் போயிட்டு இருப்பாங்க அவங்க, அங்க வேலைக்கு போறப்ப அவங்களுக்கு போய் நீங்க வந்து ஒரு சுமய தூக்கிற தொழிலாளர்களா ஒரு தொழிற்சாலையில, ஆனா அதே வேலை கொடுக்குது. அந்த குழந்தைக்கு சிசுவுக்கு எந்த பாதகமும் இல்லாத ஒரு சின்ன வேலை, ஒரு கல்லை தூக்கி கையில இருந்து எடுத்து ஒரு கிலோ அளவுக்குள்ளதான் எடுத்து வைக்க வைக்க முடியும். அது போல மனிதாபிமான அடிப்படையில் அந்த வேலை இருக்கணும் அப்படின்னு அது வலியுறுத்து. இதுக்கான சட்டங்களும் இருக்கு, தொழிலாளர் சட்டங்களும் இல்லை இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணுனாக்கா நான் திரும்பி சொல்றது தான், இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டாம், தனி மனிதன் மாற வேண்டும். தனி மனிதன்னா நம்ம வீட்டில் இருக்க நம்ம தந்தை பெரியார் சொன்னதுதான், பெண்களுக்கு உரிமை கொடுக்குறப்ப உன் மனைவியை பார்த்து கொடுக்காத, உன்னுடைய உங்க தங்கச்சி உங்க அக்கா அம்மாவை பார்த்து கொடு அப்படின்னு சொன்னது தான் நம்ம இங்கே வலியுறுத்தணும். அப்போ இந்த சமூக மாற்றம் வரணும். இன்னைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், அதுலேயும் என்னை அழைத்ததில் மிக்க நன்றி.
2: சரி சார், அதான் நாளைக்கு உள்ளது அந்த நாளையும் நம்ம நினைவுபடுத்தி அதையும் பேசியாச்சு. பொதுவாக இப்போ அந்த சொத்துரிமை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இடையில வந்து அவங்க வந்ததுனால தான் அது வந்து மாறினது. இப்போ அந்த சொத்துரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்றது இந்த இப்படி 2005 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதில் வந்து என்னென்ன மாதிரி பெண்களுக்கு எப்படி அவங்க

0: இப்படி எனக்கு அந்த சொத்து வேணும் அப்படின்னா அவங்க எப்படி அதை கோர்றது, என்ன உரிமை அவங்களுக்கு அது தரப்பட்டிருக்கு?
1: இப்போது ஒரு நம்ம என்ன வச்சுப்போம், நான் ஒரு 90 ரூபா ஒரு 100 ரூபா காசு இருக்குன்னு வச்சுப்போம். அங்கே அங்கே அப்பா வந்து விட்டுட்டு இறந்துட்டார். விட்டுட்டு இறந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு அம்மா இருக்காங்க, அடுத்து 2 குழந்தை இருக்காங்க. நான் இந்து, இங்கே நிறைய வித்தியாசம் மாறுது என்னாக்கா, ஒரு இந்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, முஸ்லீமுக்குன்னு சட்டம் இருக்குது, கிறிஸ்தவனு சட்டம் இருக்குது. நான் இப்போ இந்து மட்டும் வரேன். இப்போ 100 ரூபா விட்டு இறந்து போயிட்டாக்கா அதில் இறந்து போனாரோ இல்லையா, அவங்களுடைய அம்மாவும் வாரிசு, அப்பா வாரிசு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இறந்து போனவரோடைய ஆணை இறந்து போனாக்கா அப்பா வாரிசு கிடையாது, அம்மா மட்டும் தான் வாரிசு. அதுக்கடுத்தது அவங்களுள்ள குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க, அத்தனை பேரும் வாரிசு. இது எத்தனை 100 ரூபாய். இப்போ அவங்க அம்மா ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று, பிள்ளைங்க 2 பேர்னா 2, 1/4 பிரிச்சுன்னா ஆளுக்கு 25 ரூபா பிரிச்சு கொடுத்துட
0: வேண்டியதுதான். அப்பா மட்டும் கிடையாது, அம்மா அவருடைய குழந்தைகள்
1: சட்டம் இப்படி கொண்டு வந்துருக்க போறாங்க. ஆனா அப்பாவும் கொடுத்துருக்கும், நம்ம என்ன நிறைய பேருக்கு ஆச்சரியப்படுவாங்க, என்ன அப்பாவுக்கு இல்லையா அப்படின்னா, அப்பாவுக்கு இல்லை சட்டம் சொல்லுது
0: அந்த மாதிரி.
1: ஆமாம்,
0: இப்போ வந்து அந்த இது சொல்கிறீங்க, இப்போ சொத்து அப்படிங்கிறது இப்படி தான் பிரிக்கப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. சிம்பிளாக ஒரு 100 ரூபா அப்படிங்கிற பணத்தை வச்சு அந்த சொத்துன்றது இப்படி 4 பேருக்கு பிரிக்கப்படணும்.
1: அதில் வந்து எல்லாம் அப்பா உயிரோடு இருக்கிறப்பயே, உயிரோடு இருக்கிறப்பயே இது கல்யாணம் பண்ண மகன் இறந்து போயிட்டாக்கா அந்த 1/4 பிரிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சொத்தை தான் மிச்சம் அவங்களுடைய மனைவி பிள்ளைங்களை அவங்களோட பிள்ளைங்களும் பிரிச்சுக்க முடியும்.
0: ஓஹோ,
1: அது பிரிஞ்சுக்கிட்டே கிளையாக
0: பிரிஞ்சுக்கிட்டே போகும் அந்தந்த சொத்தை வச்சு. அதாவது ஒரு ஒரு இதுக்குள்ளாரையுமே நம்ம போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது.
1: நீங்கள் அந்த சப்ஜெக்டை தான் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம்
0: திரும்ப. ஆமாம், ஒரு ஒரு விஷயங்கள்லையும் இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு சட்டம் தண்டனை அப்படிங்கும் போதும் நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாகவும் பேச முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து மேலோட்டமாக தான் நம்ம கேட்க முடியும். இப்போ யாரோ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட நேரடியாக வந்து அவங்களுடைய அந்த என்னென்ன கொடுமைகளோ அதை நேரடியாக சொல்லி எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் சார்.
1: இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து வழக்கறிஞர்கள் சந்திக்க முடிய சூழல் கூட இருக்கலாம், சில வழக்கறிஞர் காஸ்ட்லியாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயும் ஒரு தாலுக்கா லீகல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, இலவச சட்ட உதவி மையம்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் அணுகலாம். அந்த சட்ட உதவி மையத்தில் என்ன விஷயம் நடந்திருக்குனாக்கா பெண்களுக்கு மட்டும், அந்த ஆண்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வருமான வரி இருக்கா, வறுமை கீட்டுக்கு கோட்டு கீழே உள்ளவங்களும் அங்கே அணுக முடியும். பெண்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, அங்கே வருமானம் எவ்வளோ அவங்க 1 கோடியோ சொத்து வச்சிருந்தாலும் அங்கே போய் அவங்க தீர்வு பெற முடியும். அங்கே ஒரு அவங்க வழக்கறிஞர் வச்சு கொடுப்பாங்க. ஓகே,
0: அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நேரமின்மை, மீண்டும் ஒரு தருணம் கிடைச்சது அப்படின்னா நிறைய அந்த விழிப்புணர்வு சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பேசலாம். இன்னைக்கு நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதற்கு நன்றி சார்.
1: நன்றி, காரை பண்பலிக்கு மிக்க நன்றி, அதேபோல் நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய அறிவோம் நம்புரிமை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்றைய நேரடி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் காரைக்கால் வழக்கறிஞர் டி வின்சென்ட் ராஜ் அவர்கள். ஏந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்க

0: ஷாகுல் ஹமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஷாகுல் ஹமீத் அவர்கள்.
1: சகோதரி, குழந்தைங்க அன்புக்காக இயங்கும். ஒரு வீட்டுல தாயோ தந்தையோ, இப்போலாம் பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியுமே வேலை பாக்குறாங்க. பிள்ளைங்க பள்ளிக்கு போயிட்டு வருது, பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருது. மாலையில பாத்தீங்கன்னா அது வந்து வாசல்லயே உட்கார்ந்துருக்கும் பைய வச்சுக்கிட்டு. தாயோ தந்தையோ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது நடைமுறையா இருக்குது. பல பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா இப்படித்தான் அன்புக்காக இயங்குகிற குழந்தையா இருக்கு. யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்களோ அவர்களை தன்னுடைய தாயாக, தந்தையாக, அண்ணனாக அப்படி நினைக்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. அது மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாடல்ல என்ன நிலைன்னா, தினமும் பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போற அந்த ரிக்ஷாக்காரரு அந்த பிள்ளை மேல அன்பா இருக்காரு. அந்த பிள்ளையும் அவர் மீது அன்பு செலுத்துது. பாருங்க, எந்த தொடர்புமே இல்லை. ஆனால் அன்பை காட்டுவதற்கு எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது. அதை காட்டுறவங்களுடைய அன்பை பொறுத்தது. இப்போ அந்த குழந்தை அந்த அன்புக்காக இயங்குகிற போது ஏற்படக்கூடிய அந்த பாட்டு இருக்க, எவ்வளவு இனிமையான பாட்டு. ரிக்ஷாக்காரரே அந்த பாட்டை பாடுறது மாதிரி அந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். மிக அருமையான பாடல் அது.

அண்ணே, உங்க தாலாட்டு பாட்டுல சொன்னீங்க தாய் தகப்பன் இல்ல, குழந்தை வாசலே காத்துக்கிட்டு இருக்கும், ரிக்ஷா கார் பாருதுன்னு. ஆனா தன்னுடைய குழந்தைய அம்மாவே தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுவா. அந்த தாள் அதை ஆட்டி பாடக்கூடியதுதான் தாலாட்டு. தாள்னா நாக்குன்னு சொல்லுவாங்க. அது பிறந்தத்திலேந்து பாடி பாடி பாடி அந்த அது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த தாய் தன்னுடைய நாக்க அசைக்கிறது அந்த குழந்தை பார்த்து பார்த்து அதை அசைச்சு பேசுற மொழி. அதனாலதான் தாய்மொழின்னு சொல்றான். அம்மாட்டேந்து கத்துக்கிற மொழி இருக்கு இல்லைங்களா, அதுதான் தாய்மொழி. அது எங்க துவங்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த தொட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த தொட்டில இழுத்து ஆட்டும் பொழுதே அவ தன்னுடைய மனசுல உள்ள கருத்தையும் தாளாட்டுல கொண்டு வந்து கொடுப்பா பாருங்க. அதை கேட்டுட்டு தூங்குற குழந்தை மனசு அமைதியாகும், நல்ல செழிப்பா வளரும், நல்ல சிந்தனைகளை கொடுக்கும். அதை கொண்டு வந்து அழகா போடுவான். சின்ன

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, கணவன் மனைவி, கணவனுடைய மடியிலே மனைவி, மனைவியினுடைய மடியிலே கணவன், அன்பு பாராட்டுகிற குழந்தையாக அவர்கள் இருக்கிறது, அது ஒரு வகை. ஆனால் காதல்லையே நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒரு ஒரு மடியிலே ஒருவர் அடிங்கிறது ஒரு புதுமையான நிலை. அதை அருமையாக

கணவனுடைய மடியிலே மனைவி, மனைவியினுடைய மடியிலே கணவன், அன்பு பாராட்டுகிற குழந்தையாக அவர்கள் இருக்கிறது, அது ஒரு வகை. ஆனால் காதல்லையே நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடிங்கிறது ஒரு புதுமையான நிலை. அதை அருமையாக கவிஞர் கையாண்டிருப்பார். நான்

அண்ணன், இந்த திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிருமாங்க, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுமாங்க. இன்னைக்கு பிறக்கும் பொழுது இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வச்சுன்னு சொல்லுவாங்க. அது யார்கிட்ட இந்த சாமி கிட்டேந்து வரும்பொழுதுதான் நமக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம். ரெண்டு பேரும் யார் சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா அது மனிதர்கள் என்பதல்ல, சாமியே மனிதர்களை கருவியா பயன்படுத்தி சேர்த்து வைக்கன்னு சொல்லலாம். அப்ப தெய்வத்தால சேர்ந்த ஜோடிகள் சொல்றோம் இல்லையா, அப்ப அவர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான உறவு, அழகான உறவு வரும். அதை கொண்டு வந்து அழகா சொல்லுவான், சாமி

அண்ணே, இன்னைக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத புதுக்கவிஞன் ரொம்ப அழகா கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் பூட்டி வைக்கலாம், தங்கத்தை பூட்டி வைக்கலாம். இன்னைக்கு வீட்டை விட்டு வெள்ள கிளம்பிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், வீடை பூட்டினாமா பூட்டினாமான்னு யோசிச்சுட்டே நிகழ்கால சந்தோஷத்தை தொலைக்கிறோம். தங்கத்தை வச்சுன்னா பூட்டணும், வைரத்தை வச்சா பூட்டணும், ஆனா எதை வச்சு பூட்டினாலும் கூட நம்மளோட உயிரை வச்சு பூட்ட முடியாது தெரியுங்களா. அதை கொண்டு வந்து வாழ்க்கையினுடைய நிலையாமைய சொன்னது எங்களுடைய கவிஞன் தான், ரொம்ப அழகா சொன்னான். தங்கத்தை

0: நேர்களே, பாட்டுக்கேட போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
1: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனிக்கிட்டு ரசிக்கலாம் அலையோசை நிகழ்ச்சி. தரும் முதல் பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பழைய நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்கு மை எழுது திரைப்படத்திலிருந்து.

0: நினைவிருக்கட்டும் நேர்களை, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகடைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 அலையூசை தரும் நிறைவான பாடல் மனம் விரும்புவதே உன்னை திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அலையோசை. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30. சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: விளக்கேற்றும் வேளையில் நிகழ்ச்சி. முதலாவதாக தரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில்.

0: நேர்களின் நாளை பிறப்புகள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: விலக்கேற்றும் வேளையில் அடுத்து வரும் பாடல் எம் அசோக் குரலில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை. நேரம் 5:41:26. நேர்களை நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வரும் பாடல் SP சைலஜா BS சசிரேகா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 6:40 நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். இணைவருகின்றோம் பண்பலை 100.3 விலக்கேற்றும் வேலை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர்

0: மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் எம்ஏ ஜாபர்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். விலக்கேற்றும் வேளையில் வரும் பாடல் மொஹிதீன் பை பாடியுள்ள பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6 மணி. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். மாதர் என தொடங்கும் அசோக் நகர் சகோதரிகள் பாடியுள்ள பன்னிசை பாடல்.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்தவர்கள் நேயர்களே பண்பலை 100.3.

0: As per the sources, around 96% of person-to-merchant P2M UPI transactions will remain unaffected. However, transactions above 2,000 rupees in essential sectors such as railways, fuel and others will attract a flat merchant discount rate of 5 rupees per transaction. Rural Development Minister Shivraj Singh Chauhan has directed officials to explore how the Viksit Bharat G. Ramji scheme can contribute to building developed and self-reliant villages. Addressing a national workshop on the scheme, Mr. Chauhan stressed that besides generating employment, the scheme should create durable assets that benefit rural communities in the long term and strengthen the rural economy. The BJP has launched a month-long nationwide Seva Sankalp Abhiyan from today to mark Prime Minister Narendra Modi's birthday. The campaign focuses on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youth, to undertake acts of service. The drive also marks 25 years of Mr. Modi taking oath as the Chief Minister of Gujarat on October 7, 2001. It will continue till the 17th of next month. Senior BJP leader and Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel launched the campaign from Mr. Modi's hometown of Vadnagar in Mehsana district of the state. The first day of the campaign is being observed as Seva Divas, under which blood donation camps have been organized across the country. India's textile exports increased to over 29,700 crore rupees in August this year as compared to over 25,600 crore rupees during the same month of the last year. The Ministry of Textiles said the exports increased by 16.1% as compared to August 2025. And in men's cricket, India will take on Afghanistan in the third and the final match of the T20 match of the series in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தை போலவே உலக அளவில் இந்தியா மீதான நம்பிக்கையும் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை ஒட்டி பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள ஒரு மாத கால சேவா சங்கல்ப் இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே உரையாற்றினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில் உலக அளவில் இந்தியாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்க விழாவில் பேசுகையில் கூறினார். சவாலான உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதம் எட்டியிருப்பதையும் உலக நாடுகளில் கடன் தீர்ப்பு திறன் குறித்த ஜப்பானிய ஏஜென்சியின் பட்டியலில் இந்தியா குறித்த மதிப்பீடு உயர்த்தப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு இந்தியரும் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி உறுதியாக உழைத்து வரும் நிலையில் இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையும் விரைவாக விரிவடைந்து வருவதால் முதலீடுகள், புதுமையாக்கம் மற்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சர்வதேச செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 300 பன்னாட்டு நிறுவனங்கள், 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதி குழுவினர் பங்கேற்றுள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் துறையின் முக்கிய போக்குகள் மற்றும் சவால்கள் குறித்த நிபுணர் உரைகள், விவாத அரங்குகள் மற்றும் சிந்தனை அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும், 12 மாநில அரசுகளுக்கும் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையினருக்கும் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. செமிகான் இந்தியா மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: உலக அளவிலான செமிகண்டக்டர் நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு ஏற்ற நாடாக இந்தியாவை மேம்படுத்த தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். தற்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும்

0: பனிப்பொரி செல்லுகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கிடைக்க தொடங்கியிருப்பதையும் சூரத் மற்றும் மொஹாலியில் இரண்டு செமிகண்டக்டர் நிறுவனங்கள் வர்த்தக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் முதல்கட்ட பணிகளுக்கு $8 பில்லியன் ஒதுக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் $13.5 பில்லியன் உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்டத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதையொட்டி பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 1 மாத கால சேவா சங்கல்ப் இயக்கத்தின் முதல் நாளான இன்று கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சொந்த ஊரான வாத் நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் சேவா சங்கல்ப் இயக்கத்தை தொடக்கி வைத்தனர். வாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான விழிப்புணர்வு பைக் பேரணி ஒன்றும் தொடக்கி வைக்கப்பட்டது. நாட்டிற்கே முதலிடம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஊழல் குறித்த குற்றச்சாட்டு ஒன்று கூட இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2023 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 30 லட்சம் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18 விதமான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நவீன கருவிகள், நிதி உதவிகள் மற்றும் சந்தை தொடர்புகள் வழங்கப்படுவதால் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறனும் வருவாய் மற்றும் தொழில் முனைப்பு ஆற்றலும் மேம்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்தார். பின்னர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சேவா சங்கல்ப் இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார். திரு நரேந்திர மோடி குஜராத் பிரதமராக இருந்தபோது தாம் அவருடன் நீண்ட காலம் பணிபுரிந்த அனுபவங்களை திரு கைலாஷ்நாதன் பகிர்ந்து கொண்டார். குஜராத்தில் கிராமப்புற மின்மயம், குடிநீர் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு உட்பட திரு நரேந்திர மோடி அமல்படுத்திய பல திட்டங்கள் பின்னர் தேசிய நிலைக்கு உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சேவா சங்கல்ப் இயக்கம் தொடர்பான பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் போது பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் தூய்மை நிலவரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
0: 2014 தொடங்கப்பட்ட ஸ்வச் பாரத் இயக்கம் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட துப்புரவு என்னும் பொது சுகாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான மக்கள் இயக்கமாகவே மேம்பட்டுள்ளது. 2014 அக்டோபர் 2 பிரதமர் திரு நரேந்திர மோடி துடைப்பத்தை தாமே கையில் எடுத்து தூய்மைக்கு வழிகாட்டியதை தொடர்ந்து பிரதமரால் நியமிக்கப்பட்ட புகழ்பெற்ற 9 பிரமுகர்கள் தலா வேறு 9 பேரை இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தினர். இதைத் தொடர்ந்து சங்கிலி தொடர் போல பலர் தூய்மை பணியில் தங்களை இணைத்துக் கொண்டதால் ஸ்வச் பாரத் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவறை கட்டப்பட்டுள்ளதால் இந்திய கிராமங்கள் திறந்த நிலை கழிப்பிடங்களே இல்லாத பகுதிகளாக மாறியுள்ளன. பெண்களின் கண்ணியமும் மேம்பட்டுள்ளது. கழிவறை விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்களில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் சிசு மரண விகிதம் கணிசமாக குறைந்திருப்பதையும் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தூய்மையை பராமரிப்பதில் இந்திய நகரங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி ஒன்றை ஸ்வச் பாரத் இயக்கம் உருவாக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: இன்று தந்தை பெரியார் பிறந்த நாளையோடு

0: முன்னிறுத்தி புதுச்சேரியில் பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அரசு கொறடா திரு ஏ கே டி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக, அஇஅதிமுக, பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் பொது பார்வையாளர் திரு ஜி எஸ் பாண்டா இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும், செலவின கட்டுப்பாட்டு நடைமுறைகளை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பணம், மதுபானம் அல்லது பரிசுப் பொருட்களின் விநியோகம் இல்லாத முற்றிலும் நேர்மையான சுதந்திரமான தேர்தலாக தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சர்க்கரை நோய் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாக அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் ரோட்டரி சங்கத்தின் மகளிர் கிளைக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த 4 சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர்தர சிறப்பு மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்க உள்ளது. காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாஹேயில் விடுதலை போராட்ட வீரர் ஐ கே குமரன் பிறந்தநாள் பல்வேறு இடங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. மாஹேயில் உள்ள ஐ கே குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐ கே குமரன் புகழஞ்சலி கூட்டத்தை காந்தியவாதி கீழந்தூர் பத்மநாபன் தொடக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தை போலவே உலக அளவில் இந்தியா மீதான நம்பிக்கையும் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை ஒட்டி பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள ஒரு மாத கால சேவா சங்கல்ப இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே உரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 906 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர் சென்னை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: வணக்கம். பணமும் குணமும். இன்றைய வாழ்வில் பணம்தான் உலகை ஆட்சி செய்கிறது. பணம் சம்பாதிக்க மனிதர்கள் ஓடி ஓடி அலைகிறார்கள். ஒருவருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து என அனைத்தையும் அளிப்பது பணமே. மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உதவுவதும் பணமே. வள்ளுவரும் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று அடித்து சொல்கிறார். நாம் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் பூஜைகள் செய்தாலும் சரி, செல்வத்தை தான் முதன்மையாக கேட்கிறோம். இதுவே உண்மை. அப்படியானால் குணம்? இப்போது குணத்தை பற்றியும் ஆராய்வோம். பணத்தோடு மிகவும் தொடர்புடையது குணம். பணம் இருப்போருக்கு பொதுவாக தலைக்கணம் இருக்கும். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆணவமும் அகங்காரமும் இருக்கும். நேர்மையான வழியில்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். நல்ல வழியில் ஈட்டும் பணமே ஒருவன் வாழ்வை உயர்த்தும், கௌரவமும் புகழையும் தேடிக் கொடுக்கும். முக்கியமாக தேடிய செல்வங்கள்

0: நிலைத்து நீடித்து நிற்கும். இதில் இன்னொரு செய்தியும் நீதி இலக்கியங்கள் சொல்கின்றன. சம்பாதிக்கும் பணத்தில் நம்மால் இயன்ற அளவில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கின்றன இலக்கியங்கள். புண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அந்த புண்ணியம்தான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தேடி வைக்கும் சொத்து. நாம் ஒரு பிரச்சனையில் சிக்கும் போது யார் செய்த புண்ணியமோ தப்பித்தேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம். நம்மை அழிவிலிருந்து காப்பது நாம் செய்யும் புண்ணியம் மட்டுமே. ஒரு பெரியவர் தன் வியாபாரம் நன்றாக செழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைக்கிறார். அவர் செய்வது ஒரு நேர்மையான தொழில். இறைவனருளால் வியாபாரமும் நன்றாக செழித்தது, நிறைய லாபமும் கிடைத்தது. தனக்கு கிடைத்த லாபத்தில் ஒரு வீதத்தை கண்ணதான பணிக்கு கொடுத்து விடுவார். நடந்தே சென்று பணத்தை உண்டியலில் போட்டுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வருவார். இதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். வழக்கம் போல அவர் பணத்துடன் கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது இதனை நுட்பமாக அறிந்து கொண்ட ஒருவன் அந்த பணத்தை பறிக்கும் நோக்கத்துடன் வண்டியில் அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை இடித்து தள்ள முயற்சிக்கிறான். அப்போது அவன் நிலை தடுமாறி வண்டியிலிருந்து கீழே விழ அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் சிந்த சிந்த அவன் கிடப்பதை பார்த்த அந்த பெரியவர் அவனுக்காக இறக்கப்பட்டு அவனை அருகில் உள்ள மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார். ஆபத்துக்கு பாவமில்லை என தான் உண்டியலில் போட வைத்த பணத்தை கொஞ்சம் வைத்திய செலவுக்கும் கொடுத்து உதவுகிறார். பின்னர் அவன் உறவினரிடம் சொல்லிவிட்டு அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு கோவிலை நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். மனிதாபிமான அந்த பெரியவரின் செயல் அந்த இளைஞன் தான் செய்யவிருந்த இடிசெயலை எண்ணி தலைகுனிந்தான். தன் தவறுக்கு வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த இளைஞன். அவர் செய்த புண்ணியமோ அவரை காப்பாற்றியது. ஆனால் அந்த இளைஞனின் தவறான செயலுக்கோ காலம் தண்டனையை கொடுத்தது. அந்த பெரியவர் செய்தது போன்ற புண்ணிய செயல்கள் எப்போதும் நம்மை காக்கும் என்பதனை நம் வள்ளுவர் அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்கிறார் வள்ளுவர். நாம் செய்யும் புண்ணிய செயல்கள்தான் நம்மை உயர்கதிக்கு கொண்டு சேர்க்கும். எந்த ஆபத்தான காலங்களிலும் துணையாக வரும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 6:25 இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பண்பலையில் இனி ஒளிர்கிறது லைட் ஹவுஸ். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
11: உடம்புல எந்த இடத்துல வேணாலும் சர்க்கரை நோயால் பிரச்சனை வரலாம். அது ஏன் குறிப்பிட்டாப்புல பாதத்தை பத்தி மட்டும் அடிக்கடி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயில வந்து நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும். இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்?
2: இன்று மாலை 6:45 இசை தூரிகை, இன்றிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வே

0: வேளாண்மை அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்னிரவு 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
1: அவர்கள் தொடர்ந்து சென்ற காட்டுப்பன்றி எந்த திசையில் எந்த வழியாக போய்க் கொண்டிருக்கிறது என்பது கொஞ்ச நேரம் வரையில் தெரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பன்றி சென்ற வழியிலிருந்த செடிகொடிகளும் புதர்களும் அந்த பாடுபட்டிருந்தன. பின்னர் ஒரு சிறிய கால்வாய் குறுக்கிட்டு
0: இன்று இரவு 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை. நமது பண்பலையில் இன்று இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது லைட் ஹவுஸ். தொடர்வது மாநில செய்திகள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. முன்னதாக பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக நீதி தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் 68% பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறன்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடங்கி 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட சுயேட்சை உட்பட

0: மொத்தம் 48 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நரேந்திரன் தலைமையில் வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தாக்கல் செய்யப்பட்டிருந்த 48 மனுக்களில் 20 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 28 மனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 22 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள நாளை மறுநாள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பிரிவுகளில் பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் கூடிய 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 44,000 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் மா உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
3: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி அது நம்மளுக்கு லாபகரமா மாத்துறது, ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது, அதுக்குண்டான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அதை வந்து எப்படி மாத்த முடியும். ரெண்டாவது, மேங்கோ பவுடரா பண்ணலாம், ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ பிக்கல் மாதிரி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸை வந்து எப்படி ஒரு ட்ரேடர்ஸா, எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாத்துறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கேவிகே சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒரு ப்ரொடியூசரில் இருந்து ஒரு ட்ரேடராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் கொண்டு போறதுதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். சவுதி அரேபிய கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 மீனவர்களின் உடலுக்கு திருச்சி விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீ

0: ராம்நாத் அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 200 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்த கொரலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
7: சர்க்கரை நோய் அப்படின்னாலே பாதத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற இடத்துல பிரச்சனை வராதானா, உடம்புல எந்த இடத்துல வேணாலும் சர்க்கரை நோயால் பிரச்சனை வரலாம். அது ஏன் குறிப்பிட்டாப்புல பாதத்தை பற்றி மட்டும் அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோயில் வந்து நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும். இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொடுதிறன், சூடு, குளிர்ச்சி இதெல்லாம் தெரியக்கூடிய உணர்ச்சிகள் வந்து குறைஞ்சு போயிடும். பாதம் தான் நம்ம உடம்புலேருந்து அடிக்கடி வந்து தரையிலையோ இல்லை வேற ஒரு பொருளில் பட்டு உரசக்கூடிய, இல்லை நம்ம உடம்புடைய முழு எடையையும் தாங்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நமக்கு மற்ற இடத்துல இருக்கிறத விட அங்கே வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம பாதத்தை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துறது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு. இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா, இப்போ கையில் ஒரு சின்ன கீறல் இருக்குது, இல்லை ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்ணில் தெரியும் அது. ஆனால் அதே இது பாதத்தில்

0: நடந்ததுன்னா வலியோ இல்லை சூடு தெரிகிறதோ இல்லை குளிர்ச்சி தெரியக்கூடிய திறனோ குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது தெரியாமலே போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் இருந்தால் நமக்கு தெரியாது. இதனால தான் வந்து சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாதத்தை வந்து முகத்தை மாதிரியே பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம குளிக்கும் பொழுது உட்காந்து ரெண்டு பாதத்தையும் எடுத்து இன்னொரு கால் மேலே வச்சு பாதத்தில் எதுவும் புண்ணு இருக்குதா இல்லை பாதத்தில் எதுவும் கொப்பளம் வந்துருக்குதா இந்த மாதிரிலாம் பார்க்க சொல்கிறது. ஏன்னா ஆரம்ப நிலையிலே பார்த்தோம் அப்படின்னா அதை ரொம்ப சுலபமாக குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து வெறுங்காலில் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. வீட்டுக்குள்ளேயே கூட பல சமயங்களில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்னு தனியாக காலணிகள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா காலணி வந்து சரியாக பார்த்து வாங்கணும். உள்ளே வந்து காலணியோட சோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல காலணியோட மேல்புறம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. அதே சமயத்தில் முள் எதுவும் குத்துனா கூட மேலே வராத மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பாதத்தை வந்து நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம். தினந்தோறும் பாதத்தை வந்து உட்காந்து கழுவுறது வந்து நல்லது. அதில் எதுவும் பாதிப்பு இருக்குதா சின்ன புண்ணோ இல்லை கொப்பளங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சின்ன கவனக்குறைவால் ரொம்ப மோசமாக அப்படின்னு யோசித்தோன்னா பாதத்தை இழக்கிற அளவுக்கு கூட இல்லை காலை இழக்கிற அளவுக்கு கூட போகலாம். அது ஏன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது குறைஞ்சிரும். அந்த மாதிரி நிலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொத்துகள் வந்து ரொம்ப சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி செய்கிறதுனால பாதத்தில் எதுவும் பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கலாம். இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே அதை கவனித்தோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லபடியாக குணப்படுத்திக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா என்ன நம்புறது?
6: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
5: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:46 சிந்தனை துளி. தேவையில்லாத போது சுவிட்சை அணைப்போம், இருண்ட எதிர்காலத்தை தவிர்ப்போம். ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சமம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசைத்தூரிகை.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: இசைத்துருகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுத.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். பன்மலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரிகை. நிகழ்ச்சியில் தொடர்கிறது மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல், ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், விவேக் வரிகளில்.

நெல்லை இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் சம்பா சாகுபடியில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள். காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 7:30 இசைத்துறை நிகழ்ச்சியில் வரும் பாடல் பாப்பாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலடிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளி மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலடிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேரம் 7:01:28. இது இசை தூரிகையில் ஆடுகளம். கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக இந்தியா ஜப்பான் அணிகள் சர்வதேச T20 போட்டியில் நேருக்கு நேர் மோத உள்ளன. வரும் செப்டம்பர் 22 ஜப்பானின் டோக்சிகோ மாகாணத்தில் உள்ள சானோ சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த ஒற்றை T20 போட்டி நடைபெறவிருக்கிறது. இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான 75 ஆண்டுகால தூதரக உறவை கொண்டாடும் வகையில் ஸ்போர்ட்ஸ் 75 என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அக்டோபரில் நாகோயாவில் தொடங்கவிருக்கும் 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கு முன்பாக இரு அணிகளுக்கும் இது முக்கியமான பயிற்சி போட்டியாகவும் அமையவிருக்கிறது. உஸ்பெகிஸ்தான் 2026 செஸ் ஒலிம்பியாட் தொடரின் முதல் சுற்றில் இந்திய வீரர்கள் டி குகேஷ் மற்றும் கொனேர் ஹம்பி ஆகியோர் தங்களது பிரிவுகளில் வெற்றிகளை பதிவு செய்து இந்திய அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை அளித்துள்ளனர். உலக சாம்பியனான குகேஷ் பாரிஸ் ரசித் அல்ரியாமியை வெள்ளை நிற காய்களுடன் எதிர்கொண்டு 37 நகர்வுகளில் வெற்றியை பதிவு செய்தார். இதன் மூலம் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தாய்லாந்தை வீழ்

0: முதல் சுற்றை வெற்றிகரமாக கடந்துள்ளது. முதல் சுற்றில் ஆர் பிரக்னானந்தாவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்ட நிலையில் அர்ஜுன் நிகால், குகேஷ் மற்றும் விதித் ஆகியோர் களம் கண்டுள்ளனர். பண்பலை 100.3 இசைத்துறையை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை துறையின் நிகழ்ச்சியில் வரும் பாடல் லியோன் ஜேம்ஸ் இசையில் விவேகாவின் வரிகளில் காஞ்சனா 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களே, நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோரு பாட்டு, நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனீனன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி தேசிய பழக்குனர் முகாம் அப்ரண்டிஷிப் மேளா வரும் 23/9/2026 புதன்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. பல்வேறு பிரபலமான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு தகுதியான இளைஞர்களுக்கு தொழில் பழகுனர் வாய்ப்புகளை வழங்குகின்றன. இம்முகாமின் சிறப்பம்சங்கள்: கல்வி தகுதி 5வது முதல் 12வது தேர்ச்சி வரை அல்லது ஐடிஐ அல்லது டிப்ளமோ மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கலந்து கொள்ளலாம். பழகுனர் உதவித்தொகை 6,800 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, கல்வி முடித்ததற்கான மதிப்பீடு, பள்ளி முடிவு சான்றிதழ் அல்லது மாற்றுச் சான்றிதழ், வசிப்பிட சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். அனைத்து இளைஞர்களும் பெண்களும் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிய நிறுவனங்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறோம். பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது விக்ரம் வேதா திரைப்பட பாடல்.

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின்
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழ் செய்திகள் சின்ன
2: ஆகாஷவாணி. செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராம பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பாண்டி சஞ்சய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டயப் படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டயப் படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டயப் படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச் கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி

0: முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, சுபாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்களே.
8: என்ன பொங்கடி, நீ மேல பாத்துட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றத பார்த்தா ஏரோப்ளேன் எதுவும் போகுதா?
7: அட ஏன் சுபாக்கா, நீங்க வேற இன்னுமா நீங்க ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மாத்தி யோசிங்கக்கா.
8: மாத்தி யோசிக்கிறதா? இதுல என்ன மாத்தி யோசிக்கிறது? ஓ, ஜெட்டு எதுவும் போகுதா?
7: சுபாக்கா, உங்களை என்னமோ நினைச்ச நானு, விட்டா பறக்கும் தட்டு பறக்குதுன்னே சொல்லுவீங்க போல.
8: சரி பொங்கடி, நீ எதுக்குதான் என்ன கூப்பிட்டேன்னு நீயே சொல்லிடு.
7: அது ஒண்ணு இல்லக்கா, நம்ம ராம அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வயல்ல ட்ரோன் மூலமா மருந்து தெளிச்சிட்டு இருக்காங்க. அது இங்க இருந்து பாக்குறப்போ நல்லா தெரிஞ்சது. அதான் உங்களையும் கூப்பிட்டு காட்டலான்னு கூப்பிட்டேன். ஆனா நீங்க வளவலன்னு பேசிட்டு இருந்தீங்களா, அது பறந்து போயிடுச்சு திரும்பவும்.
8: என்னது, நம்ம ராமு அண்ணன் ட்ரோன் பயன்படுத்துறாங்களா? சொல்லவே இல்ல. பயம் பொங்கடி, போய் பாத்துட்டு தான் வருவோம்.
7: இதுல என்னக்கா ஆச்சரியம் உங்களுக்கு? இனிமே இதெல்லாம் நம்ம ஊர் வயல்லே பாக்கலாம்.
8: எப்படி பொங்கடி, இவ்வளவு சாதாரணமா சொல்ற?
7: ஆமாக்கா, நவீன தொழில்நுட்பம் மூலமா விவசாயத்தை எளிமையாக்குறதுக்காக இந்த ட்ரோன் வாங்கறதுக்காக நிதி உதவியே தராங்கக்கா.
8: என்ன பொங்குடி, நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நிதி உதவியே தராங்களா?
7: என்னக்கா இதுவே ஒரு ஆச்சரியமா பாக்குறீங்க? இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் கேளுங்க. பெண் விவசாயிகளுக்காகவே ட்ரோன் வாங்கறதுக்கு ₹5,00,000 தராங்களா நிதி உதவியா?
8: ஓ, இது வேறையா? யார் பொங்குடி தரா இதெல்லாம்?
7: அக்கா, நம்ம மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துல வேளாண் துணை திட்டத்தின் கீழே பெண் விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காகவே இந்த அதிரடி சலுகைய அறிவிச்சிருக்காங்க.
8: அதெல்லாம் சரி பூங்கடி.

0: இதுக்கு நான் தகுதியானவங்க தானா அப்படின்னு தெரியலையே.
1: அக்கா, விளம்பரத்திலேயே குறிப்பிட்டு பெண் விவசாயிகளுக்கு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற மகளிருக்கு, இவங்க எல்லாருமே இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு தகுதியானவங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க.
0: ஓ, நல்ல விஷயமா இருக்கு பூங்கடி. அந்த மானியம் தராங்கன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் விவரமா சொல்ல.
1: விவரம் தானே, இதோ சொல்றேன் கேளுங்க. பெண் விவசாயிகளுக்கு ட்ரோன் வாங்குறதுக்கு மொத்த செலவுல 50% வர, அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா ₹5 லட்சம் வர மானியமா மத்திய அரசே வழங்குது.
0: பரவாயில்ல பொங்கடி, வீடு தேடி வந்து நல்ல விஷயத்த சொல்லிருக்க. அப்ப இனிமே நம்மளும் ட்ரோன் பயன்படுத்தலாம்.
1: இதுல என்ன சந்தேகம் சுபாக்கா உங்களுக்கு? முதல்ல ட்ரோன வாங்குற வழிய பாருங்க,
0: பாத்துருவோம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान, अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு கிசான் வாணி நேரலை நிகழ்ச்சி இல்லையா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பா சாகுபடியில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், இதை பத்தி சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவங்க தான் வந்திருக்காங்க. நேர்களே, நீங்களும் உங்களோட கேள்விகளோட ரெடியா இருங்க. என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 043-368 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த எண்கள்ல வாங்க. வணக்கம் சார்.
7: வணக்கம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம்
6: சார். இப்ப வந்து சம்பா சாகுபடி, அதுல வந்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களுக்காக இந்த நிகழ்ச்சி வச்சிருக்கீங்களா சார்? ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா, தண்ணியும் இல்ல மழையும் இல்ல, விவசாயிகள்லாம் ஒரு சோர்வா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்க. இப்ப என்ன சார் பண்ணலாம்?
7: ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான். அதனால விவசாயிகள் நம்பிக்கையை விட்டுடாம கண்டிப்பா நமக்கு வந்து வர்ற மழைக்காலத்தில் நல்ல தண்ணி வரும், நல்ல மழை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நமது விவசாய பணிகளை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த கோடை உழவுன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன், பல இதில் சொல்லும்போது சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்பொழுதுக்கே இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கடைமடை பகுதிகள், நம்ம காவேரி பாசன பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வர

0: தோ மழையோ கொஞ்சம் பின்னாடி தான் வரும். அப்போ இந்த கலை பிரச்சனை ஜாஸ்தி வரும். அந்த கலைகளை வந்து ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம நிலத்தை இப்பவே அங்கங்க பெய்யற மழையை உபயோகப்படுத்தி, மழை நீரை உபயோகப்படுத்தி நாம கோடை உழவு பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, முக்கியமா இந்த கோரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோரை வந்து விதை கிடையாது. இப்ப குதிரவாளியா இருந்தா விதையா இருக்கும், அதை நம்ம விதையில இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு சல்லடை போட்டு சலிச்சு அதை வந்து விலையிலிருந்து எடுத்து நம்ம விட்டுடலாம். ஆனா இந்த கோரை மட்டும் கிழங்கு தான் மண்ணில் இருக்கும், அதை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த கோடை உழவு தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த கோடை உழவு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கிழங்கெல்லாம் அடியில் உள்ளதெல்லாம் மேல்பரப்புக்கு வந்து அடிக்கிற வெயில், வயலினோ தாக்கத்தினால வெயில் நல்லா அடிக்குது, அதில் இந்த கோடனுடைய இந்த கோரப்புல்லினுடைய கிழங்குகள் எல்லாமே காஞ்சி அடிக்கப்படும். அதனால ஓரளவுக்கு நாம் ஒரு முக்கியமாக ஒரு 50% வரைக்கும் இந்த களைகளை கட்டுப்படுத்திடலாம். அதோடு இல்லாமல் இந்த நீர்பிடிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகும். இந்த கோடை உழவு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகும். குறைஞ்ச நீரில் நாம் வந்து நிலத்தை தயார் பண்ணி அதுக்குள்ளே ஏற்படுது. அதாவது நேரடி விதப்பில் ரெண்டு விதம் இருக்குது. அதாவது ஈர விதை நேர், ஏதாவது ஈரத்தை சேர்த்து உழவுன்னு நம்ம சொல்லுவோம், விவசாயிகள் சொல்லுவாங்க, அதை மாதிரி உள்ளதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உலர்ந்த கண்டிஷனில் கூட நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது காஞ்ச புழுதி.
1: சரிங்க சார், கோடை உழவை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு விவசாயி வந்திருக்காங்க, அவங்க என்ன சந்தேகத்தோடு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் சார். வணக்கம்.
2: அதாவதுங்க
0: இப்ப வந்து நமக்கு இந்த ஆகஸ்ட் 15 முன்னாடி இருந்தா நீண்ட கால ரகங்களை கொண்டு போகலாம். இப்ப ஆகஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு, செப்டம்பர் கடைசிக்கு வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ மத்திய கால ரகங்கள் தான் ரொம்ப நல்லது. ரெண்டாவது, நீங்கள் இப்போவே இந்த நான் சொன்ன சொல்லிங்களா, புழுதி விதை அல்லது சேர்த்து வர இப்போ விட்டு வச்சாதான் நமக்கு அந்த ஐப்பசி மழையில் பயிர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்து பயிராக நின்றுச்சுன்னா கலப்பிச்சு நடக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் மத்திய கால ரகங்கள் 120-130 BPT-யோ அல்லது உங்களுக்கு 52 இருக்குது அந்த ரகங்களோ, அல்லது 6054 அந்த ரகமோ, அதாவது மத்திய கால ரகம் 120-125 நமக்கு மகசூலுக்கு வர்ற மாதிரி இந்த செப்டம்பரில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மழையிலையும் பயிரை காவந்து பண்ணி கொண்டு வந்துடலாம், மழை தண்ணியிலையும் வெள்ளத்துலேருந்தும் அதை மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஆ, கண்டிப்பாக வரும். ஆமாம் ஆமாம். ரெண்டாவது அதான் 120-130.
2: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி. நன்றி.
1: சரிப்பா, ரகங்கள் சொன்னீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் உன்னதரவ சொல்லுங்களேன்.
0: அதாவது இப்போ முக்கால் வாசி இப்போ வந்து ரகங்கள் விவசாயிகள் போடுறது எப்படின்னா, பின்னாடி வந்து வியாபாரி நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிடணும், அதை மாதிரியாக தான் அவங்க வந்து போடுறாங்க. நம்ம என்ன ரகங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வியாபாரி எடுக்கிறது இந்த ரேட்டுக்கு தான், இதுக்கு தான் விலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த சன்ன ரகங்கள் நெல் ரகங்களை எடுக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பிபிடி நல்லாயிருக்கும். ஆனால் பிபிடியில் ஒரு முக்கியமானது என்னென்னா, ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில் அதற்கு அந்த பூச்சி நோய் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே நம்ம தழைச்சத்தை நிறையமாக கொடுக்கறதுனால தான். நான் அதுக்கு தான் நீங்கள் டெஞ்சாவோ சக்கை தக்கப்புண்டோ இந்த மாதிரி உள்ளதை சனப்பை இதை விட்டு நம்ம பசுந்தாளூர பயிரை இப்போ விளைய இது பண்ணிட்டு இப்போ விதப்பி விட்டுட்டு திருப்பி மடக்கி உழுது நம்ம பண்ணணும்னா தழைச்சத்தில் பாதியை குறைச்சி விடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தழைச்சத்தை அதிகமாக போடுறாங்க. ஒவ்வொரு தரையும் மேலோரமாக இருக்கும்போது நாங்கள் 20 கொடுத்தா போதுன்னு சொல்கிறோம், இவங்க என்ன செய்கிறாங்க, 1.5 போடுறாங்க. அப்போது அதை மாதிரி போடும்போது தழைச்சத்தை அதிகமாக ஆணுச்சுன்னா உங்களுக்கு பூச்சி மற்றும் நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முக்கியமாக தழைச்சத்தை பிரித்து இடணும், இதோடு விடணும். முக்கியமாக ரகங்கள்னு சொல்ல போனால் இந்த 54 நல்லாயிருக்கும், ஆடுதுறை 54, 58 இப்போ வந்திருக்கு, 60 வந்திருக்கு. இந்த ரகங்கள்லாம் நம்ம பகுதிக்கு ஏற்ற இது. முக்கியமாக விவசாயிகள் வந்து விதை கிடைக்கிறியே சார் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதனால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த வடிமுனை குழாய் போர்வெல்னு சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற இடங்களில் நீங்கள் வந்து நீண்ட கால ரகம் கூட போகலாம். ஆனால் வந்து ஒரு 130 நாளைக்கு மேலே போகாமல்

0: பார்த்துக்கணும்.
1: சரிங்க சார். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: ஹரிவிகர்ஷன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க,
1: உங்க கேள்வி கேளுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: இப்ப நான் வந்து குருவா நட்டு அறுத்துட்டேங்க. மறுபடி காலடிக்கு வந்து நான் வயலை தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து வயலை வந்து லேசா வந்து காய விட்டோம்னா அதுல வந்து குதிரை வாளியும் மஞ்சள் கோரியும் நிறைய மண்டுதுங்க.
0: உண்மை உண்மை, அதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன். நீங்க ஒரு ஓட்டு ஓட்டுங்க. நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, வயலை அடுத்த இதுக்கு ரெடி பண்ணி வச்சிடறோம். நீங்க தண்ணிய கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு நிப்பாட்டி வச்சுட்டு, போர் இருக்கா உங்கள்கிட்ட?
2: போர் இருக்குங்க.
0: அதனால தான் தண்ணியை நிப்பாட்டிட்டு அதை அப்படியே காய விட்டு அதை நீங்க ஒரு ரெண்டு சாலு ஒரு அடிச்சு விடுங்க. அடிச்சுட்டு அது அப்போ தான் என்ன ஆகும்னா, இந்த கூட உழவு மாதிரி பண்ணும்போது இந்த குதிரவாளி இந்த இதுக்கெல்லாம் உள்ள விதைகள் எல்லாம் முளைச்சி செத்து போகும், களைகள் எல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அது ஒன்று. அதில் வந்து ரசாயன களைக்கொல்லிகள் இருக்குது, நீங்கள் அதை உபயோகப்படுத்துகிறீங்களா? ஆ, அப்படின்னா ரெண்டு விதமான களைக்கொல்லிகள் இருக்குது. ஒன்று வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது, இன்னொன்று களை முளைச்ச பிறகு கொடுக்கறது. நீங்கள் களை முளைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னா இந்த ரிஃப்ட்டுன்னு ஒரு மருந்து இருக்கும்.
2: சரிங்க.
0: அது வந்து நீங்கள் நட்டதை மிஷின் நடவா இல்லை நேரடி விதைப்புங்களா? மிஷின் நடவு. நட்ட மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளார நீங்கள் இந்த ரிஃப்ட் மருந்து இருக்குது பார்த்தீங்களா, இது பைரோசோனோ சல்ஃபியூரான் எத்தியாயில்னு இருக்கும் அதுக்கு பேர். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 80 கிராம் தான். இது ரொம்ப வீரியம் ஜாஸ்தியாக உள்ளதுங்க. இந்த மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் இது களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கணும், சில்லுப்பு தண்ணி வச்சு கொடுத்துடணும். இது வந்து பவுடர்லையும் இருக்கு, லிக்விட்லையும் கிடைக்குது. நீங்கள் ஸ்ப்ரேயரில் இது பண்ணி அடிக்கலாம். தாராளமாக போடலாம். ஆனால் ஒன்றுங்க, தண்ணியை சில்லுப்பு தண்ணியை வச்சு நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா தான் இதனுடைய இது அந்த வீரியம் இருக்குல்ல அது நல்லா வேலை செய்யும். அதை மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. சரி, இப்ப முன்னேற்பாடுகளா கோடை உழவு செய்யலாம் சொன்னீங்க, வேற என்னலாம் செய்யலாம்?
0: அதாவது இப்ப நமக்கு தண்ணி வேற குறைச்சலா தான் வரும், மழை பெஞ்சா தான் நமக்கு மழை தண்ணி இது. அதனால முக்கியமா இவங்க என்ன பண்ணணும்னா, வயலை இந்த மாதிரி கோடை உழவு பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்தது பசுந்தாளுற பயிரை கொஞ்சம் போட்டு வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு 30 நாள் பயிர், 25 நாள் பயிரில் அதை மடக்கி உழுதுக்கலாம், இல்லை 15 நாள்லேயே கூட கூட உழலாம்.
1: தயார் பண்ணி வச்சுக்கணும்.
0: அதுக்காக தான் இதெல்லாம் நான் செய்ய சொல்கிறேன். முன்னேற்பாடுகளில் இது ஒன்று. அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்க போனால், தண்ணியை குறைச்சலாக இது பண்ணி அப்படி நீங்கள் நேரடி விதைப்பிலே உலர் விதை நேர்த்தி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அங்கே நீங்கள் அந்த இதை பண்ணி ஒன்றும் பண்ணியும் கிடையாது. எது பசுந்தாளுற பயிர் பண்ண முடியாது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேர்த்து வர விட போகிறீங்களோ அங்கே விட்டால் அது மக்கிறதுக்கு ஒரு 10 ஒரு வாரமாவது டைம் கொடுக்கணும் நம்ம. அதை மாதிரி வரும் அந்த மாதிரி இடத்துல. இப்போது காஞ்ச விதை, காஞ்ச மண், அதாவது நம்ம கடற்கரை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனச்சாரியாக இருக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது 2-3 ஓட்டு ஓட்டிட்டு வெறும் விதை, காஞ்ச விதையை காஞ்ச மண்ணில் தூவிடுவாங்க.
1: அதை ஹார்டனிங் பண்ணணும்னு சொல்கிறாங்களே சார்.
0: அது இப்போ பண்ணணும், இப்போ நேரம் இருக்காது. அதனால் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விதையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அதை பண்ணால் நல்லது. கண்டிப்பாக நமக்கு அது அந்த போட்டிருக்க 5 கிலோ ஒரு ஏக்கர் ஒரு மாவுக்கு 5 கிலோ இருந்தால் போதும். ஒரு ஏக்கருக்கே நான் 15 கிலோ தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், எட்டி எட்டி இருக்கணும். எட்டி எட்டி இடைவெளி நல்லா இருந்ததுன்னா நிறைய அதனுடைய தூர்கள் வெடிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ போடுவாங்க. அது அதிகம் தேவையில்லை.
1: 5 கிலோவே போதும்.
0: என்ன கேட்டால், நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 15-20 கிலோ போட்டிங்கனாலே போரும். ரெண்டாவது, ஒரு 30-40 நாள் இருக்கும்போது தண்ணி வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் கலப்பிச்சு எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து இன்னொரு இல்லாத இடங்களில் நம்ம அதை வந்து நட்டு அதை உருவாக்கி கொண்டு வந்துடலாம் நம்ம. அதனால் அது ஒன்று செய்யணும். ரெண்டாவது, மூணாவது, எங்கெங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எப்படி கிடைக்குதோ சில்லுப்பு தண்ணி வச்சு அப்பப்போ எடுக்கணும். ஆனால் களைக்கொல்லி உபயோகப்படுத்தினா தான், ஏன்னா இது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு களைக்கொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம், சில நேரங்களில் கயிறு பிடிச்சி கரெக்டாக லைன் பிளான்டிங் மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்படி ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால், இந்த களை எடுக்கிறதுக்கு கோனோ வீடர்னு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி

0: வந்து ஒரு லைன் பிளான்டிங் இருந்தால் ஈஸியாக உள்ளார இது பண்ணலாம். நேரடி விதைப்பில் அதுதான் ஒரு பெரிய இது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த விதை விதைக்கிற கருவி சீட் ட்ரில்னு சொல்லுவோம், அது உலர் விதை நேர்த்தியிலே பண்ணுவாங்க. இதுலேயும் பண்ணுறாங்க, எது சேத்து விதையிலையும் பண்ணுறாங்க. அது பண்ணிக்கிட்டால் நம்ம களை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோனோ வீடரை நம்ம உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது என்ன காரணம்னா, அந்த மகசூலை நிர்ணயிக்கிறது வந்து எவ்வளவு உங்களுக்கு தூர் வெடிக்குதோ அதை வச்சு தான். இந்த தூர் நிறையா வரணும்னா ஒவ்வொரு வேரும் ஒரு தூரை கொண்டு வரும். அப்போ ஒரு நாற்றை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரும். அந்த மாதிரி வரும்போது சூழ்நிலையில் நிறைய தூர்கள் வெடிக்கும், உங்களுக்கு நிறையா இது கிடைக்கும். அதற்காக தான் நாங்கள் திருப்பி திருப்பி அந்த 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் கரெக்டாக விழணும், அதுதான் முளைக்கும், அதுதான் வீரியமாக வரும். அதனால தான் நாங்கள் அந்த 5 கிலோவை சொல்கிறது உங்களுக்கு.
1: சரிங்க சார்.
0: அதாவது மாவுக்கு 100 குழிக்கு.
1: சரிங்க சார். நேர்களே காத்திருங்கள், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயி கிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: நேர்களே, இன்றைய கிசான் வாணி நேரலை நிகழ்ச்சியில சம்பா சாகுபடியில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்ன சபாபதி அவங்க. சார், ஒரு விவசாயி காத்திருக்காங்க. வணக்கம் சார். இப்ப நீர் இருக்கிற இடத்துலலாம் வந்து நாற்று விட்டு நடலாம் அப்படின்னு சொன்னீங்களே சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: அதாவது அதாவதுங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த போர் தண்ணி எல்லாம் இருக்குது, எங்களால் அதெல்லாம் சில பேர் வந்து பண்ணக்குட்டை வெட்டி அதில் தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் பண்றவங்கெல்லாம் இந்த என்னது ட்ரேல விடுறாங்கல்ல, பாய் நாற்றங்கள் ட்ரேல விடுறாங்க பாருங்க, அதை மாதிரி நாற்று விற்று மிஷின் அளவுக்கு ட்ரேல விடுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 12-15 நாளுக்குள்ளார அதை வந்து இந்த நாற்றை எடுத்து நட்டுடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் வயல் மண்ணை மட்டும் அந்த ட்ரேல வச்சு விதைச்சிட்டு வந்துடுறாங்க. இன்னும் 12 நாளில் வர வேண்டியது, அது 16-18 நாள் கூட ஆகுது வளர்ச்சி, அதில் சத்துக்கள் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த ட்ரேக்கு அதாவது மண் உரம், மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, அந்த வயல் மண், அதோடு அல்லாமல் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு பாகம், 3 பாகம் இருக்கணுங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிலோன்னா 3 கிலோ வருங்க. அதில் இந்த அசோஸ்பைரிலம், அஸ்ட்ரோபாஸு, அது அடுத்தது சூடோமோனாஸு, வேமு, இதை எல்லாத்தையும் கலந்து அந்த ட்ரேல போட்டு அதில் வந்து இந்த நெல்லை இவங்க விதைக்கணும். அப்படி விதைக்கும்போது 10-12 நாளைக்குள்ளார அந்த நாற்று கிடைச்சிடும்.
3: தரமாகவும்
4: இருக்கும். நீங்கள் இந்த வயலில் நட்டு 3ஆம் நாளே பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெறும் இந்த உரங்கள் போடாமல் வெறும் வயல் மண்ணை மட்டும் போட்டு கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்கள், அதில் ஒரு வாரம் வரைக்கும் அது அப்படியே காஞ்சி அதுக்கப்புறம் தான் அது பச்சை பிடிக்கும். அப்போ அதனுடைய வயசு இருக்கு பார்த்தீங்களா, அது பின்னாடி தள்ளி போகும்.
3: இந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஷாக்குன்னு சொல்லுவாங்களே சார், அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடும்.
4: ஆமாம், இது ஏன்னா சத்துக்கள் நிறையா எடுத்துக்கிறதுனால வாலிப்பான நாற்றாக இருக்கும். 12-13 நாள்லேயே உங்களுக்கு நாற்று நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது 3 நாள்லேருந்து

0: அஞ்சு நாளைக்குள்ளார பச்சை பிடிச்சிடும். ஆனால் வெறும் வயல் மண்ணை மட்டும் வைக்கும்போது அங்கே உங்களுக்கு அந்த இது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால விவசாயிகள் அந்த ட்ரே கொடுக்க போகும்போது ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இதை மாதிரி பண்ணால் ஒரு நல்ல நாற்று கிடைக்கும், நல்ல விதைகளை உபயோகப்படுத்தணும். சான்றளிக்கப்பட்ட விதையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணால் நல்ல ஒரு இது கிடைக்கும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து முன்னேற்பாடுகளில் இதெல்லாம் சொன்னீங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேற என்னென்ன சார் பண்ணணும்?
0: அதாவது இவங்க வேற ஒன்றும் வேண்டாம், முதல் ஆரம்ப கட்டமே நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பெய்கிற மழையை உபயோகப்படுத்தி கோட உழவு கண்டிப்பாக தேவை. ஏன்னா பின்னாடி விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட புலம்புறது என்னன்னா, சார் களையை கட்டுப்படுத்தவே முடியல சார், நேரடி விதைப்புன்னு சொல்லிவிட்டீங்க,
1: நாங்கள் போயிட்டோம். எமர்ஜென்ஸ் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்கல்ல சார்,
0: ஆமாம்,
1: அது வந்து சேற்று உழவுக்கும் இல்லை நேரடி விலை, இப்போ ரெண்டுத்துக்குமே உண்டு.
0: எந்த உழவாக இருந்தாலும் சில்லுப்பு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக சில்லுப்பு தண்ணியில் தான் நீங்கள் இது போடணும். எது களைக்கொல்லி அப்படி இல்லாமல் போட்டிங்கன்னா செடி செத்து போயிடும். அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, களைகள்லாம் முளைச்ச பிறகு நட்டு ஒரு 35-40 நாளில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல களை அதிகமாக இருக்கும். அப்போ நான் களை எடுக்கணும் சார், ஆள் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நாமினி கோல்டுன்னு ஒரு இது இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது உபயோகப்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா, ஏக்கருக்கு நாங்கள் சொல்கிறது 100-120 ml தான் ஒரு ஏக்கருக்கு. அதை 3-4 களைகள்லாம் 3-4 இலை ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ அடிங்கம்போ இவங்க என்ன பண்ணிவிடுறாங்க, காலிட்டர் வாங்கிட்டு வந்து அப்படியே அடிக்கிறாங்க. அப்போ அதிகமாக அடிக்கும்போது என்ன ஆகும்னா, பயிர் மஞ்சளாக போயிடும். சார் என் பயிரெல்லாம் மஞ்சளாக போச்சு சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் காரணம்,
1: அளவு கரெக்டாக இருக்கு.
0: கரெக்டாக
1: இன்னொரு சொல்லிடுங்க சார், ஏக்கருக்கு
0: 120 ml, ஒரு ஏக்கருக்கு 120 ml. அந்த அது இது வந்து களைகள் முளைச்ச பிறகு
1: அப்படின்னு
0: சொல்லுவாங்க, களைகள் முளைத்த பிறகு அதை உபயோகப்படுத்தணும். ஆனால் அந்த நேரத்தில் வயலில் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். தண்ணினா ஒரு சில்லுப்பு தண்ணியாவது இருக்கணும். நீங்கள் போடுறது வந்து அந்த தண்ணியில் அப்படியே மேலே அப்படியே பரவி அந்த களைகள் மேலே பட்டு அது களைகளை அழிச்சிடும். அதனால அந்த மாதிரி செய்ய சொல்கிறேன்.
1: சரிங்க சார், அடுத்து சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் சார், உர நிர்வாகம் எப்படி இருக்கணும்?
0: அதாவது உர நிர்வாகம் கண்டிப்பாக, இப்போ வந்து நம்ம நேரடி விதைப்பு பண்ணும்போது அடி உரம் போட முடியாது, அதனால் தண்ணியை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அதனால் பயிர் ஒரு 10-15 நாள் இருக்கும்போது நீங்கள் வந்து மேலுரமாக டிஏபியே கொடுக்கலாம்.
1: டிஏபி
0: கொடுக்கலாம், நம்ம நாற்றுக்கு கொடுக்குறோம்ல டிஏபி, அதை மாதிரி டிஏபியை கொடுத்து மேலுரமாக. ஏன்னா அடியுரமாக போட முடியாது, அப்போ நம்ம மேலுரமாக தான் கொண்டு போகணும், தண்ணி இருக்காது அடியுரம் அப்படின்னு. ரெண்டாவது விவசாயிகளை பயப்படுறது என்னென்னா, என்ன சார் நீங்கள் காஞ்ச விதையில் காஞ்ச விதையை கொண்டு போய் காஞ்ச மண்ணில் போட சொல்கிறீங்க, அது இருக்குமா சார் அப்படின்னா, ஒரு மாதம் வரைக்கும் அந்த காஞ்ச விதை முளைக்காமல் அது உள்ளாரே கிடக்கும். எப்போ உங்களுக்கு அது முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு சாதாரண தூத்தல் மாதிரி போத்துட்டு போகுதுன்னு வச்சிங்களேன், 1-2 மேலால் விழுந்தது மட்டும்தான் முளைக்கும். இந்த 5 cm ஆழத்துக்கு போனதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மழை பெய்யணும், நல்ல பெய்யும். அது எப்படின்னா, உங்களுக்கு காலை வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அமுங்கும் பார்த்துருக்கிறீங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் வரும்போது அடியில் உள்ளதெல்லாம் அழகாக முளைச்சி வரும்.
1: சரிங்க சார்,
0: அது நிற்கும்.
1: ஒரு விவசாயி வந்திருக்காங்க, வணக்கம்.
0: லிங்க் வரல.
1: வணக்கம்.
0: ஹலோ ஹலோ, லிங்க் வரல.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க?
0: ஹலோ, வரல. அதனால் விவசாயிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி காஞ்ச இதில் இருக்கும்போது மழையோ லேட்டாக வந்ததுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, அது கவலையே பட வேண்டாம், ஒரு மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கூட அது நல்ல மழை வந்தவுடனே அந்த தண்ணி வந்து இந்த மெழுகு பதம்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி மழை பெஞ்சிருந்தால் கூட கிளம்பி வந்துடும். அப்புறம் பின்னாடி உங்களுக்கு பயிர் மழை காலம் வந்துடும், அப்புறம் குளிர் வரும், அப்படியே நம்ம பயிரை மேலே கொண்டு போயிடலாம். அதனால் தைரியமாக அவங்க செய்யலாம்.
1: சரிங்க சார், வணக்கம்.
0: நம்ம விதைச்ச விதைக்கும் ஒரு நல்ல தொடர்பு வரணும்னா, இப்ப சாதாரண

0: மாவே நம்ம காய்கறி அது இதெல்லாம் போடும்போது என்ன செய்யறோம்னா சைடில் நின்று காலால் அழிச்சு விடுறோம்ல.
1: ஆமாம் சார்.
0: அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் மேலே முதல்ல போட்டுட்டு பின்னாடியே டிராக்டருக்கு பின்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த முள் இருக்கு மிளார் இருக்குல்ல நம்ம காட்டுக்கருவோம் முள்.
1: ஆமாம் சார்.
0: அதை நல்லா ஒரு பத்து இதை வச்சு ஒன்றா கட்டிட்டு அது மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சு அதை இழுங்க. இழுத்திங்கன்னா மேலே உள்ளதெல்லாம் அடியில் போயிடும், அப்படியே மூடிக்கும். அத மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா
1: உமியாபுரம் கலியபெருமாள்.
2: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி மேடம்.
0: நன்றி.
2: மற்றபடி உரங்கள்லாம் எப்போ சார் இருந்து கொடுக்கலாம் சார்?
0: மேலோரமாக தான் நம்ம கொடுக்க முடியும். காரணம் என்னென்னா நமக்கு தண்ணி இல்லாத காரணத்தினால மழை வந்து 15, அதாவது முளைச்சி 15 நாள் நம்ம விதைச்சிருப்போம். அது விதைக்க அதுக்கப்புறம் மழை வராமல் இருந்திருக்கும். அப்புறம் முளைச்ச பிறகு பயிர் நல்லா இதாகி 15 நாள் கிட்டத்தட்ட வரும்போது ஒரு கலப்பிச்சு அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஏபியோ ஒரு முதல்ல டிஏபி கொடுக்கணும். அப்போ தான் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். டயமோனியம் பாஸ்போர்ட்டுங்கிறது சொல்கிறதே அதுக்கு தான். வேர் வளர்ச்சி நிறையா வரும். வேர் வளர்ச்சி ஒன்ஸ் நிறையா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேலுரமாக கொடுக்கும்போது யூரியாவும் பொட்டாஷும்.
2: சார் ஒரு இந்த சம்பா சாகுபடிக்கு இப்போ தழை சத்து எப்பப்போ கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா?
0: அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நிறையா சிம்பு வெடிக்கணும். அதுக்கு அதுக்கு சத்து தேவைப்படும். அப்போ 20-25 நாளில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தடவை கொடுக்கணும்.
2: தழைச்சத்து
0: அதோட 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு.
2: 20 கிலோ
0: தழைச்சத்துங்கிறது யூரியா. 20-22 கிலோ கொடுக்கலாம்.
2: சரிங்க.
0: ஆனால் ஒவ்வொரு 5 கிலோவுக்கும் ஒரு கிலோ வேப்ப முன்னாக்கு. அப்போ 4 கிட்டத்தட்ட 20 கிலோன்னா உங்களுக்கு 4-5 கிலோ வேப்ப முன்னாள் கூட கலந்து ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் போடணும். எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய யூரியா உடனே காற்றுல கரைஞ்சி போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் வெளியில் தழைச்சத்தை. இந்த வெப்பமுன்னாக்கும் உங்களுக்கு ஒரு உழமாவும் நமக்கு உபயோகப்படுவாங்க, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால தான் நம்ம அந்த அந்த இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். அதோட ஒரு 16 கிலோ பொட்டாசியம் கலக்கணும். அதை அங்கே போய் தான் கலக்கணும். கலந்து நம்ம வயலில் போடுறதுக்கு முன்னாடி கலந்து போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது எவ்ரி அதாவது 15-20 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இந்த இதை கொடுத்துக்கிட்டே கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் சில்லுப்பு தண்ணி வச்சிடணும். நீங்கள் தண்ணி இல்லாமலும் போடக்கூடாது, தண்ணி அதிகமாக வச்சுக்கிட்டும் போட முடியும். ஏன்னா வர்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மழை காலம், நீங்கள் உரத்தை போட்டுட்டு வந்து மறுநாள் மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கு தான் சில்லுப்பு தண்ணி வச்சு. மழை பெஞ்சிருச்சுன்னா தண்ணி அது உள்ளாரே தான் இருக்கும். ஒரு 24 மணி நேரத்தில் 36 மணி நேரம் வரைக்கும் அந்த தண்ணி அங்கே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த உரங்கள் எல்லாத்தையும் அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி பண்ணணும். உயிர் உரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்கள் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து கொடுக்கறது, செடிக்கு எடுத்து கொடுக்கறது என்ன உயிர் உரங்கள் தான். அதனால் இந்த அசோஸ்பைரில்லம் சொட்டோபாக்டரு இது எல்லாமே நம்ம முன்னாடியே பயிருக்கு கொடுக்கறது நல்லது. அதுவும் இளம் பயிராக இருக்கும்போதே கொடுத்துடணும்.
2: அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் தானே எப்போ வேணாலும் தரலாம் அப்படிலாம் இல்லையா சார்?
0: முன்னாடியே கொடுத்தீங்கன்னா தான் அது பெருகி நீங்கள் அடுத்தாப்புல கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களை கரைக்க முடியும்.
2: ஓஹோ.
0: நீங்கள் எப்போல்லாம் கொடுக்கலன்னா ஒவ்வொரு தரையும் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். முதலே கொடுத்துட்டோம்னா மண்ணில் போய் அது நல்லா பெருகி வேர்பகுதியில் அது தங்கியிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் அது கிரகிச்சு செடிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை.
2: ஒரு நெல் சாகுபடியில் எந்த நிலை நெல்லோட எந்த நிலைக்கு பிறகு உரங்கள்லாம் கொடுக்கக்கூடாது சார்?
0: அது அந்த பின்னாடி பூத்து உங்களுக்கு பூத்த பிறகு, அதாவது அந்த 50% பூக்கும் தரணும்னு ஒன்று சொல்லுவோம் நாங்கள். அது எப்படின்னா கடைசி 120 நாள்னு வச்சிங்களேன், கடைசி 30 நாள் வாங்க. அதுக்கு அப்புறம் கொடுத்து புண்ணியம் இல்லை.
2: புண்ணியம் இல்லையா? கொடுக்கக்கூடாதா சார்?
0: தேவையில்லை, வேஸ்ட்டாக போகும். தேவை நீங்கள் விவசாயத்தில் வந்து இந்த செலவை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது விவசாயிகள் என்ன கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாளில் அது அறுக்க போகிறோம், அப்போ கொடுத்து என்ன புண்ணியம்?
2: கதிர்கள்
0: வெளியே வரும், இல்லாட்டி எல்லாம் வைக்கலா போடும். அதனால அப்ப போய் கொடுத்து ஒண்ணும் புண்ணியம் இல்ல. ஆரம்ப கட்டத்திலே நம்ம கொடுக்கணும்.
2: அதுவும் தழை சத்தை வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கணும்னு சொல்லி
0: பிரிச்சு
2: கொடுக்கணும். அது வேப்பம்புண்ணா கூட கலந்து கொடுக்கறது நல்லது. அதுக்கு முன்னாடி வந்து பசுந்தாள் உரங்கள்லாம் வந்து கோடை உழவுல கொடுத்துருந்தா அந்த தழை சத்தை கொஞ்சம் குறைச்சிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்க.

0: சார், இணைப்புல வர முடியாத நேயர்களுக்காகவும் ஏதோ சந்தேகங்கள் இருக்கிற விவசாயிகளுக்காகவும் உங்களோட அலைபேசி தரவா சார்?
1: கொடுக்கலாம்.
0: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முன்னாள் முதல்வர் குமார ரத்னசபாபதி அவங்க அவங்களோட அலைபேசி எண் 9442507137. மீண்டும் ஒரு முறை 9442507137. ரொம்ப நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றி. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் ரொம்ப நன்றி.
0: சரிங்க,
1: வாய்ப்பளித்த பண்பலைக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இது இசையலைகளின் நூற்று காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பையை ஏந்துங்கள். மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக், அதை மறுப்பதே மனிதனுக்கு அழகு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பன்மலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காற்றில் வரும் கானம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம் நேர்களே. 0438 இந்த இணைப்பெண்ணுடன் 2311 2919 8 0 2 9 9 5 8 0 நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது காற்றில் வரும் கானம்.

0: வருக. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வேளாங்கண்ணி ரமணா சகாதேவன்.
0: சொல்லுங்க ரமணா சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சூரிய வம்சம் படத்துல நட்சத்திர ஜன்னலில்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றி. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரிய செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜி.

0: காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என்சொல்லமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானத்தை நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதோட இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டர்ல உங்க ஃபேவரைட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமா போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்க ஃபேவரைட் மூவி, உங்களுக்கு பிடித்த படம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமா போக வாய்ப்பு கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா யாராக இருப்பீங்க அப்படின்றத இன்னைக்கு காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பாடலோட சேர்த்து யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்றாங்க, பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: நேரம் 8:15 ஆகுது. காட்சியில் வரும் கணம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த உங்க ஃபேவரேட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர்கள் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்காக யார் இணைப்பில் இருக்காங்க கேட்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அகரங்கிலிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சேப்பிச்சு மேலே படத்திலிருந்து ஆத்தங்கர மரமே அரச மர இலைங்கிற பாட்டு.
0: போய் விளையாடி இருக்கீங்களா அந்த இடத்துலலாம்? பாடல் கேட்க போறீங்க. நன்றிமா, பாடல் வரை கேட்கலாம். உங்க ஃபேவரேட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்க ஃபேவரேட் மூவி நேம் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா பத்தாது. அந்த மூவியில எந்த கேரக்டரா நீங்க ஆக்ட் பண்ண ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லணும். அதுதான் உங்க ஃபேவரேட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்துல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும், எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த கதாபாத்திரமாக நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்க நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரெடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்து செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சிதம்பரம் போனையில இருந்து சுமதி பேசுறேமா.
0: என்ன ஒரு அழகான சிரிப்பு!
1: அது வந்துடும், தானா
0: தானா வந்துடும். பண்பலையில பேச ஆரம்பிச்சா, பாடல் கேட்க ஆரம்பிச்சா எல்லாம் வந்துடும். இல்ல
1: கண்டிப்பாம்மா, நாங்கள் ஒரு புத்துணர்ச்சியா ஆயிடுவோம். அப்படியே
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய புத்துணர்ச்சி எங்களுக்கு உற்சாகம்.
1: நன்றிமா.
0: உங்களுக்கான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு இணைந்த கைகள் படத்துல இருந்து அந்த நேர தென்றல் காற்று அந்த பாட்டு கொடுங்க.
0: அந்த நேர தென்றல் வருது பாருங்க பண்பலை வழியா, கேட்கலாம்.
1: நன்றிமா.
0: நன்றிங்க. நேர்களே, நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோறு பாட்டு, நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நமது பண்பலையில் நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.

0: பன்மலையோடு இணைந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காட்சியில் வரும் கானம். உங்க ஃபேவரட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க? காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
1: வேதாரண்யம் வட்டம் வெள்ளப்பள்ளம்.
0: அங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: கார்த்திகேயன்.
0: கார்த்திகேயன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: நான் மகாநல்லை படத்திலிருந்து மாலை சூரன்.
0: நான் உங்களை சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன்.
1: இல்ல மேடம்.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாங்க.

0: நன்றி மேடம்.
1: நன்றி ஐயா, நன்றி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.
3: அது தினமும் நம்பிக்கை என்றும்
1: நேரம் 8:30. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணைந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0438-231-231-291-2-9-8-0-95-8-0-95-62-42-72-31. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி, உங்க ஃபேவரட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க? தொடர்ந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் 32 கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. இந்த பாட்டை கேட்டு யாரெல்லாம் கமெண்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியுடைய நேயரும் நேயர் வருக வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: ரிதம் திரைப்படம் சாரி, அழகா உன்னிகிருஷ்ணையாவும் கவிதா சுப்பிரமணியமும் பாடியிருப்பாங்க. அதே பாடல் காட்சி அமைப்புலாம் கண்மணியே ஆடிண்டே இருக்கு. அதை பாலிவனத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க, இயற்கை சூழ்நிலை இடத்துல அந்த பாடல் காட்சியின் வாசல் வந்தா இத்தனை
0: பாட்டே சொல்லலாம் போல. ஏன்னா அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்கும், யாரு பாடினாங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பாட்டுன்னு.
1: அதான் கண்டிப்பா சார், நல்லா லிரிக்ஸ் அவ்வளவு நல்லா இருந்த வரிகள் நல்லா இருக்கும் சாரி. சகோதரனுக்கு ஒரு மலர் நன்றி கூட. நன்றி சார்,
0: நன்றிங்க நன்றிங்க. உங்களுக்கு பாடல் வரும் கேட்கலாம்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்
5: கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்க ஃபேவரேட் மூவிக்குள்ள நீங்க ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் யாராக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். முதல் கமெண்ட் யாருக்கிட்டேன் வந்திருக்கு, கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள். கமலஹாசனின் உன்னால் முடியும் தம்பி வருகின்ற கேரக்டராக, நடித்த பாசவலை படத்தில் வருகின்ற மீனவர் கேரக்டராக, பேர் சொல்லும் பிள்ளை படத்தில் வருகின்ற சமையல்காரன் இந்த படத்தில் உள்ள கேரக்டராக ஆக ஆசைப்படுறேன். அப்படி இந்த சமையல்காரன் கேரக்டராக ஆனால் என் கையால் எல்லாருக்கும் டிஃபன் மற்றும் சாப்பாடு தினமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து பாலா கார்த்திகா வணக்கத்தோடு நிறுத்திவிட்டாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், என்னங்க அப்படி கேட்டீங்க, என்னோடய ஃபேவரட் மூவி பாஷா அப்படின்னு முடிச்சிட்டாங்க. என்ன கேரக்டர்னு சொல்லலையே. வணக்கம், நான் படிக்காதவன் படத்தில் ரஜினி நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் சாகுல் ஹமீது ராஜா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஃபேவரேட் மூவி துள்ளாத மனமும் துள்ளும் படத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரமாக போக வாய்ப்பு கிடைத்தால் விஜய் அவர்கள் நடித்த குட்டி கதாபாத்திரமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தில் அவ்வளோ அன்பு நட்பு பாசம் காதல் எல்லாமே நிறைந்த ஒரு பயணம் இருக்கும் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பார்த்திபன் கனவு படத்தில் வரும் ஸ்னேகா கதாபாத்திரமாக தாங்க நான் வாழ்வேன், தன் கணவரை அன்பாக நேசிக்கும் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த திரைப்படமும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போலவே தொடர்ந்து நான் கதாநாயகன் நண்பராகவே நடிக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மா படத்தில் நான் பார்த்திபனாக நடிக்க ஆசை, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நளினி, காமெடி ஆக்டராக போனால் நல்லா இருக்குங்க, அனைவரையுமே சிரிக்க வைக்கலாம், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அதனால் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எந்த படம் எந்த படத்தில் உள்ள ஒரு காமெடியனா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோமல் சரவணன் என்ன சொல்கிறாங்க, கதாநாயகன் அப்படின்னு நிறுத்திட்டாங்க, என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. மௌனராகம் படத்தில் ரேவதி நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க எனக்கு ஆசைன்னு காரைக்கால்லேருந்து தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதரமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எஜமான் படத்தில் வரும் மீனா கதாபாத்திரமாக ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

புஷ்பவனம் விஸ்வநாதன் நிறை வணக்கம் வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டூர் யார் சிவகுமார் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் நடித்த பிரியமானவளை படத்தில் விஜய் கேரக்டர் நடிக்க ஆசை. பணக்காரனாக, பாசமுள்ளவனாக, நல்ல குடும்பத் தலைவனாக, நல்ல நண்பனாகவும் அருமையான கதாபாத்திரம் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் முதல் ஆஃபில் வர விஜய் அவர்களோட கேரக்டரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நாகை பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க, எனக்கு விசு அவர்கள் படம் என்றால் ரொம்பவே பிடிக்கும், அதில் விசு அவர்கள் கேரக்டரில் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ரசனை. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா கேரக்டர் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்தில் வர நதியா மேடம் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேயர்கள்லாம் ரொம்பவே அழகாக அவங்களுடைய ரசனையை சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து யாருன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குமரன், இனிய இரவு வணக்கம், நான் ஹீரோவாக இருக்கத்தான் ஆசைப்படுவேன், இந்த படத்தில் உள்ள ஹீரோ மாதிரி சொல்லணுமே. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்புக்காக படத்தில் வரும் சரத்குமார் ஐயா போல நட்புக்காக உயிரையும் கொடுக்குற கேரக்டர் எனக்கு வேணும்னு புவனகிரியிலேருந்து சுவதி பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மஞ்சக்கொள்ளை பாலாஜி. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், இரவு வணக்கம், வாய்ப்பு கிடைச்சா கதாநாயகன் நான் தான், ஆனால் ஒரு கண்டிஷன், கதை சூப்பராக இருக்கணும், கதைக்களம் மாசாக இருக்கணும், அப்போ தான் ஹீரோவாக களமிறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே காத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அடுத்து காமெடி கதாபாத்திரம் சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்துவேன், சத்யா மடக்குடியிலிருந்து. உங்கள் ஃபேவரட் மூவி என்ன, அதில் உள்ள காமெடியன் அந்த கேரக்டர் கூட நீங்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இனிய இரவு வணக்கம், சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ், சிங்கம் படத்தில் சூர்யா போன்ற போலீஸ் கதாபாத்திரம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலேருந்து, என்ன ஸ்ரீகிருஷ்ணா நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டரை சொல்லுவீங்க மூவிலேருந்து அப்படின்னு நினச்சேன், இரவு வணக்கத்தோடு முடிச்சிட்டிங்க. அனுஷியா சங்கர் பணங்காட்டாக்குடியிலேருந்து, புன்னகை தேசம் படத்தில் உள்ள கதாநாயகன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கேரக்டராக மாறணும்னு ஆசை, நிறைய தியாகம் பண்ணணுங்க. திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன்லேருந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் போல் நடித்த பாட்ஷாவா கதாநாயகராக எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமாதிரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அண்ணி அல்லது அம்மா வேடத்தில் நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னால் முடியும் தம்பி, அண்ணி கேரக்டராக நம்ம நினச்சிக்கலாம், ஓகேவா? அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இனிய இரவு வணக்கம், என்னை பொறுத்தவரை நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த கர்ணன் வேடத்தில் நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் சார் அப்படி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். பாடல் கேட்டு இணைந்திருப்போம் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியுடைய நேயரும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து பாட்டி சொல்ல தட்டாத என்ற படத்துல வண்ணத்தி பூச்சி வயசாட்டி அந்த பாட்டு வேணும் மேடம்.
2: சரிங்க, பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு.

0: அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்க ஃபேவரட் மூவிக்குள்ளே நீங்கள் ஒரு கதாபாத்திரமாக போக ஆசைப்பட்டேன், என்ன கதாபாத்திரமாக போவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தொடர்ந்து பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டை நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை, இளங்கோ முரட்டுத்தனமான நடிப்புடன் அந்த கதாபாத்திரம் இருக்கும், அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லமல் அங்கேற்கண்ணி, எனக்கு சொக்கத்தங்கம் சௌந்தர்யா கேரக்டராக ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகன், அவரது அனைத்து கேரக்டரும் எனக்கு பிடிக்கும், நான் கேரக்டர் ஏதாவது ஆகணும்னா அந்த மாதிரி ஆகுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு நண்பனாக நடிப்பேன், எந்த ஹீரோவுக்குன்னு சொல்லியிருக்கலாம், ரவி பாப்பா கோவிலேருந்து. அடுத்து இனிய இரவு வணக்கம் டிஆர் பட்டினம் நளினி சங்கல், மனதில் உறுதி வேண்டும் படத்தில் வரும் சுஹாசினி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் ஆய்மழை மணிகண்டன், கதாநாயகனாக இருக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து, நான் ஏற்கனவே இரண்டு படத்தில் நடித்திருக்கிறேன், ஒரு படத்தில் ஓனராக, ஒரு படத்தில் தீக்கடைக்காரராக, அதே இன்னும் வெளிவரவில்லை, விரைவில் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு திருக்கண்ணபுரத்துலேருந்து ஆனந்த் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெளிவரும் சார். அப்போ வெளிவந்ததுக்கு அப்புறமும் நம்ம காரைக்கால் பண்பலையில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ நீங்கள் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். பொறையார்லேருந்து லதா, படையப்ப படத்தில் வர நீலாம்பரி கேரக்டராக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ், நன்றி வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து நல்லம்பல் ஷேக்கலாவுதீன், ரஞ்சினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் போலீஸாக கதாபாத்திரமாக நடிக்க ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கோவை சரளா அவர்கள் போன்று நடித்து எல்லோரையும் சிரிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு காரைநகர் திருப்பூண்டியிலேருந்து அனுசியா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, சூப்பருங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, மனதில் உறுதி வேண்டும் கதாபாத்திரத்தில் சுஹாசினி அவர்கள் நடித்த நந்தினி கதாபாத்திரத்தில் செவிலியராக நடிக்கணும், தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தியாகத்தை வலியுறுத்தும் கருத்தை எடுத்துரைப்பாங்க, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தில் உள்ள கேரக்டர் இரண்டு நேயர்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து, நான் முத்து திரைப்படத்தில் ரங்கநாயகியாக நடிப்பேன் அப்படின்னு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஏன்னா ரங்கநாயகியாக நடித்தா நிறைய நாடகங்கள் வந்து கதாநாயகி வேடம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் அவங்க போட்டுட்டு வர அந்த ஆடை ஆபரணங்கள், அதுக்காகவே நம்ம நடிக்கணும் போல தோணும்ல, சூப்பருங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நடித்த பிரியமான விலை படத்தில் விஜய் கேரக்டர் நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணக்காரனாக பாசமுள்ளவனாக, நம்ம முன்னாடி படித்த அதே கமெண்ட் தான், இஞ்சிக்குடியிலேருந்து மின்சாரகண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி நேயர்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக அவங்களுடைய ரசனையை, அவங்களோட ஃபேவரேட் மூவியில் எந்த ஒரு கதாபாத்திரமோ ஆக ஆசை அப்படின்னு கேட்ட அதுக்கு ரொம்ப சிறப்பாக நேயர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்கலாம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் காடும் நிகழ்ச்சியில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டரில் உங்களுடைய ஃபேவரட் மூவியில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரமாக மாறன்னா என்ன கதாபாத்திரமாக போவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லைங்களா, கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில நிறைவான பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கருங்கணில இருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: கேளடி கண்மணில இருந்து கற்பூர பொம்மை ஒன்று.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அடுத்து 2 நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வானத்தை போல படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கதாபாத்திரம் ரொம்ப பிடித்தது, அவரை போல நடிக்க ஆசை அப்படின்னு மேலக்காசக்குடியிலிருந்து அந்தோ ஜான் பீட்டர் சார் சொல்லியிருக்காங்க. நம்ம அண்ணப்பன்பேட்டை எஸ் சதீஷ்குமார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் வரும் வந்தியத்தேவன் கதாபாத்திரமாக இருக்க ஆசை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு போஸ்டரில் அழகாக பதில் சொன்ன 47 நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம மாலை வேளையிலேருந்து ஒளிபரப்பு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருந்த அனைத்து போஸ்டர்லையுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்த அனைத்து நேயர்களுக்குமே நன்றி சொல்லி பாடல் கேட்கலாம்.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் வரும் கானம். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: அந்த பன்றியின் உடலில் தைத்தது போல இருந்தது. ஆனால் உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கி அந்த பன்றி தன்மேல் தைத்திருந்த அம்பினை உதறியது. இதைக் கண்டு கந்தமாறன் ஏளனமாகச் சிரிக்கையில் ஆதித்த கரிகாலன் கோபம் கொண்டு, தானும் வந்தியத்தேவனும் ஒரு பன்றியை துரத்திச் சென்று மாலைக்குள் கொன்று கொண்டு வருவோம் என்றும், கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திச் சென்று மாலைக்குள் அதை கொன்று கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினான். வந்தியத்தேவனும் அவனுடன் சென்றான். அவர்கள் தொடர்ந்து சென்ற காட்டுப்பன்றி எந்த திசையில் எந்த வழியாக போய்க் கொண்டிருக்கிறது என்பது கொஞ்ச நேரம் வரையில் தெரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பன்றி சென்ற வழியிலிருந்த செடிகொடிகளும் புதர்களும் அந்த பாடுபட்டிருந்தன. பின்னர் ஒரு சிறிய கால்வாய் குறுக்கிட்டது. அது காட்டில் பெய்யும் மழை தண்ணீரை ஏரியில் கொண்டு வந்து சேர்க்கும் கால்வாய். அவ்விடத்துக்கு வந்த பிறகு பன்றி எந்த பக்கம் போயிற்று என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. கால்வாயை கடந்து அப்பால் உள்ள காட்டுக்குச் சென்றதா, கால்வாய் ஓரமாக இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ சென்றதா என்பதை அறிய முடியவில்லை. அந்த சமயம் கால்வாயின் வழியாக தெரிந்த ஏரியின் விசாலமான நீர்ப்பரப்பில் தெரிந்த ஒரு காட்சி அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. படகு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்தவர்கள் பெண்மணிகள் என்றும் அறியக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. வந்தியத்தேவனும் கரிகாலனும் அந்த சமயம் இருந்த இடத்தை நோக்கியே படகு வருவதாக முதலில் காணப்பட்டது. பிறகு திசை சற்று திரும்பி ஏரிக்கரையோரமாக இருந்த இன்னொரு தீவை நோக்கி சென்று படகு மறைந்துவிட்டது. வல்லவரையா, படகில் வந்தவர்கள் யாராயிருக்கும்? பெண்மணிகள் போல தோன்றினார்கள் அல்லவா என்றான் கரிகாலன். பெண்கள் போலதான் தோன்றியது, அதற்கு மேல் எனக்கும் தெரியவில்லை என்றான் வந்தியத்தேவன். ஒருவேளை சம்புவரையர் வீட்டு பெண்களாயிருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்? ஆமாம், அவர்களாயிருக்க முடியாதுதான். காலையில் பழுவேட்டரையர் புறப்பட்டு போய்விட்டார் அல்லவா? நிச்சயம்தானே? நிச்சயம்தான் ஐயா. அரண்மனை வாசல் திறப்பதையும் அவர் யானை மீது வெளியே போவதையும் நானே பார்த்தேன்.
1: அவர் மட்டும்தான் போனாரா?
0: ஆமாம், கிழவர் மட்டும்தான் போனார், இளையராணி போகவில்லை.
1: அந்த கிழவரை போன்ற வீராதி வீரனை எங்கே பார்க்கப் போகிறோம்? என் பாட்டனார் மலையமானை கூட பழுவேட்டரையருக்கு அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
0: ஐயா, அந்த கிழவர்களை பற்றியெல்லாம் பிறர் சொல்லித்தான் கேட்டிருக்கிறேன். தங்களுடைய வீரத்தை போர்க்களத்தில் நேரிலே பார்த்திருக்கிறேன். கடம்பூர் அரண்மனையிலும் பார்த்தேன். கிழவர்கள் குமாரர்கள் எல்லோரையும் எப்படி நடுநடுங்கு அடித்து கொண்டிருந்தீர்கள் என்றான் வந்தியத்தேவன்.
1: அது உண்மைதான். ஆனால் எதற்காக அவ்வளவு தடபுடல் செய்தேனோ, அந்த சந்தர்ப்பம் நெருங்கி வந்திருக்கும் போது எனக்கு உள்ளமும் உடலும் நடுங்குகின்றன. என்னைப் போன்ற பயங்குள்ளி கோழையை இந்த சோழ நாட்டிலேயே காண முடியாது.
0: இளவரசே, இன்று காட்டில் வேட்டையாடிய போது அப்படி தாங்கள் பயந்து நடுங்கியதாக தெரியவில்லையே. வனவிலங்குகள், பட்சிகள், பின்னோடு வந்தவர்கள் எல்லோரையும் அல்லவா நடுநடுங்கச் செய்தீர்கள்?
1: இவையெல்லாம் ஒரு தைரியத்தில் சேர்ந்ததா? கேவலம் ஒரு வேட்டை நாய் வேங்கை புலி மீது பாய்ந்து கொல்லுகிறது, காட்டுப்பன்றி மதையானையோடு சண்டைக்கு போகிறது, வேட்டையாடும் தைரியம் ஒரு தைரியமா? வல்லவரையா, கேள். நான் செய்த சூழ்ச்சி பலித்துவிட்டது. பழுவேட்டரையர் நந்தினியை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஆயினும் அவளை தனிமையில் பார்த்து பேசுவதை பற்றி எண்ணினால் எனக்கு பீதி உண்டாகிறது
0: என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, அதற்கு காரணம் உண்டு. இத்தனை காலமும் பழுவூர் இளையராணியை பற்றி ஒருவிதமாக எண்ணியிருந்தீர்கள். இப்போது அவர் தங்கள் சகோதரி என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவரோ தங்கள் குலத்தையே அழித்துவிட விரும்பும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அவரிடம் சொல்வது கஷ்டமான காரியம்தான். எனக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் என்னால் சொல்ல முடியவில்லையே.
1: நண்பா, நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும் திடுக்கிடச் செய்வதாகவே இருக்கிறது. இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் சிற்சில பழைய விஷயங்களை யோசித்து பார்த்தால் உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. எனக்கும் அவளுக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு மாயத்திரை இருந்து வந்தது. பழையாறை பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் நந்தினியுடன் நான் சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது என்று அந்த நாளில் வற்புறுத்தி சொன்னார். ஆனால் உண்மை முழுவதையும் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் இவ்வளவெல்லாம் நேர்ந்திராது.
0: செம்பியன் மாதேவிக்கு முழு உண்மையும் தெரிந்திராமல் இருந்திருக்கலாம். யாரோ அனாதை, வாய் பேச முடியாத ஸ்திரீ, பெற்று போட்டுவிட்ட பெண் என்று மட்டும் அறிந்திருக்கலாம். சுந்தர சோழரின் மகள் பழுவூர் இளையராணி என்பது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். இளவரசன் கரிகாலன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான்.
2: இளம்பிராயத்து நினைவுகள் அவன் உள்ளத்தில் அலையலையாக மோதிக்கொண்டு தோன்றி குமுறி கொந்தளித்துவிட்டு பிறகு வேறு நினைவுகளுக்கு இடங்கொடுத்துவிட்டு மறைந்தன.

0: இந்த நினைவலைகளை பலவந்தமாக தடுத்து நிறுத்தி ஒரு தீர்க்கமான மூச்சு விட்டுவிட்டு சொன்னான் கரிகாலன்.
1: போனதை பற்றி இப்போது பேச வேண்டாம், நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். அதற்காகவே உன்னை தனியாக அழைத்து வந்தேன். பந்தயத்தில் நாம் தோற்றுவிட்டோம், பன்றி போய்விட்டது. இனி என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசித்து முடிவு செய்யலாம். வல்லவரையா, நந்தினியிடம் அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை எப்படி சொல்வது என்று நினைத்தாலே எனக்கு பீதி ஏற்படுகிறது. அவள் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை. தப்பித்தவரை பார்க்கும்போதெல்லாம் வீரபாண்டியனுடைய உயிருக்காக அவள் மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்துக் கொண்டாளோ அப்படியே வைத்துக் கொள்ளுகிறாள். அவளுடைய பார்வை நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல இருக்கிறது. என் சகோதரி வீரபாண்டியன் மீது காதல் கொண்டு அவன் உயிருக்காக என்னிடம் மன்றாடினாள் என்பதை நினைத்தாலே என் நெஞ்சம் உடைந்துவிடும் போல இருக்கிறது. வல்லவரையா, உன் கருத்து என்ன? இன்னமும் அவளுக்கு உண்மை தெரியாது என்றா நினைக்கிறாய்? அவள் சுந்தர சோழரின் மகள் என்றும் எங்களுக்கெல்லாம் சகோதரி என்றும் அறியமாட்டாள் என்றா கருதுகிறாய்? கோமகனே, இவையெல்லாம் தெரிந்திருந்தால் இன்னமும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களுடன் சேர்ந்திருப்பாரா? சோழகுலத்துக்கு விரோதமாக ஒரு சிறுபிள்ளையை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மன்னனாகவும் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் மணிமகுடம் சூட்டியிருப்பாரா? இவையெல்லாம் திருப்புறம்பயம் பள்ளிப்படையரகில் நள்ளிரவில் நடந்ததை நானே பார்த்தேன்.
0: இவ்வளவையும் பார்த்த உன்னை நந்தினி உயிரோடு விட்டுவிட்டதை நினைத்தால் வியப்பாயிருக்கிறது.
1: ஐயா, எனக்கு அதில் வியப்பில்லை. பெண்ணுள்ளத்தில் இயற்கையாக குடிகொண்டுள்ள இரக்கம் காரணமாயிருக்கலாம் அல்லவா?
0: வல்லவரையா, நீ உலகமறியாதவன். பெண்ணுள்ளத்தில் குடிகொண்டுள்ள வஞ்சகமும் வஞ்சனையும் எத்தகையவை என்பது உனக்கு தெரியாது. என்ன நோக்கத்துடன் உன்னை அவள் உயிரோடு விட்டாள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை எதற்காக ஓலை அனுப்பி வரவழைத்தாள் என்பது என் அந்தரங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது.
1: இளவரசே, அது என்ன காரணமாயிருக்கும்?
0: என்னை கொன்று வீரபாண்டியனுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் வரவழைத்திருக்கிறாள்.
1: ஐயா, அப்படி ஏதாவது விபரீதம் நேர்ந்துவிடப் போகிறதென்று எண்ணித்தான் இளையபிராட்டியும் முதன் மந்திரியும் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கடம்பூருக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை தாங்கள் கேட்கவில்லை.
0: வல்லவரையா, இளைய பிராட்டியும் முதன் மந்திரியும் மிக மிக அறிவாளிகள்தான். ஆனால் விதியை அவர்களால் கூட தடுக்க முடியாதல்லவா? அருள்மொழிவர்மனை பற்றி சோதிடர்கள் சொல்லியிருப்பதையெல்லாம் உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னமோ யார் கண்டது? வல்லவரையா, கந்தமாறன் என் பின்னால் இருந்து அம்பை விட்டானே, உண்மையில் அவன் கரடியை குறிபார்த்து விட்டானா என்னை குறிபார்த்து விட்டானா? நீ கவனித்தாயா?
1: நான் கவனிக்கவில்லை ஐயா. ஆனால் கந்தமாறன் அத்தகைய துரோகம் செய்யக்கூடியவன் என்று நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, அதிலும் சக்கரவர்த்தியின் குமாரனை பின்னாலிருந்து அம்பு எய்து கொல்லக்கூடியவனா கந்தமாறன்? அவனுடைய அறிவுக்கூர்மையை பற்றி எனக்கு அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் இல்லைதான். முதுகில் குத்தப்பட்டு உணர்வற்று கிடந்தவனை நான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினேன். கண் விழித்ததும் என்னை பார்த்தபடியால் நான் தான் அவனை குத்தியதாக எண்ணிக்கொண்டான். அப்போது அவன் என் பேரில் கொண்ட பகைமை இன்னும் மாறவில்லை. ஆனால் அவனுடைய புத்தி கொஞ்சம் கட்டையாயிருந்தாலும் துரோக சிந்தனை உள்ளவன் அல்ல அவன்.
0: நண்பா, ஒரு அழகிய பெண்ணின் மோகனாஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு நல்லவனையும் அது துரோகச் செயல் புரியச் செய்துவிடும்.
1: ஐயா, பெண்களின் மோகன சக்தியை பற்றி நானும் சிறிது அறிந்துதான் இருக்கிறேன். அதனால் நான் ஒரு நாளும் துரோகியாகிவிட மாட்டேன்.
0: ஆஹா, மணிமேகலை நல்ல பெண், உன்னை துரோகமான காரியம் செய்யும்படியேவ மாட்டாள்.
1: நான் மணிமேகலையை சொல்லவில்லை. பூரணச்சந்திரனை பார்த்த கண்களுக்கு மின்மினி கவர்ச்சிகரமாக தோன்ற முடியுமா?
0: பூரணச்சந்திரன் என்று யாரை குறிப்பிடுகிறாய்?
1: இளவரசே, கோபிக்க வேண்டாம். பழையாறை இளைய பிராட்டியைத்தான் சொல்லுகிறேன்.
2: அடே, அதிக பிரசங்கி! உலகில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தவம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா?
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: அந்த காட்டு பன்றி போன இடம் தெரியல. கரிகாலனின் குதிரைக்கு நல்ல வேளை ஓய்வு கிடைச்சிட்டது.

0: ஏரியில் போய்கிட்டு இருந்த படகு கவனத்தை ஈர்க்கவே வந்தியத்தேவனுடன் அதையொட்டி பேசத் தொடங்கினதை பார்த்தோம். தனக்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் சொல்ல நினைச்சதை நந்தினியிடம் சொல்ல முடியாமல் போயிட்டத வல்லவரையன் நினைவு கூர்ந்தார். நாமும் நினைவுபடுத்திப்போம். இடம் பள்ளிப்படை காடு. அம்மணி, தங்கள் எதிரி யார்? பழையாறை இளவரசி தான், வேறு யார்? அது தங்கள் மனோ கற்பனை. தேவி, தங்களுக்கு ஒரு உண்மையை, முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன். போதும் போதும், நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வடிகட்டின கோட்டை பொய்யாக இருக்கும். எனக்கு தெரியாதா? உமது உண்மையை நீரே வைத்துக்கொள்ளும். இப்படி சொல்லிட்டு அவனை பேச விடாமல் அப்பால் நின்றுகிட்டு இருந்த ரவிதாசன் கோஷ்டியாரை வர சொல்லிட்டா அல்லவா? உடம்பை ஓர் உலுக்கு உலுக்கி தான் எய்த அம்பை தெரித்து விழ செஞ்ச அந்த பன்றியை சும்மா விடுவான ஆதித்த கரிகாலன்? இந்த நிலையில் காட்டு பன்றி பற்றின சில குறிப்புகளை பார்க்கலாம். அந்த உடல் அமைப்புக்கு அதன் தலை ரொம்ப பெருசு, கால்கள் ரொம்ப குட்டை. உடல் அமைப்பு இப்படி விசித்திரமாக இருப்பதால் புலி கூட தயங்குமா தாக்குவதற்கு. பிடரி பகுதியில் முடி சிலிர்த்து கம்பி போல கெட்டியாக நிமிர்ந்து நிற்பது பயங்கரமான காட்சி. கீழ்த்தாடையில் எயிர்னு குறிப்பிடப்படுற கோரை பற்களை பார்த்து சிறுத்தை புலி, ஓநாய், நரி இதெல்லாம் கூட அஞ்சுமா பக்கத்தில் வர. வியக்கத்தக்க நுகர்வு ஆற்றல் கொண்டது காட்டுப்பன்றி. அனைத்துண்ணி வகையை சேர்ந்தது. அதாவது தாவரம், இறைச்சி ரெண்டையும் உண்ணும். விவசாய நிலத்தில் பூந்து பயிரையெல்லாம் நாசம் பண்ணிடும். குறிப்பாக கடலை, மரவள்ளி கிழங்கு, சோளம் இதையெல்லாம் விடவே விடாது. கந்தமாறன் சொன்னது ரொம்ப சரி. மற்ற விலங்குகளை வேட்டையாடுவதை விட காட்டுப்பன்றியை வேட்டையாடுறது மிக மிக கடினம். சரி, காட்டில் பெய்கிற மழை தண்ணீரை ஏரியில் கொண்டு சேர்க்கும் கால்வாய் பற்றி ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? வீரான ஏரிக்கு நீர் வரத்துக்காக வெட்டப்பட்டது வடவாறு என்பதையும், உபரி நீர் வெளியேறி வெள்ளாற்றில் கலக்குது என்பதையும் நினைவுபடுத்திப்போம். இந்த வடவாறு கொள்ளிடத்திலிருந்து வருவது. தஞ்சாவூருக்கு வடக்கே ஓடும் வடவாறு வேறு. வெள்ளாறு, அதாவது வட வெள்ளாறு, வீரான ஏரிக்கு வடபகுதியில் ஓடுது. அடுத்து தீர்க்கமானங்கிற சொல். நெடிய, நீளமான, தெளிவான, நீடித்த, இப்படி பல பொருள்கள் கொண்டது. தொலைநோக்கு பார்வையையும் குறிக்கும். தீர்காயுள், நீண்ட நாள் உடல் நலத்தோடு வாழ்வது. காட்டுப்பன்றி விஷயத்தில் தோற்று போனதா கரிகாலன் நினைப்பது நல்லதா போயிட்டுது. வல்லவரையனோட மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குதே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: மனதூர விசையில் இதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30. பண்பலையுடைய இந்த நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகர் ராஜு அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் தமிழ் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனேனன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: இனிமையான பொழுது, இரவு சந்தம் நிலவு, இனிய பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். இசைவும் இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம்.

0: இருக்கிறது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: டெக்லி நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:41. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம்.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
3: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்பட பாடத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

அன்பளையோடு இருந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் ராஜா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லாவது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஊஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: வணக்கம். பணமும் குணமும். இன்றைய வாழ்வில் பணம்தான் உலகை ஆட்சி செய்கிறது. பணம் சம்பாதிக்க மனிதர்கள் ஓடி ஓடி அலைகிறார்கள். ஒருவருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து என அனைத்தையும் அளிப்பது பணமே. மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உதவுவதும் பணமே. வள்ளுவரும் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று அடித்து சொல்கிறார். நாம் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் பூஜைகள் செய்தாலும் சரி, செல்வத்தை தான் முதன்மையாக கேட்கிறோம். இதுவே உண்மை. அப்படியானால் குணம்? இப்போது குணத்தை பற்றியும் ஆராய்வோம். பணத்தோடு மிகவும் தொடர்புடையது குணம். பணம் இருப்போருக்கு பொதுவாக தலைக்கணம் இருக்கும். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆணவமும் அகங்காரமும் இருக்கும். நேர்மையான வழியில்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். நல்ல வழியில் ஈட்டும் பணமே ஒருவன் வாழ்வை உயர்த்தும், கௌரவமும் புகழையும் தேடிக் கொடுக்கும். முக்கியமாக தேடிய செல்வங்களும் நிலைத்து நீடித்து நிற்கும். இதில் இன்னொரு செய்தியும் நீதி இலக்கியங்கள் சொல்கின்றன. சம்பாதிக்கும் பணத்தில் நம்மால் இயன்ற அளவில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்கின்றன இலக்கியங்கள். புண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அந்த புண்ணியம்தான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தேடி வைக்கும் சொத்து. நாம் ஒரு பிரச்சனையில் சிக்கும் போது யார் செய்த புண்ணியமோ தப்பித்தேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம். நம்மை அழிவிலிருந்து காப்பது நாம் செய்யும் புண்ணியம் மட்டுமே. ஒரு பெரியவர் தன் வியாபாரம் நன்றாக செழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இறைவனிடத்தில் வைக்கிறார். அவர் செய்வது ஒரு நேர்மையான தொழில். இறைவனருளால் வியாபாரமும் நன்றாக செழித்தது, நிறைய லாபமும் கிடைத்தது. தனக்கு கிடைத்த லாபத்தில் ஒரு வீதத்தை கண்ணதான பணிக்கு கொடுத்து விடுவார். நடந்தே சென்று பணத்தை உண்டியலில் போட்டுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வருவார். இதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். வழக்கம் போல அவர் பணத்துடன் கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது இதனை நுட்பமாக அறிந்து கொண்ட ஒருவன் அந்த பணத்தை பறிக்கும் நோக்கத்துடன் வண்டியில் அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை இடித்து தள்ள முயற்சிக்கிறான். அப்போது அவன் நிலை தடுமாறி வண்டியிலிருந்து கீழே விழ அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் சிந்த சிந்த அவன் கிடப்பதை பார்த்த அந்த பெரியவர் அவனுக்காக இறக்கப்பட்டு அவனை அருகில் உள்ள மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார். ஆபத்துக்கு பாவமில்லை என தான் உண்டியலில் போட வைத்த பணத்தை கொஞ்சம் வைத்திய செலவுக்கும் கொடுத்து உதவுகிறார். பின்னர் அவன் உறவினரிடம் சொல்லிவிட்டு அவனிடம் விடைபெற்று கொண்டு கோவிலை நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். மனிதாபிமான அந்த பெரியவரின் செயல் அந்த இளைஞன் தான் செய்யவிருந்த இடிசெயலை எண்ணி தலைகுனிந்தான். தன் தவறுக்கு வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த இளைஞன். அவர் செய்த புண்ணியமோ அவரை காப்பாற்றியது. ஆனால் அந்த இளைஞனின் தவறான செயலுக்கோ காலம் தண்டனையை கொடுத்தது. அந்த பெரியவர் செய்தது போன்ற புண்ணிய செயல்கள் எப்போதும் நம்மை காக்கும் என்பதனை நம் வள்ளுவர் அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்கிறார் வள்ளுவர். நாம் செய்யும் புண்ணிய செயல்கள்தான் நம்மை உயர்கதிக்கு கொண்டு சேர்க்கும். எந்த ஆபத்தான காலங்களிலும் துணையாக வரும். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்,
4: விரைவில் மயிலாடுதுறை.
2: மனதூரும் இசையலை இதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 10 மணி.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம். இரவும் வளரும் காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலவரும் நேரம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவும் வளரும் நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. உன்னை நான் பார்த்த நொடி உள்ளம் ஏதோ சொல்லத் தொடங்கியது. வார்த்தைகள் எல்லாம் மௌனமானாலும் விழிகள் மட்டும் கவிதை எழுதினது.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வர சிறப்பு தொடர்.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவும் மலரும். உன்னை நான் பார்த்த நொடியில் உள்ளம் ஏனோ மாறுதடி, உன் பார்வை பட்டாலே போதும் உன்னிடம் மயங்குகிறேன் தினமும்.

0: மதுரையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நேரம் 10:17, 27 நொடி. நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நினைவு ஒரு பறவை, நெஞ்சுக்குள் சிறகடிக்கதே, கடந்த காலம் கண்முன்னே வந்து கனவாக என்னை அழைக்கதே.

காரைக்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றில் இரவு மலரும் இலக்கணம் மாறுதோ இதயம் பேசுதோ இமை மூடும் நேரமும் நினைவுகள் நீளுதோ வார்த்தைகள் இன்றி உணர்வுகள் கூடுதோ வாழ்க்கையே உன் வரவால் கவிதை ஆகுதோ.

0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இரவும் மலரும் விழியிலே விழுந்தாய் நீ, விடியலும் நினைவாய் நீ, மொழியில் சொல்லாததை மௌனத்தில் சொல்கிறாய் நீ.

0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: தேனிலாடும் ரோஜாவை நினைவில் நீ மலர்கிறாய், தென்றல் வந்து தீண்டும் போதெல்லாம் தித்திக்கும் கனவாய் மாறுகிறாய்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலியில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: 10:36 இரவும் மலரும். பூவிழி வாசலில் கனவொன்று வந்தது, புன்னகை பூவாக மனதுக்குள் மலர்ந்தது. யாரென்று கேட்டாலும் சொல்லிட முடியாது, நினைவாக வந்தது நெஞ்சத்தை விட்டும் போகாது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லம் இது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஒரு வானவில் போல வந்தாய் வண்ணம் பூசினாய் என் நெஞ்சில், மழை கடந்த வானம் போல மகிழ்ச்சி தந்தாய் என் வாழ்வில்.

0: நேயர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: நிலவு போல வந்தாய் நீ, என் மனதில் ஒளி தந்தாய். சிரித்தபடி நீ பார்த்தால் என் கவலைகள் எல்லாம் மறந்திடுமே உன் நினைவுகளால்.

இரவும் மலரும். சின்ன கண்ணன் சிரிக்கிறான், சிந்தை முழுதும் நெரிக்கிறான், குழலூசை கேட்கும் போதெல்லாம் கனவுக்குள் வந்து மிதக்கிறான்.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். வசந்த கால கோலங்கள் வானில் அழகாய் தோன்றும். புதுக்காற்றும் புதிதாய் வீசும். மனம் சந்தோஷத்தில் உச்சரம் ஊஞ்சலாடும்.

நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது நிலையம் வழங்க

0: நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள். நாளை காலை ஒலிபரப்பில் 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் உமா குமாரசாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறும் தளிர் கே சந்தியா. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனினன் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடர்ந்து கேட்கலாம். 10:05 சிந்தனை அரங்கம், அறியாமையை அகற்றும் விளக்கு என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் கே சந்தியா. 12:55 பன்னிசை ஆலந்தான் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடை மருது சிவ ச நடராஜன் அவர்கள். மதியம் 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை. நாளை பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், லாபகரமான நன்னீர் மீன் வளர்ப்பு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 LSE லைக் ஷேர் கமெண்ட். நாளை மாலை 4:00 ஊரும் உறவும், ஆக்கூர் முக்குட்டு அன்னப்பன் பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனினன் பிரிப்ஸின் ஊரும் உறவும். நாளை மாலை ஒளிபரப்பில் 5:00 திரையிசை, 5:30 விளக்கேற்று மேலை, 6:00 பன்னிசை முத்து தமிழ் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். நாளை மாலை 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம், மண்ணின் மனம் சொல்லும் தமிழர் வேளாண்மை, மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் ஜே ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை இரவு 8:00 காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லமது, 10:00 இரவும் மலரும். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today positioned India as globally reliable semiconductor